0: வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த நடத்திருந்தாங்க.
1: சரி, இன்றைக்கு அதை பத்தி நம்ம பேசும்போது இந்த கேள்வி கேட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. சில பேர் நம்மளை சுத்தி இருப்பாங்க, அது வேலை இடத்துல கூட இருக்கலாம், இல்ல வீட்டுல கூட சில நபர்கள் இருக்கலாம். அவங்க கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா அது நமக்கு இரு வேலையாயிரும்.
0: இவங்க கிட்ட கொடுக்கவே வேணாம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நமக்கு வந்து ஒரு வகையான தாக்கத்தை ஏற்படுத்திடுவாங்க.
1: அது பெரிய பெரிய வேலை கூட இல்லங்க, சாதாரணமான வேலை கூட இருக்கும்.
0: சும்மா அங்க இருக்கிறத எடுத்து அங்க வைக்கிறதா இருக்கும். ஐயோ, உங்ககிட்ட சொன்னதுக்கு நானே செஞ்சிருக்கலாம் அப்படின்னு ஒரு புலம்பல் வரும்.
1: சரி, யாரு
0: குருமுகில் உங்களுக்காக வருது சீதாராமன் படத்துக்காக.
1: இது வணக்கம் மின்னல்.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MindApps eTuition. AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01079729119 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MindApps eTuition, சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
1: வணக்கம். இன்னால நாங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், ஒரு வேலையை கொடுப்போம்ல.
2: ஆமா, அதை இரு வேலையை ஆக்கிருவாங்க. அதனால எப்பா உங்ககிட்ட நாம கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும் இல்லையா?
1: ஆமா, அதை பத்தி தான் கேட்டிருந்தோம். இப்ப நம்ம கூட பேசுறதுக்கு தினேஸ்வரி வந்திருக்காங்க. விடுமுறை எல்லாம் முடிஞ்சிருச்சா தினேஸ்வரிக்கு?
3: நல்லபடியா முடிஞ்சது. இப்ப காலையில எழுந்திருச்சு வேலைக்கு போறதுக்கு இன்னும் சோம்பேறியா இருக்கு.
1: என்ன பண்றது?
3: ஆமா
2: சரி, உங்களை சுத்தி அந்த மாதிரி இருக்காங்களா?
3: இருக்காங்க, என் வீட்டிலயே இருக்காங்க.
2: சொல்லுங்க.
3: என்னோட தங்கச்சி தான், வேற யாரும் இல்ல.
1: என்ன வேலை கொடுத்தாலும் ரெண்டு வேலை ஆயிருமா?
3: ஆமா, எப்போதுமே என்ன வேலை கொடுத்தாலுமே அப்படிதான். அந்த வேலையை நம்ம போய் மறுபடியும் செய்யற மாதிரியே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் பேசிக்கலி அவங்களோட அக்கா இல்லையா, சொல்லப்பட்டதுனால எனக்கு வந்து வேலையை வந்து நீட்டா செய்யணும். சொல்லும் போதே அது நல்லபடியா செஞ்சிடணும். பட் அந்த டைம்ல ரஷிங்ல இருக்கும் போது நம்ம அவங்ககிட்ட கொடுத்தோம்னா செய்யறங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவங்க செஞ்சுட்டாங்கன்னு போய் பாக்க போனா அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருக்கே மாட்டாங்க. எக்ஸாம்பிள், நான் வீட்டு வேலை வச்சு குடுக்கறேன்னு வச்சுக்கோங்க, வீடு தொடச்சிருங்க அப்படின்னு வீடு கூட்டி தொடக்கணும். ஆனா அவங்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வீட கூட்டிட்டு அரையும் குறையுமா குப்பையுமா இருக்கும், அப்படி தொடச்சிருப்பாங்க.
1: ஒருவேளை அவங்க கண்ணுக்கு அது சுத்தமா இருக்கோ,
2: ஒருவேளை உங்க கண்ணுக்குதான் அது வேற மாதிரி தெரியுதோ.
3: எப்படி வேற மாதிரி? அங்கதான் வந்து சின்னோண்டி ஒரு டஸ்ட் இருந்தாலே நம்மளுக்கு தெரியும், ஏய் இங்க இருக்கு, ஏன் நீ செய்யல அப்படின்னு கேட்டா ரெண்டு பேருக்கும் அங்க சண்டை வந்துரும்.
1: மறுபடியும்
3: ஆமா, இல்லட்டினா நான் செய்வேன் அந்த வேலையை. ஆனா என்ன சத்தம் போட்டுக்கிட்டே செஞ்சிட்டு இருப்பேன்.
1: இன்னைக்கு
3: ஏதாவது
1: வேலைக்கு

0: வேட்டை படத்துல இருந்து எடுக்கப்பட்ட பாடல் யூனுடைய இசையில வந்தது. அந்த பாடல் 8:20 ஆயிருச்சு.
1: இன்றைக்கு இந்த வேலையை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஒருத்தவங்க நம்பி இந்த வேலை கொடுக்கறது இருவேலையா ஆயிரும்லாம் நம்ம கதை பேசிட்டு இருக்கோம் இல்லையா.
0: அக்கா ஒருத்தவங்க தங்கச்சை பத்தி புகழ்ந்துட்டு போனாங்க.
1: சரி, இந்த மாதிரி நிறைய கதை வந்துகிட்டே இருக்கு. இதற்கிடையில இந்த திறன் சார்ந்த கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான காலகட்டத்தில் நம்ம இருக்கோம் அப்படின்றத பிரதமர் அவர்கள் குறிப்பிட்டிருந்தாங்க.
0: இப்ப ஒரு சின்ன உதாரணம், நம்மளா சின்ன வயசுல இருக்கும் போது ஏதாவது கழட்டி பூட்டிக்கிட்டு இருந்தா, அடே என்ன இந்த பையன் இதை போட்டு கழட்டி பூட்டிக்கிட்டு இருக்கான்
1: அப்படின்னு.
0: இந்த சைக்கிள் வந்து ஏதாவது கோளாறு பண்ணிருச்சுன்னா அந்த சைக்கிள் வாங்கி கொடுக்கறது தான் பெரிய அரிதான ஒன்று. அப்ப திருப்பி போட்டு சங்கிலி ஏதாவது சரிப்படுத்திக்கிட்டு இருந்தா இதெல்லாம் கரப்படுது அப்படின்னு தான் பண்ணிட்டு போவோம் இல்லையா. அப்படி நம்ம நினைச்சதெல்லாம் இன்னைக்கு பெரிய வளர்ச்சி அடைந்த துறைகளாக மாறி இருக்கு.
1: அடுத்து வரக்கூடிய காலங்களில் இந்த தொழில் திறன் சார்ந்த விஷயங்களுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் வரப்போது. அது வேலை வாய்ப்புகளா இருக்கட்டும், வருமான ரீதியாக இருக்கட்டும், இது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போது. ஏன்னா உலக அளவில் இந்த திறன் சார்ந்த கல்விக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறாங்க.
0: இப்போ இந்த உயர்கல்வி கூடங்களுக்கு படிக்க போறாங்க இல்லையா, அவங்களுடைய படிச்சு முடிச்சுட்டு வந்த பிறகு அந்த சான்றிதழ் வந்து MQA அங்கீகாரம் பெற்றதா இல்லையான்னு பார்ப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி இந்த தொழில் திறன் கல்விக்குமே ஒன்று உருவாக்கப்பட உள்ளதாக இந்த வார இறுதி நாள்ல நடந்த இந்த டிவி நிகழ்ச்சியில் வந்து சொல்லி இருக்கிறாங்க.
1: இதுல முன்னெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த திறன் சார்ந்த அப்படின்னாலே ஒரு சில வேலைகள் தான் இருந்தது.
0: ஆமா,
1: குளிர் சாதன பெட்டியை வந்து
0: சரிப்படுத்துறது,
1: அப்புறம் வேற மத்த விஷயங்கள்லாம் நம்ம ஒன்னு ரெண்டு எண்ணலாம்.
0: ஆமா,
1: இப்போ எண்ணில் அடங்கா பல புதிய துறைகள்லாம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு.
0: இப்ப திறன் சார்ந்த எல்லா வேலைகளுமே அதுக்குள்ள வந்துருச்சு. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2020 தொழில் திறன் இந்த தீவிர கல்வியை பயின்ற மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து 3.5 மில்லியன். அதுவே 4 வருஷத்துல பாத்தீங்கன்னா 2024-2025 அதனுடைய எண்ணிக்கை 4.5 மில்லியனாக உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, டிவைட் பயிற்சி முறை இருக்கு இல்லையா, ஆசியான் இருக்கு இல்லையா, இந்த அமைப்புகள் இருக்கக்கூடிய நாடுகளிலே நம்ம ஒரு சிறந்த முன் உதாரணமா விளங்குறோம் அப்படின்னு பாராட்டுதலையும் பெற்றிருக்கின்றோம்.
1: இனிவரும் காலகட்டத்தில் உயர்கல்வி கூடங்களில் திறன் சார்ந்த விஷயங்கள்ல செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி இன்னும் புதிய துறைகள் அறிமுகப்படுத்த போது அதுல நிச்சயம் மாணவர்கள் கலந்துக்கணும் அப்படின்ற ரொம்ப முக்கியமான வலியுறுத்தல பிரதமர் வந்து சொல்லியிருந்தாரு.
0: எரிசக்தி மாற்றம், அதுக்கப்புறம் நீங்க சொன்னது போல செயற்கை நுண்ணறிவு, இலக்கவியல் தொழில்நுட்பம் என்று சொல்லக்கூடிய டிஜிட்டல் டெக்னாலஜி, இதெல்லாம் இதுக்குள்ள வந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னா, பிரதமர் வந்து இந்த 3 நாட்கள் அலுவல் பயணம் மேற்கொள்றாரு. இன்றைக்குல இருந்து 10ஆம் தேதி வரைக்கும் ஜப்பானுக்கு போறாங்க இல்லையா. ஆக ஜப்பான் பாத்தீங்கன்னா இந்த தொழில் திறன் வாய்ப்புகள் அதிகம் ஏற்படுத்தின நாடு. அது மட்டும் இல்ல, தொழில் திறன் கல்வியை ரொம்ப வலியுறுத்தின ஒரு நாடு. அங்கிருந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகளை இங்க கொண்டு வந்து, நீங்க பாத்தீங்கன்னா ஜப்பானிய கல்லூரிகள் இதெல்லாம் மலேசியால உருவாக்கப்பட்டு இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் அங்க போய் கத்துக்கிட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு முறை பெரும் வளர்ச்சியை கொடுத்திருக்கு. அதனால இரு வழி தொடர்பு ரொம்ப முக்கியம் அப்படின்றத ஏற்கனவே நம்ம வந்து பேசியிருந்தோம்.
1: சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, ஒரு வேலையை நம்ம ஒருத்தவங்க கொடுத்தோம் அப்படின்னா இரு வேலையை ஆக்குறாங்களா, அவங்களை பத்தி புகழ்ந்து இன்றைக்கு சொல்ல போறீங்க சொல்லுங்க.
0: இல்ல சில பேர் புகழ்ந்து இல்ல, அது பொறுத்து இருக்கு. வாங்க, தேரே இஷ்க்மேன் படத்துக்காக ரஹ்மான் பாடுறாரு கண்ணே கண்மணி.
1: வணக்கம் மின்னல்.

0: வணக்க மின்னலில் தன்முனைப்பு வார்த்தைகளுடன் டாக்டர் சேகர் ஜெகநாதன்.
1: நீங்க எப்பயாவது ஒரு கூட்டத்துல வந்து உங்களுக்குன்னு ஒரு கருத்து இருக்கும் போது அதை சொல்லாம அமைதியா இருந்திருக்கீங்களா? இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு அகர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அதாவது ஒரு தப்பான முடிவு எடுக்கிற இடத்துல வந்து நீங்க அமைதியா இருக்கிறது வந்து சுமூகமாக உருவாக்குறது இல்ல, அது வந்து நல்ல ஒரு செயல்பாட்டுக்கு வந்து நீங்க பங்களிக்காம இருக்கிறதுக்கு காரணம். அது ஒரு தப்பு தான். ஒரு குழுவுல இருக்கும் போது நம்மளுக்கு வந்து மத்தவங்களோட ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து மரியாதையாக அதை வந்து எதிர்க்கிறது வந்து ஒரு சூப்பர் பவர், நம்மளுக்கு ரொம்ப மிக வலிமையான சக்தி. ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, ரொம்ப கத்திட்டோ ஆக்ரோஷமாகவோ ஆனா தந்திரமாக தான் சொல்லணும். இதுதான் நம்மளோட ஒரு ஒரு தலைமைத்துவம் சொல்றோம். இது வந்து இந்த தலைமைத்துவத்தை வந்து ஆர்வத்தோட செயல்படணும். மோதல் மாதிரி இல்ல, வேற கோணத்துல இருந்து பாக்குறேன், என்னோட பார்வையில நான் வந்து உங்ககிட்ட வந்து பகிர்ந்துக்கலாமா, இதுதான் தலைமைத்துவத்துக்காக. சொல்றதுக்கு முன்னாடியே வந்து நீங்க வந்து சிந்திச்சு உங்களுக்குள்ளேயே அதை சுய திருத்தம் படிக்கிட்டு சொல்லாம இருந்து அமைதியா இருக்காதீங்க. அதுல ஒவ்வொரு வளர்ச்சி அடையக்கூடிய நிர்வாகமும் வந்து எப்பெல்லாம் ஒரு மனிதர் வந்து ஒரு ஒரு அந்த குழுவுல இருக்கிறவங்க வந்து அவங்களோட பார்வையோ அவங்களோட கோணத்துல இருந்து அவங்கள என்ன பாக்குறாங்களோ அதை சொல்லக்கூடிய தைரியம் இருந்தாலே அவங்க ரொம்ப பாதுகாப்பா இருக்கிறாங்க ஒரு நிர்வாகத்துல புரிய வரும். இன்னைக்கு நீங்க அந்த மாதிரி ஒரு ஆளா இருங்க, அமைதியா இருக்காதீங்க. ஆனா உங்களோட எண்ணங்களை வந்து தெளிவா ஒரு நல்ல மரியாதையோட சொல்லுங்க. ஆனா அமைதியா இருக்கிறதும் ஒரு முடிவு தான். எப்ப நீங்க அமைதியா இருக்கணும், எப்ப சொல்லாம இருக்கணும், ஆனா சொல்லாம இருக்கிறது மட்டும்தான் சரியான செயல்பாடுன்னு நினைக்காதீங்க. சோ அடுத்த மீட்டிங்ல அடுத்த கூட்டத்துல வந்து நீங்க ஒன்றே ஒன்று செய்யுங்க, நீங்க என்ன கவனிக்கிறீங்களோ அந்த உங்க கோணத்துல இருந்து எப்போதும் நீங்க பேசாம இருக்கிற விஷயத்த வந்து இனிமே ஒரு தடவையாவது பேச கத்துங்க. அதையே உங்களுக்கு தைரியத்தையும் தலைமைத்துவத்தை உருவாக்கும்.

0: கருப்பு படத்துக்காக எடுக்கப்பட்ட பாடல் நாங்க நாலு பேரு இல்ல கோட் படம்னு வந்துருச்சு தவறுதலா.
1: சரி, இன்னைக்கு ஒரு முக்கியமான கதைகள் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இந்த ஒரு வேலையை கொடுத்தா இரு வேலையை ஆக்கக்கூடிய நபர் யாராவது இருப்பாங்க, அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம்.
0: ஏன் நவீன் ராஜ் இப்படி பண்றீங்க?
2: ரொம்ப குடுக்கல, மனைவி தான் எனக்கு குடுக்கறாங்க.
1: ஓ, நீங்க தான் அந்த வேலைக்கு சரிப்பட்டு வர மாட்டீங்களா?
2: அவங்கதான் ஒரு வேலைய நம்மளுக்கு ரெண்டு வேலையா நாலு வேலையா வச்சிருவாங்க.
0: என்ன மனைவி பத்தி இப்படி
1: அவ்வளவு தைரியம் உங்களுக்கு?
2: இல்ல பக்கத்துல இருந்து ஏசிக்கிட்டு வராங்க.
0: கடைசியா என்னத்தான் இந்த மாதிரி
1: ஆயிருச்சுன்னு
2: திறமை இருக்கு, அவங்களோட திறமை இருக்கு, அவங்களே பிளான் பண்ண அவங்க நல்லா செஞ்சிருவாங்க. என்கிட்ட ஐடியா கேட்பாங்க, இந்த மாதிரி இப்படி நான் சொல்லிடுவேனா அந்த ஐடியா ஃபாலோ
1: பண்றேன்னு
0: எல்லாருக்கும் கதை தெரிந்த அவரின் மனைவியே. வணக்கம். என்ன அது, இது ஒருவேளை உங்களுக்கு வராததே அவர் குடுக்கிறாரோ?
3: தெரியல.
1: நீங்க ரொம்ப கோரிங் பண்றீங்க அப்படின்னு உங்க கணவர் சொல்றாரு, நீங்க உண்மையா அப்படிதான் பண்றீங்களா இல்ல அதுவா நடக்குதா?
3: இல்ல, நானா ஒரு பிளான் பண்ணா நான் கரெக்டா அதுல போயிருவேன். அவர் கிட்ட ஒப்பீனியன் ஒண்ணு கேட்டு அதை அவரு குடுத்து அது கொஞ்சம் எனக்கு
0: கஷ்டமாயிரும். உங்க மேல குற்றச்சாட்டு வச்சுட்டாரு. அப்ப கடைசியா கணவன் விட்ட
3: வழிதான்
1: நினைக்கிறேன். ஒரு பிரச்சனை இல்ல, கடவுள்கிட்ட கேக்குறதுதான் இப்ப பிரச்சனை. இப்ப
2: இல்ல, கடைசியா கடவுள் முடிவு பண்றதுதான்.
0: வந்தீங்க பாத்தீங்களா? சரியா? சரி சரி, உங்க ரெண்டு பேருக்கு எது மகிழ்ச்சி கொடுக்குதோ அதை செய்யுங்க. ரெண்டு பேரும் இதே கலகலப்போட இருக்கும். சரியா?
2: நன்றி.
0: பாத்து பத்திரமா போங்க, வேலைக்கு போறீங்களோ?
2: மகள் ஸ்கூல் கூட போயிட்டு.
0: ஓ சரி சரி, ரெண்டு பேரும் பாத்து போங்க.
2: ஓகே ஓகே,
0: நன்றி.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: மாதாந்திர
2: செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? MyNAB's e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01 09 07 219 19.
3: பே இருக்கா இல்லையா? காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
4: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
3: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
5: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
4: அது என்ன, சமையல் அறைனா இன்னும் பெண்கள் தானா?
3: பயணத்துக்கு வெறும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா? எப்படிங்க
4: பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
3: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா? ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு. நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
6: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
4: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM-இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

0: என்ன பேசுதான் ப்ரோ?
1: பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியதான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைத்தொலைபேசிய கல்வி சாதனமாக மாற்றலாமே. மைனப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0109072119.
2: ஒரு வேலையை கொடுத்தா ரெண்டு வேலையா ஏங்க 20 வேலையா கூட மாறும்? அதை பத்தி
3: கேட்டிருந்தோம்.
2: முடியும்
3: தெரியல
2: அதுவே கொடுங்க, செஞ்சிருவாங்க.
3: எப்படி தேவி ஹேண்ட் மோகன் நம்ம குடுக்கறோம். இப்ப அவங்களுக்கு கிட்டார் வாசிக்கும், நம்ம இங்க வேலையை வச்சிட்டு இருப்போம். அந்த டைம்ல தான் ஓடி போயிட்டு கிட்டார் வச்சிட்டு இருப்பாங்க.
2: பரவாயில்ல, நீங்க சமைக்கிறப்ப கிட்டார் வாசிக்க சொல்லுங்க. இசை கேட்டே சமைக்க இன்னும் நல்லா வரும், ருசியா இருக்கும் சாப்பாடு.
3: உங்களோட மின்னல் FM நீங்க ரெண்டு பேரும் தான் எனக்கு வந்து உற்ற துணையா. என்னோட வாக்கிங் போகும்போது இன்னைக்கு இன்னைக்கு பொழுது என் கூட இருந்தீங்க.
2: ஐயோ என்னது, காலையிலே அப்படி ரொம்ப இதாக்குறீங்க.
3: இல்ல உண்மையிலே 8 அக்டோபர் நான் ஆபரேஷன் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து என்னால ரொம்ப தூரம் எல்லாம் நடக்க முடியாது. இன்னைக்குதான் நான் ஒரு எஃபர்ட், 1 கிலோமீட்டர் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் 1 கிலோமீட்டர் நான் நடந்தேன். என் கூட நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப துணையா வந்தது, பாட்டில் போட்டது. இப்ப கொஞ்சமா ஒரு தம்பி பேசினாரு நவீன், அவருக்கு இன்னைக்கு வீட்டுக்கு போனா கண்டிப்பா தீபாவளி.
2: பக்கத்துலயே தீபாவளி.
3: ஆனா அவரு அவரு ரொம்ப தைரியம், வயசை வச்சுக்கிட்டே அதுவும் பேரெல்லாம் சொல்லி வேற இன்ட்ரோடியூஸ் பண்ணி வேற பேசி கண்டிப்பா அவர் கச்சேரி இருக்கு.
2: அதாவது இந்த 1 கிலோமீட்டர் பயணத்துல அப்ப உங்களுக்கு ஒரு கலகலப்பான சம்பவமா இருந்தது.
3: ஆமா, ஏன்னா நீங்க பேசிக்கலி மின்னல் FM வந்து காலையிலேயே இது வந்து ரொம்ப கலகலப்பா ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த

0: அஸ்வினி, இந்த வருஷம் 1st ஜூன் எல்லாம் ஐசி அடையாள அட்டையெல்லாம் மாத்திரணும்னு சொல்லிருக்காங்க. மாத்திரி தெரியுமா?
1: அதுக்கேன்பா குரல் மாத்தி பேசுறீங்க?
0: அப்பதாமா கேக்குறவங்க நம்புவாங்க. நீ விஷயத்துக்கு வா.
1: 1st எல்லாம் மாத்தணுமா? யாரு உங்ககிட்ட இதெல்லாம் சொல்றது?
0: அதான் வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் டு மெனி நிறைய பேருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க, உனக்கு வரலையா?
1: ஐயோ அப்பா, அது 1st ஜூன்ல இருந்து அமல்படுத்துறாங்களே தவிர அடையாள அட்டையை உடனே மாத்தணும்ன்ற அவசரம் எல்லாம் கிடையாது. அடையாள அட்டை காணாமல் போனவங்க இல்ல அந்த சிப் இருக்கு இல்லையா அது வேலை செய்யாதவங்க மட்டும் இப்போதைக்கு மாத்தனா போதும்னு சொல்லிருக்காங்க.
0: என்னமா நீ வாட்ஸ்அப்ல சொல்றதெல்லாம் நம்ப வேணாம்னு சொல்லிட்டு இருக்க?
1: முக்கியமா வாட்ஸ்அப்ல வரத நம்பாதீங்கப்பா. எதுவா இருந்தாலும் அரசாங்கத்துடைய அதிகாரப்பூர்வ ஊடகங்களை பாருங்க. உண்மை தகவல்களுக்கு அதான் நம்ம ஆர்டிஎம்முடைய சமூக வலைதளங்களே இருக்க.
0: அப்பனா இந்த கோவிந்த கிட்ட இனிமேல் இதெல்லாம் அனுப்பி வைக்காதன்னு சொல்லணும். எவ்வளவு பொய் தகவல் அனுப்பியிருக்காங்க பாரு. இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

0: மணி போய் 5:06 10:10 பாட்டு கேட்டுட்டு வந்தீங்க.
1: இன்றைக்கு இந்த ஒரு வேலையை கொடுத்தா இரு வேலையை ஆக்கக்கூடிய நபர் உங்களை சுத்தி இருக்காங்களா அப்படின்னு கேட்கும் போது, வெளியே இருந்தெல்லாம் வேணாம், இங்க வீட்டிலேயே இருக்காங்க அப்படின்னா நேர்கள்லாம் அழைத்து சொல்லியிருந்தாங்க.
0: சரி, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை சொன்னாங்க. எது எப்படி இருந்தாலும் சில நேரங்கள்ல நம்ம வந்து அவங்களை ரொம்ப அழுத்தம் கொடுத்துருமா, ஒரு வேலை கொடுத்துட்டு அப்படி கொடுக்க வேணாம் அப்படின்றாங்க. அதே நேரத்துல உங்க வீட்டுல அவங்களுக்கு என்ன ஆர்வம் இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த ஆர்வத்தை இன்னும் மிகுதி ஆக்குறதுக்கான வழிகளை காட்டுங்க. குறிப்பாக நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினர் இருக்காங்களே, ஜென்சிலாம் இருக்காங்களா, அல்பாலாம் இருக்காங்களா, அவங்க கிட்ட இதை கொஞ்சம் பாத்துக்கோங்க.
1: அதனால இந்த பிடிச்ச வேலையை கொடுக்கும் போது கொஞ்சம் வேலை நடக்கதான் செய்யுது.
0: ஆமா,
1: அதனால அதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கோங்க.
0: இப்போ நம்ம ஹேமித்ரா பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து புதுசா ஒரு பாட்டு வெளியிட்டு இருக்காங்க, கேட்காத வழிகள் அப்படின்னு அந்த பாட்டு கேட்கலாம்.
1: 9 மணிக்கு மேல வணிக நிகழ்ச்சி இருக்கு, இன்றைக்கு நிறைய பேச போறோம்.

0: மக்களின் நலனிலும் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதிலும் கவனம் செலுத்தப்படும். சினார் திட்டம் குறு சிறு நடுத்தர தொழில் துறையினருக்கு ஆதரவளிக்க 205 மில்லியன் ரிங்கேட் ஒதுக்கீடு. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 9 மணி முதன்மை செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. தமது பிரதமர் பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக நாடாளுமன்றம் கலைக்கப்படுவது ஒத்திவைக்கப்படவில்லை. மாறாக மக்களின் சிக்கலை தீர்ப்பதிலும் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும் முனைப்புகளிலும் இன்னமும் கவனம் செலுத்த வேண்டியுள்ளதாக டதோசரி அன்வார் இப்ராஹிம் குறிப்பிட்டார். அரசியல் நிலைத்தன்மையின்மையும் அடிக்கடி தேர்தலை வைப்பதும் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை சீர்குலைக்கும். அதுமட்டுமின்றி நாட்டிற்குள் அதிகமான தரமிக்க முதலீட்டாளர்களை ஈர்க்கும் அரசாங்கத்தின் முனைப்பினையும் பாதிக்கும் என்றார் அவர். சுகாதார அமைச்சர் 13வது மலேசியா திட்டத்தின் கீழ் மலாக்காவில் 1.8 பில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான சில சுகாதார உள்கட்டமைப்புகளை மேம்படுத்த திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹமத் கூறியுள்ளார். குறிப்பாக அயேகரோவில் உள்ள நிபுணத்துவ மருத்துவமனையின் வசதிகளை மேம்படுத்த 875 மில்லியன் ரிங்கிட் செலவிடப்படும் என அவர் தெரிவித்தார். அந்த மருத்துவமனை 400 கட்டில் வசதிகளை கொண்டிருக்கும் எனவும் இருதயவியல், இருதய மார்பகவியல், நரம்பியல் அறுவை சிகிச்சை சேவைகளில் கவனம் செலுத்தும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த முனைப்பு மலாக்காவில் உள்ள சுகாதார சூழலை போட்டித்தன்மை வாய்ந்ததாக தொடர்ந்து இருப்பதை உறுதி செய்வதில் ஒற்றுமை அரசாங்கத்தின் முழுமையான கடப்பாட்டை புலப்படுத்துகிறது. SME Corp மலேசியா மூலம் தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு அமைச்சர் குஸ்கோப் குறு சிறு நடுத்தர தொழில் துறையினருக்கு ஆதரவளிக்க மக்கள் தொழில் வணிக ஆதரவு திட்டம் சீனாரை தொடங்கியுள்ளது. சீனார் திட்டம் குறு சிறு நடுத்தர தொழில் துறையினர் தங்கள் வணிகங்களை வலுப்படுத்த 4 புதிய முனைப்புகள் மூலம் 205 மில்லியன் ரிங்கிட் நிதி உதவியை வழங்குவதாக அமைச்சர் ஸ்டீவன் சிம் சீக்யோங் கூறியுள்ளார். மேலும் இந்த முனைப்பு அமைச்சின் புதிய திட்டமாகும் என்றார் அவர். இது நிதியுதவி உட்பட 5 புதிய முனைப்புகளை உள்ளடக்கியுள்ளது. இது சிறு நிறுவனங்களுக்கு வணிகத்தை உயர்நிலைக்கு கொண்டு செல்வதற்கான தொடர்புடைய திறன்களை மேம்படுத்த வழிவகுப்பதாக ஸ்டீவன் சிங் தெரிவித்தார். நாட்டில் அவசர காலகட்டத்தில் தீயணைப்பு மீட்புத்துறை முழுமையாக 100 விழுக்காடு தயார் நிலையில் இருப்பதை உறுதி செய்யும் நோக்கில் அத்துறைக்கு வீடமைப்பு ஊராட்சி அமைச்சு அதிக நிதி ஒதுக்கீட்டை அங்கீகரித்துள்ளது. இவ்வாண்டு தேடல் மீட்பு நடவடிக்கைக்காக அத்தியாவசிய உபகரணங்களை மேம்படுத்த அமைச்சு 267 மில்லியன் ரிங்கிட்டிற்கு ஒப்புதல் அளித்துள்ளதாக அமைச்சர் ங கொர்மிங் கூறினார். மேலும் 12வது மலேசிய திட்டத்தின் கீழ் அத்துறையின் முக்கிய சொத்துக்களை பராமரிக்க 1.3 பில்லியன் ரிங்கிட் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சர் இவ்வாண்டு ஏசான் உணவு வங்கி IFB திட்டத்தை வலுப்படுத்த உள்ளதாக அமைச்சர் டாக்டர் அர்மிசன் முகமது அலி தெரிவித்துள்ளார். இந்த முனைப்பு இத்திட்டத்தை செயல்படுத்தும் எல்லா தரப்பினருக்கும் வழிகாட்டியாக இருக்கும் என்று அவர் கூறினார். IFB திட்டத்தை வலுப்படுத்தும் முயற்சிகளை மேலும் ஒருங்கிணைக்கப்பட்ட முறையில் செயல்படுத்துவதை உறுதி செய்ய இது தகுந்த சூழலை உருவாக்கும் என அவர் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். பினாங்கும் தென்னிந்திய மாநிலமான தெலுங்கானாவும் தொழில் கல்வி துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து ஆராய்ந்து வருகின்றன. இந்தியா ஹைதராபாத் நகரில் பினாங்கு 2வது துணை முதல்வர் ஜக்தீப் சிங் தியோ தெலுங்கானா தகவல் தொழில்நுட்ப தொழில்துறை அமைச்சர் டி ஸ்ரீதர் பாபுவை சந்தித்த வேளை இதுகுறித்து விவாதிக்கப்பட்டது. குறைக்கடத்தித்துறை, மின்னணு உற்பத்தி, செயற்கை நுண்ணறிவு AI, திறன் மேம்பாடு ஆகிய துறைகளிலும் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகளை ஆராய்வதில் தெலுங்கானாவும் பினாங்கும் கவனம் செலுத்துகின்றன. கோலோ ஆற்றுப்படுகை மேம்பாட்டு திட்டத்திற்கு தாய்லாந்து ஒப்புதல் அளித்திருப்பது மலேசியா தாய்லாந்து எல்லைப் பகுதிகளில் வெள்ள ஆபத்து, நீர் பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் மறுசீரமைப்பு ஆகியவற்றை கையாள்வதில் இரு நாடுகளுக்கும் இடையே அணுக்கமான ஒத்துழைப்பை ஏற்படுத்தியுள்ளது. மலேசியாவும் அப்பகுதியில் அது தொடர்பான மேம்பாட்டுப் பணிகளை செயல்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக தேசிய பாதுகாப்பு மன்றம் MKN தலைமை இயக்குநர் டாக்டர் ராஜா நோர்ஷிர்வான் ஜைனல் அபிதீன் தெரிவித்தார். ஆயினும் இந்த விவகாரம் இன்னும் திட்டமிடல் நிலையில் உள்ளதாக அவர் கூறினார். பர்சாத்து முன்னாள் உச்சமன்ற உறுப்பினர் தான்ஸ்ரீ நோ ஓமார் அம்னு உட்பட பரிசான் நேஷனல் கூட்டணியில் மீண்டும் இணையவுள்ளதாக அறிவித்துள்ளார். இந்நடவடிக்கை தமது பர்சாத்து உறுப்பியத்தை ரத்து செய்துள்ள நிலையில் கட்சி தலைமைக்கு எந்தவோர் அதிகாரப்பூர்வ கடிதத்தையும் தாம் சமர்ப்பிக்க வேண்டிய அவசியமில்லை என அவர் தெரிவித்தார். மேலும் ஜொஹூர் அம்னு கட்சி தனித்து போட்டியிடுவதில் உறுதியான நிலைப்பாட்டை கொண்டுள்ளதை கவனித்ததை தொடர்ந்து அக்கட்சியில் மீண்டும் இணைவதற்கு தாம் தயாராக உள்ளதாக தான் ஸ்ரீனோ கூறினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
2: பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல்,
3: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
4: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்,
4: தேசிய கோட்பாடு ருக்கன் நகாரா உறுதிமொழி மட்டுமன்று
3: ஒவ்வொரு மலேசியரும் உய்த்துணர்ந்து உன்னத பண்புகளுடன் இணைந்தே மேம்படுவதற்கான வழிகாட்டி.
0: ஈரான் மிகப்பெரிய தவறினை புரிந்துள்ளதாக இஸ்ரேல் சாடியுள்ளது. ஏப்ரல் 8 நாள் ஏவப்பட்ட போர் நிறுத்தத்திற்கு பின் முதல் முறையாக அந்நாட்டை நோக்கி மேற்கொண்ட ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து யூத தரப்பு இவ்வாறு குறிப்பிட்டுள்ளது. இத்தாக்குதலையடுத்து இஸ்ரேலில் வட மத்திய பகுதிகள் குறிப்பாக ஹைஃபா, சிசரியா உள்ளிட்ட ஹடேராவில் எச்சரிக்கை ஒலிகள் எழுப்பப்பட்டுள்ளன. ஏவப்பட்ட 11 திருகுருதிகளும் இடைமறிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டின் அவசர சேவை அதிகாரி மகன் டேவிட் ஆடம் குறிப்பிட்டுள்ளார். இவ்வேளை யூத நாட்டிற்கு எதிரான ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து தெஹ்ரான் பன்னாட்டு விமான நிலையம் அதன் அனைத்து பயணங்களையும் ரத்து செய்துள்ளது. அடுத்த அறிவிப்பு வெளியிடப்படும் வரை இச்சேவைகள் நிறுத்தப்படுவதாக விமான போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது. பல வாரங்களாக மூடப்பட்டு ஏப்ரலில் மீண்டும் செயல்பட தொடங்கிய கொமேனி பன்னாட்டு விமான நிலையமும் இதில் அடங்கும் என ஈரானிய செய்தி நிறுவனம் மெஹர் தகவல் வெளியிட்டுள்ளது. இஸ்ரேல் லெபனான் பெய்ரூட் பகுதியில் மேற்கொண்ட வான் தாக்குதலில் 8 உயிரிழந்தனர். மேலும் 13 பேர் காயமடைந்தனர். முன்னதாக ஹவுதா அல் காடிர் பகுதியில் உள்ள இரு குடியிருப்புகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்ட வேளை இதில் பலர் காயமுற்றனர். மேலும் இஸ்ரேலிய போர் விமானங்கள் எவ்வித முன்னெச்சரிக்கையும் இன்றி டஹியே பகுதியை தாக்கியதாக அனடுலு தகவல் வெளியிட்டுள்ளது. இஸ்ரேல் மீதான ஹஸ்புல்லாவின் ராக்கெட் தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இத்தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவும் தற்காப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸும் கூறினார். பெருவில் அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவடைந்தது. இதில் 4 முறை போட்டியிட்ட கெய்கோ ஃபுஜிமோரி தனது இடதுசாரி போட்டியாளரை விட மிக குறைந்த வாக்கு வேறுபாட்டில் முன்னிலை வகிப்பதாக தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்புகள் காட்டுகின்றன. ஃபுஜிமோரி 50.7 விழுக்காட்டு வாக்குகளை பெற்றுள்ள நிலையில் அவரை நிகர்த்து போட்டியிட்ட ரொபர்டோ சான்சேஸ் 49.3 விழுக்காட்டு வாக்குகளை பெற்றுள்ளார். விளையாட்டு மொபைல் லெஜண்ட்ஸ் பேங் பேங் லீக் 13 முறையாக நடத்தப்படும் இப்போட்டியில் தொடர்ந்து 5 முறையாக ஸ்லாங்கூர் ரெட் ஜாயன்ஸ் அதன் வெற்றியை தக்கவைத்துக் கொண்டுள்ளது. புக்கிட் கியாரா ஜுவாரா அரங்கில் நடைபெற்ற அதன் இறுதி ஆட்டத்தில் கிராம், செகிஸ், ஸ்டாமி, யும்ஸ் உள்ளிட்ட இன்னசன் என புனை பெயர்களில் அறியப்படும் தேசிய வீரர்கள் 4 சுழியம் எனும் புள்ளிகளில் வாமுஸ் அணியை வெற்றி கொண்டனர். இந்த விளையாட்டில் ரோமராக செயல்பட்ட யும்ஸ் இறுதி ஆட்டத்தில் மதிப்புமிகு விளையாட்டாளர் என்ற பட்டத்தை வென்றார். இவ்வேளை இப்பருவ போட்டி ஸ்லாங்கூர் ரெட் ஜயன்ஸ் அணியினருக்கும் அர்த்தம் பொதிந்ததாக ஒன்றாகும் என பயிற்றுநர் மைக்கேல் போகாடோ குறிப்பிட்டார். மக்களின் நலனிலும் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதிலும் கவனம் செலுத்தப்படும். சினார் திட்டம் குறு சிறு நடுத்தர தொழில் துறையினருக்கு ஆதரவளிக்க 205 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீனா கதிர்வேலு. வணக்கம்.

0: வணக்கம். மின்னல் கேட்டுட்டு இருக்கீங்க. மணி இப்போ 9:13 ஆயிருச்சு.
1: உங்களுக்கு தெரியும், திங்கட்கிழமை வந்துட்டாலே நம்ம வணிக நிகழ்ச்சியின் மூலமாக தொழில் சார்ந்து வியாபாரம் செய்யறவங்க நிறைய பேர் நம்ம அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்கோம்.
0: இன்றைக்கு பங்கோருக்கு மீண்டும் போக போறோம்.
1: திரும்பி போறோமா?
0: ஆமா, திரும்பி போக போறோம். பங்கோர்ல இருக்கக்கூடிய விக்ரி பீச் ரிசார்ட், இவங்களை தான் நம்ம அறிமுகப்படுத்த போகின்றோம்.
1: அந்த கடலுக்கு அருகே அமைந்திருக்கக்கூடிய அந்த தங்கும் விடுதி எப்படிப்பட்ட சூழலா இருந்தது, எப்படி அந்த யோசனை வந்தது, இப்படி பல கேள்விகள் அங்க கேட்டிருந்தோம்.
0: இன்றைக்கு வந்து அனைத்துலக பெருங்கடல் தினம் வந்து கொண்டாடப்படுது, அனுசரிக்கப்படுது. அதை ஒட்டி இந்த சந்திப்பும் வந்த மாதிரி இன்றைக்கு இருக்கின்றது. ஒரு பாடலை கேட்கலாம், அதுக்கு பிறகு வணிக நிகழ்ச்சி உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MindApps eTuition. AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01079729199 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MindApps eTuition, சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
1: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
2: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.
0: வணிகர் நிகழ்ச்சி ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இடம்பெற்று வருது. இந்த வார வணிகர் நிகழ்ச்சி முற்றிலும் மாறுபட்ட வேறுபட்ட சூழல்ல உங்களுக்காக கடற்கரை ஓரமா நடந்து கொண்டே நாங்க வந்து இந்த கடற்கரையில் இருக்கக்கூடிய ரிசார்ட்ஸ், ஷேலி, இந்த தங்கும் விடுதிகள் இருக்கு இல்லையா, இது பற்றி பேசுறதுக்காக தான் இங்க வந்திருக்கிறோம். இன்றைக்கு நம்ம கூட விக்ரி அப்படின்ற இந்த தங்கும் விடுதியை நடத்தக்கூடிய இதனுடைய உரிமையாளர் திரு விஜயன் அவர்கள் இருக்கிறாங்க. அவர்கிட்ட தான் நம்ம பேச போறோம். வணக்கம் திரு விஜயன்.
3: வணக்கம்,
0: எப்படி இருக்கீங்க? இதான் ஒரு நல்ல அனுபவம் மோகன் நம்மளுக்கு.
3: ஆமா, ரொம்ப வித்தியாசமான ஒரு வணிகரா இருக்க போகுது. ஏன்னா களத்துல இருந்தே நம்ம அதற்கான நேர்காணல் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம்.
0: சார், இந்த கடற்கரை உரம் உங்க வாழ்க்கை இது எவ்வளவு பசுமையானது, தனித்துவமானது அப்படின்னு முதல்ல சொல்லுங்க.
3: நான் பிறந்த ஊரு ஃபம் த்ரீ வரைக்கும் பங்கூர்ல படிச்சேன். அதோட வந்து அப்ப வந்து செகண்டரி ஸ்கூல் வந்து ஃபம் த்ரீ தான், ஃபம் த்ரீட முடிச்சு ஃபம் ஃபோர் ஃபம் ஃபைவ் வந்து ஐ வடிக்கோல கண்டினியூ சித்தியவான். அது முடிச்சுட்டு ஃபம் ஃபைவ் முடிச்சுட்டு போலீஸ் துறையில வந்து வேலை கிடைச்சிச்சு 1980. அதோட வந்து ட்ரைனிங் போயிட்டு ஒரு 17 போலீஸா இருந்தேன். அப்புறம் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லாத போயிடுச்சு. தென் வந்து மறுபடியும் பங்குறைக்கு வந்துருந்தோம். அப்போ எனக்கு வந்து அந்த ஃபிஷிங் லைன்லலாம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இங்கே வந்து அந்த காலத்தில் வந்து எல்லாமே படித்து முடிஞ்சுட்டா என்ன செய்வாங்கன்னா மீன் பிடிக்க போயிடுவாங்க. மீன் பிடிக்கிறதுனா வந்து அந்த நெத்திலி பிடிக்கிறது அது ஃபுல்லாக இந்தியன் தான் பார்த்துக்கிட்டா அது போயிடுவாங்க. சரின்ட்டு ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டு இது வந்து வேற எதுவும் சேர்த்துக்கல அந்த ஃபிஷிங் லைனில். தென் ஐ ஜாயின் த பங்கோல ரிசார்ட் வந்துச்சு. ஏன் நம்ம சொந்தமா வந்து மித்தவங்களாம் சைனீஸ் எல்லாம் செய்யறாங்க, ஏன் நம்ம சொந்தமா செய்யக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. அப்புறம் வந்து இந்த இடம் வந்து எனக்கு வந்து கேள்விப்பட்ட மாதிரி இவர் வந்து ஓனர் வந்து சுவிட்சர்லாந்துக்காரு, லீஸ் போட போறாருன்ட்டு கேள்விப்பட்டு அவர் போய் பார்த்து தென் எடுத்து எடுக்கும் போது வந்து எல்லாமே வந்து வித்தியாசமா இருக்கும். A5 A5 வந்து ஒரு கான்மா இருக்கும், உள்ளுக்கு வந்து வெறும் பெட் லைட் மட்டும்தான் இருக்கும், பாத்ரூம் எல்லாம் வந்து வெளியே இருக்கும். அப்போ வந்து நிறைய ஃபாரினர்ஸ் பேக் பேக்கர்ஸ் வருவாங்க இந்த ஊருக்கு. இப்போ அவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் சீப்பாக இருக்கும். அப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கும் அப்புறம் பார்த்தா அந்த டிமாண்ட் இல்லாத போயிடுச்சு. அதோட தான் சரின்ட்டு 2005 வந்து எல்லாத்தையும் வந்து டிமாலிஷ் பண்ணி தென் ஐ பிரிங் திஸ் கான்செப்ட். இது வந்து நான் வந்து சொந்தமாக எனக்கு வந்து ஒரு நேச்சுரலாக அப்படி தான் இருக்கணும். நாட் ஃபைவ் ஸ்டார் கடல் ஓரத்துலேயே வந்து மரங்க இந்த மாதிரி வந்து
0: அடிக்கணும்.
3: ஆமாம் ஆமாம். தென் ஆல்ரெடி ஸ்டார்ட்டட் அன்டில் நவ். இப்போ கோவிட்ல வந்து எங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு 2 வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம்.
0: அப்படின்னா ஒரு 20-25
3: 26 இந்த இடத்த வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம்.
0: மேம்பாடெல்லாம் செஞ்சிருக்கீங்க.
3: ஆமா, இந்த இடத்துக்கு வரும்போதே தெரியுது. நீங்க சொன்ன மாதிரி கடற்கரை காற்று வீசுது ஒரு பக்கம், அப்புறம் அந்த இடமே வந்து ஒரு மாதிரி பச்சை பசிலின்றலாம் இருக்கு இல்லையா. ஆக இந்த வடிவமைப்புன்றதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல ரொம்ப இந்த மாதிரி இடங்கள் தான் அதிகமா தேடுறாங்க. ஏன்னா பரபரப்பா நம்ம கேள் இந்த மாதிரி நிறைய இடத்துல வேலை செய்யறோம் இல்லையா. ஒவ்வொரு வடிவமைப்பும் பார்த்துப்பா செஞ்சீங்கன்னு இல்லையா, எப்படி உங்களுக்கு தோணுச்சு, உங்களுடைய தேடல் எப்படி இருந்தது, எப்படி இந்த மாதிரி தான் கொண்டு வரணும்னு முடிவு பண்ணீங்க?
4: ஓகே, நான் ஒய்டிஎல் கம்பெனியோட அந்த பங்கோலா ரிசார்ட்ல போயிட்டு வேலை செய்யும் போது லிமோசின் டிரைவர் அவங்களோட கான்செப்ட் வந்து வெரி நேச்சர். நேச்சர்னா வந்து
0: இயற்கையோட
4: மரத்தெல்லாம் வெட்டக்கூடாது, மரத்தெல்லாம் வெட்டாத அழிக்காத காட்டெல்லாம் அழிக்காத அந்த ஷெயிலே வந்து அந்த மாதிரி கட்டியிருப்பாங்க. அப்போ அங்கே கொஞ்சம் காப்பிரைட் பண்ணேன். தென் ஐ ட்ராவல் இந்தோனேஷியா, இன்னொரு தாய்லாண்ட், அங்கே உள்ள ஒரு இதுனா சம்திங்ஸ் லைக் என்டிக் ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி காப்பிரைட்.
0: சரி,

0: இருபத்தி நான்கு படத்துக்காக எடுக்கப்பட்ட பாடல் 9:27 வணிக நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கோம்.
1: ஆமா, இன்றைக்கு வந்து பங்கோர்லயே நேர்காணல் செஞ்ச அந்த அனுபவத்தை தான் நம்ம பகிர்ந்துகிட்டு இருக்கோம்.
0: விக்ரி பீச் ரிசார்ட் இதனுடைய உரிமையாளர் திரு விஜயன் தான் நம்ம கூட பேசிட்டு இருக்காரு. வாங்க அவர்கிட்ட தொடர்ந்து பேசலாம். உங்க மனசுக்கு தோணுது ஒரு நாள் ரெண்டு நாளுக்கான விஷயம் இல்ல, இது வந்து ஒரு 10 வருஷம் நீங்க இதை நீடிக்க வைக்கணும், அப்புறம் ஒரு நீங்க ஒரு ரெனோவேஷன் பண்ணணும். நீங்க செய்யறது வரவங்களுக்கும் பிடிக்கணும்ல, அதை எப்படி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க?
2: ஏன்னு கேட்டா பங்கோர் நீங்க எடுத்துக்கிட்டீங்களா, கொம்பே தட வேற இடம், பங்கோரை தவிர வந்து மெயின்லேண்ட்லாம் வந்து உங்களுக்கு வந்து டூரிஸ்ட் வந்து அன்னாடம் இருப்பாங்க. இப்ப நம்ம பங்கோன்றது வந்து ஒன்லி வீக்கெண்ட்ஸ் ஹாலிடேஸ் இந்த மாதிரி தான். அப்ப வந்து வாரத்துல வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு நாள் பிசினஸ் செய்ய முடியும், அதுக்கு அங்கிட்டு வந்து ஆள் இருக்க மாட்டாங்க. அப்ப நம்மளோட இன்கம் வந்து நோட்டம் ரொம்ப பெரிய லெவல்லாம் செய்ய முடியாது. இப்ப அதனால வந்து நம்ம என்ன செய்யறதுனா வந்து ஜஸ்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துட்டு சரி ஒரு ரூம் வந்து ஒரு 15 வருஷம் வாங்கிட்டா அதை கொஞ்சம் நம்ம ரினோவேஷன் பண்ணுவோம். இன்னொன்று வந்து அந்த காஸ்ட் வந்து ரொம்ப ஹையா இருக்கும் கம்பேர் தட். நீங்க வந்து மெயின்லேண்ட் இங்க பாத்தீங்களா வந்து இந்த பங்கோல செய்யறது வந்து ஒரு 40-50%
0: வடிவமைப்பு வேலைகள் இதெல்லாம் தாண்டி இதை நிரந்தரமா நிலைக்கு வைக்கணும் இல்லையா? சுற்றுலா பயணிகள் தான் இங்க இருக்கிறவங்களுக்கு இது வேணாம், ஏன்னா அவங்க வீடு இருக்கு, அவங்க போயிருவாங்க. வெளியில இருந்து வரவங்க தான் இப்போ அவங்க வரும்போது திரும்பி திரும்பி உங்களோட இடத்துக்கு வரணும், இல்ல அவங்களை சார்ந்தவங்க வரும்போது அவங்க சொல்லணும் நான் வந்து விக்ரிக்கு போய் தங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல வைக்கணும்னா அதுக்கு என்ன பண்றீங்க வியாபார யுக்தி?
2: ஓகே, இப்ப வந்து என்னோட இடத்த நீங்க எடுத்துக்கிட்டீங்களா, இந்த ரிசார்ட் கஸ்டமர் வந்து mostly 40-50% or can say that 60% also the regular customer last 20 years. அவங்களே தான் வந்துட்டு
1: இருப்பாங்க, போனவங்களே திரும்ப திரும்ப
2: திரும்ப திரும்ப திரும்ப அட்லீஸ்ட் வருஷத்துக்கு வந்து ஒரு 3-4 வாட்டி வரவங்க இருக்காங்க. ஓ வடிக்கோல 2-3 வருஷத்துக்கு வந்து கட்டாயம் வந்து பங்கோனா கட்டாய விக்ரி தான் வருவாங்க. என்னோட கஸ்டமர் ஏன்னு கேட்டீங்களா, அவங்களுக்கு வந்து நம்ம பாருங்க சோர்த்திலே இருக்குது ரிசார்ட். இன்னொன்னு வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப அவங்க இன்ட்ரெஸ்ட் ஆகுறது வந்து நம்மளோட சாப்பாடு, இந்தியன் ஃபுட். இந்தியன் ஃபுட் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு எப்படி கொடுக்குறோம்னா எல்லாமே வந்து ஹோம் குக்கிங், கடை மாதிரி இல்லை, வீட்டு சாப்பாடு மாதிரி கொடுக்குறோம்.
1: ஓ
2: என்ன ஒன் மோர் திங்ஸ் வந்து அந்த சாப்பாடு கூட வந்து நீங்க பாத்துக்கிட்டீங்களா, சீ ஃபுட் கூட நம்ம எல்லாம் வந்து செலக்ட் பண்றது, அந்த வளர்க்குற ஊடானால வளர்க்குற மீனால கொடுக்க மாட்டேன். அப்படியே அந்த இகம்லிஸ்ட் கொடுத்தா கூட the most highest expensive ikamlis ana selmakla kudu
1: adha pankori sonda urnala inga irukra
2: ama
1: ella karachi pudichanaala ungalku vasadhiya pochu
2: ama innodu vande enakku vande andha jamma palaiya jamma cheapana meenala na vaanga matta ennada customer kudukkuradhu pura avanga saaptittu solanum
1: ama
2: saaptittu vande romba nalla irukku paருங்க நேத்து 40 பேர் இருந்தாங்க அவங்க போகும்போது எல்லாம் வந்ததுல இருந்து சாப்பாடு அருமையா இருக்கு அருமையா இருக்கு அந்த இது நம்மளுக்கு ரொம்ப உற்சாகத்தை கொடுக்கும் ரொம்ப கொடுக்கும் உழைப்பு போடுறவங்கள அதுல கூட வந்துட்டு நம்மளுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க ஒரு நம்பிக்கை. இன்னொன்னு வந்து ஒரு ஹாப்பினஸ் இருக்கு, திரும்பி வர கஷ்டமா தான் எனக்கு. அவங்களுக்கு தெரியும் இந்த சிச்சுவேஷன் அவங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும் ரிசார்ட் எப்படி இருக்கும் ஸ்கிரீன் அப்படி ஏற்கனவே வந்திருக்கீங்களா இல்ல வந்தவங்கிட்ட இருந்து நீங்க கேட்டிருக்கீங்களா என்னடா நோட் ஃபாஸ்டா ஃபைவ் ஸ்டார் ஜஸ்ட் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் பண்ணது பாருங்க மரம் இருக்குது பாத்தீங்களா மிருகத்தை பாத்தீங்களா கூட காட்டு பண்ணி வரும் பாத்தீங்களா எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுறோம் பேர்ட் அந்த ஹார்ன்பில் பேர்ட் மங்கீஸ் அந்த கோழி பாத்தீங்களா எல்லாமே காட்டுக்கோழி எல்லாம் காட்டுக்கோழி
1: அதாவது இருக்கிறத அப்படியே வந்து பாத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி. நீங்க பேசும்போது ஒரு விஷயம் புரியுது, வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்தணும்ன்ற முக்கியமான ஒரு நோக்கம் புரியுது, அதுதான் வியாபாரத்துறையில ஈடுபட்டு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும். எத்தனை அறைகள்லாம் இருக்கு, அவங்க அந்த விலைகள் பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்?
2: ஓகே, டோட்டல் வந்து எனக்கு 46 ஷேலி இருக்கு. 46 ஷேலியில வந்து 10 ஷேலிய வந்து ரெண்டு பேர் தங்குறது, அதுல வந்து இப்ப ஒரு 4 ஷேலியை வந்து அது கொஞ்சம் நம்ம ரினோவேட் பண்ணிட்டோம், அப்கிரேட் பண்ணிருக்கோம். என்னன்னா அந்த அப்கிரேட் பண்ணது வந்து செல்லிங் த நார்மல் டேல வந்து 250 ரூம்ஸ் அண்ட் 2 VIP ரூம்ஸ். ஓகே, மித்ததெல்லாம் வந்து ஒரு குயின் சைஸ் பெட் அது வந்து வி ஸ்டார்ட் ஃப்ரம் த 130 ரிங்கி. திஸ் இஸ் நார்மல் பிரைஸ். அது வந்து வீக்கெண்ட் பிரைஸ் இருக்கு, என்ன ஹாலிடே பிரைஸ் கூட இருக்குது, பப்ளிக் ஹாலிடேஸ். அப்ப வந்து அந்த 3 பேர் தங்குற ரூம் பாருங்க, இது வந்து 1 டபுள் 1 சிங்கிள் இருக்கும். இது வந்து வி ஸ்டார்ட் ஃப்ரம் த 150 ரிங்கி பர் டே. வீக்கெண்ட்ஸ் வந்து 180-200 and then வந்து அப்புறம் ஹாலிடே டைம்ல எடுத்துக்கிட்டீங்களா 230-250. அது அப்புறம் ஒரு 4 பேர் 2 double beds அந்த ரூம் வந்து 28 ரூம் இருக்கு, 28 ஷேலி இருக்கு. அது 4 பேர் 2 double beds we call a family villa family suite.
0: பல்வேறு வகையில இந்த அறைகள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது, ஒரு நல்ல சூழல்ல அவங்க வந்து நடத்திட்டு இருக்காங்க.
1: ஆமா, இயற்கை சூழல் மிகுந்த ஒரு தங்கும் விடுதியாவே நம்ம பாத்துருந்தோம்.
0: ஒரு பாடலுக்கு பிறகு திரு விஜயன் கிட்ட இன்னும் பேசுவோம், தொடர்ந்து இணைந்திரங்கள். இது வணிகர்

0: 9:36 வணிக நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. திங்கட்கிழமைகளில் உங்களுக்காக இடம்பெற்று வருகிறது.
1: இன்றைக்கு பங்கோர் பக்கமா நம்முடைய நேர்காணல் வந்து அமைந்திருக்குங்க.
0: விக்ரி பீச் ரிசார்ட், இந்த ரிசார்ட் எப்படி உருவாக்கப்பட்டது, இந்த தங்கும் விடுதியுடைய சேவைகள் பற்றி எல்லாம் அதனுடைய உரிமையாளர் திரு விஜயன் நம்ம கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறாரு.
2: சரி, இப்போ பங்கோர் மாதிரி இந்த மலேசியால வந்து தீவுகள் நிறைய இருக்கு, இந்த மாதிரி காடு இயற்கை சார்ந்த சுத்தி பாக்குற இடங்கள் நிறைய இருக்கு, அப்ப நிறைய பேர் இதை செய்யறாங்க இல்லையா, இந்தியர்கள் இதுல ஈடுபடுறது எந்த அளவுக்கு இருக்கு, ஏன்னா கண்டிப்பா இது சார்ந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், எவ்வளவு பேர் செய்யறாங்க இதெல்லாம்.
3: ஓகே, நான் வந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்ன ஸ்டார்ட் பண்ணும் போது அந்த கோர்ஸ் வந்து எனக்கு பேங்க் லோன் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, இது வந்து இந்த லைன் இஸ் லீஸ்னால கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்ப நான் என்ன செஞ்சேன் வந்து ஜஸ்ட் டூயிங் அவர் சொந்த காசை போட்டு செஞ்சது. இப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்களா வந்து வெளியே எனக்கு வந்து அவ்வளவு அனுபவம் இல்லை, வெளிய அனுபவம்னா வந்து நீங்க ஒரு ஒரு பில்டிங் அப்படியே வாங்கி ரெனிவேட் பண்ணி ஹோட்டல் மஜ்ஜர் ஹோட்டல் மாதிரி செய்யறாங்க. பட் இங்க இதுக்கு மேல செய்யறதுனா வந்து இந்த லைன் பிரைஸ் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ், செய்ய முடியாது. அப்படியே வந்து பணம் உள்ளவங்க செய்யலாம், ஆனா டோட்டலி நாட் த பங்கோரியன் லோக்கல் முடியாது முடியாது. இப்ப என்னையா எடுத்துக்கிட்டா கூட என்ன லீஸ் தான், இந்த இடம் லீஸ் தான்.
2: போட்டி நிறையவா இதுல
3: போட்டி? இப்ப நீ இதெல்லாம் வந்து டிபெண்ட், நீங்க பாருங்களேன் ஏதாவது இஷ்யூ லைக் கோவிட் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், முடிச்சு இந்த மாதிரி சீக்கு இதெல்லாம் வந்து அதுல வந்து பிரச்சனை இருக்கு, எக்கானமி டவுன் ஆச்சும் நம்மள ரொம்ப ரொம்ப எஃபெக்ட் பண்ணும். எனக்கு கேட்டா இதுக்கான காஸ்ட் வந்து கூட வரும். நீங்க இந்த 2 வாரத்துல 2 நாள் வேலைக்கு நான் வந்து 11 பேரை வேலைக்கு வச்சிருக்கேன், 11 பேரை வச்சிருக்கேன். அப்ப அவங்களுக்கு சம்பளமே மாசம் வந்து ஒரு 30,000 வெளிக்கிட்ட வருது, இவங்களுக்கு இவங்களுக்கு கொடுக்குற சம்பளம் மட்டும். அப்ப ரெண்டல் இதெல்லாம் வந்து ஒரு எனக்கு வந்து ஒரு மாசம் ஒரு 50,000 மேல வந்தாதான் நான் ஒரு ஆதாயத்தை பரவு
2: பார்க்க முடியும்,
3: இல்லைன்னா வந்து முடியாது.
2: ஆனா இப்ப இந்த வியாபாரத்தை வந்து சின்ன அளவுல எங்க இருந்தா வேணாலும் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறீங்களா?
3: மேபி நீங்க வந்து ஏற்கனவே வந்து ரிசார்ட் வச்சிருந்து பட்ஜெட் ஹோட்டல் வச்சிருந்து நீங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்.
2: இப்போ இந்தியர்கள் செய்யற தொழில் இருக்கு இல்லையா, அதுக்கு சக இந்தியர்களுடைய ஆதரவு எந்த அளவுக்கு இருக்கு, எப்படி இருக்கணும் நீங்க நினைக்கிறீங்க?
3: என்ன பொறுத்த வரைக்கும் வந்து விக்ரின்னு எடுத்துக்கிட்டா வந்து ஆதரவு வந்து ஒரு 80% இந்தியன்ஸ், அங்கிட்ட 20% தான் வந்து மெல்லே ஒரு 15% சைனீஸ், அவங்க சைனீஸ் வந்து சைனீஸ் கிட்ட தான் போவாங்க. பட் எனக்கு வந்து ரெகுலர் கஸ்டமர் சைனீஸ் இருக்காங்க, இங்கதான் பங்கோனா விக்ரி அந்த மாதிரி இருக்காங்க, பட் குறைவு. ஆனா இங்க வந்து எடுத்துக்கிட்டீங்களா வந்து ஆதரவுனா வந்து லோக்கல் இந்தியன்ஸ் ஃப்ரம் மலேசியா. மலேசியா,
1: சரிங்க சார். இப்போ நீங்க முதல்ல சொல்லிருந்தீங்க இல்லையா, இப்ப இந்த தங்கும் விடுதி இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து உங்களுக்கே வந்து ரொம்ப புதுசு, திடீர்னு ஒரு விபத்தா தான் வந்தீங்க அப்படின்னு நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்க நிறைய பேருக்கு இந்த ஒரு யோசனை இருக்கலாம், நாமுமே திறக்கலாம் தங்கும் விடுதி, ஒரு வித்தியாசமான சூழலை உருவாக்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரி யோசிக்கிறவர்கள் அவங்களுக்கு நீங்க ஒரு ஆலோசனையா கொடுக்கணும் அப்படின்னா என்னென்னலாம் பாத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க புதுசா தொடங்குறவங்களுக்கு?
3: ஓகே, ஒண்ணு வந்து அவங்களுக்கு வந்து தைரியம் வேணும், இன்னைக்கே நம்ம ஆரம்பிச்சு இன்னைக்கே வந்து போட்ட போது அந்த முதலீட்டு செஞ்சது இருந்து எடுக்க முடியாது, நீட் டைம் எப்படி நீங்க வந்து அவங்கள டேக் கேர் பண்றீங்க அது பொறுத்து இருக்குது. இன்னொன்னு வந்து அவங்களுக்கு வந்து முதலீடு செய்வங்களுக்கு வந்து பொறுமை வேணும், பொறுமை ரொம்ப முக்கியம். சில கஸ்டமர் வாங்க கொஞ்சம் ராஃபா இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும் போது வந்து நீங்க வந்து கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். இன்னொன்னு வந்து உங்களுக்கு வந்து அதுல வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்,
2: ஆர்வம்.
3: நீங்க வந்து அந்த வந்து உங்களுக்கு ஒரு அனுபவமோ இல்ல ஆர்வமோ இல்லைனா வந்து கஷ்டம். நான் வந்து ஒரு 26 வருஷத்துல வந்து நிறைய பார்த்துட்டேன்.
2: ஒரு முன்னாள் போலீஸ்காரர் இந்நாள் ஒரு தொழில் முனைவராக மாறியது எப்படி அப்படின்ற ஒரு கதையை ரொம்ப அழகா இன்னைக்கு பகிர்ந்துகிட்டாரு. அது மட்டுமல்ல வியாபார சிந்தனை உருவாகணும் நம்முடைய சமுதாயத்துக்கு அப்படின்றதையும் சொன்னாரு. நம்ம உழைக்கிற சமுதாயமா இருக்கணும், வாய்ப்புகளை தேடணும் அப்படின்றதையும் வலியுறுத்தி இருந்தாரு. ரொம்ப ரொம்ப நன்றி சார் இந்த தகவல் எங்களோட இன்றைக்கு வணிக நிகழ்ச்சியில பகிர்ந்து கொண்டதுக்கு.
1: ஆமா, முதல்ல சொன்ன மாதிரி இருக்கிறத அப்படியே கொடுக்கறது தான் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு. இயற்கை வளங்கள் நிறைஞ்சிருக்கு, மரத்தை கூட வெட்டல, அது அங்கதான் இருந்துச்சு, அது பாட்டுக்கு
3: வெட்ட மாட்டேன்ற மாதிரி நிறைய மரத்தை தான் நட்டு வைப்பேன், வெட்ட
1: மாட்டேன். சரி, அந்த அளவுக்கு நிறைய ஒரு புதிய விஷயங்கள் நிறைய இருக்கு. இந்த தங்கும் விடுதி ரிசார்ட் பற்றி எல்லாம் நம்மோடு பகிர்ந்துகிட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி சார்.
3: நன்றி.
0: திரு விஜயன் அவர்கள் விக்ரி பீச் ரிசார்ட் பற்றி நம்மோடு பகிர்ந்துகிட்டாரு, அதை எப்படி உருவாக்குனாரு, ஒரு காவல் அதிகாரியா இருந்து இன்னைக்கு தொழில் முனைவரா மாறி இருக்காரு பாருங்க.
1: ஆமா, அதுதான் திங்கட்கிழமை அடுத்த வாரமும் மீண்டும் மற்றும் ஒரு வணிகரை நம்ம சந்திச்சு பேசலாம். ஜெ

0: காத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-ஆம் 90-ஆம் ஆண்டு நினைவுகளை கேட்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.
2: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புறீங்களா? MyNabs e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01-09-7219.
0: மருத்துவமனைகளில் ரத்த கையிருப்பு குறைவாக இருப்பதால் ரத்த தானம் செய்ய வாருங்கள். இன்னும் தகவல்கள் பெற www.pdn.gov.my. கொஞ்சம் பேசணும் என நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.

0: ஆடுகளம் பட பாடலோடு இன்றைய வணக்கம் இன்னல் ஒரு நிறைவுக்கு வருகிறது.
1: இன்றைக்கு நிறைய கதைகள் நம்ம நேர்களோட பேசியிருந்தோம். முக்கியமா ஒரு வேலையை கொடுத்தா இரு வேலையை ஆக்கக்கூடிய நபர்கள் யாராவது இருக்காங்களான்னு கேட்கும் போது எல்லார் வீட்லயும் யாராவது ஒரு ஆள் இருக்கா.
0: சீதா பேசினது மனசு ரொம்ப உருக்கிருச்சு. ஆறு மாதமா அவங்களால சரியா நடக்க முடியல. இன்னைக்கு 1 கிலோமீட்டர் நடந்திருக்கேன், அதுக்கு வணக்கம் இன்னல் ஒரு பெரிய காரணம்னு நம்ம ரெண்டு பேருக்கும் நன்றி சொல்லியிருந்தாங்க. நன்றி சீதா, நீங்க நல்லா ஓடணும், நீங்க வந்து பறக்கணும் அப்படின்னு நாங்க வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம்.
1: இன்றைக்கு நாங்கள் பேசிய அத்தனை தகவல்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், உங்களுக்கு பயனளித்திருக்கோம் அப்படின்னு சொல்ல பெரிய நம்பிக்கையில.
0: அடுத்தது இளமை உல்லாசத்துல கிஷன் உங்களோட பேச காத்துட்டு இருக்காரு. விடை பெற்றுக் கொள்வது
1: நான் உங்கள் மோகன்.
0: தெய்வீகன் தாமரை செல்வன் உடம்பு மனசெல்லாம் பாத்துக்கோங்க. நெஞ்சாளி கார்த்திகுடைய குரல்ல வருது, கேட்கலாம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தில் மேற்கல்வியை தொடரும் குறைந்த வருமானம் பெறும் மாணவர்களின் நலன் தொடர்ந்து பேணப்படுவதில் மடானி அரசாங்கம் கடப்பாடு கொண்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து அப்பல்கலைக்கழகத்திற்கு கூடுதலாக 1 மில்லியன் ரிங்கெட் ஒதுக்கீட்டை வழங்க அரசாங்கம் கொள்கையளவில் இணங்கியுள்ளதாக பிரதமர் டத்தோசிரி அன்வார் இப்ராஹிம் குறிப்பிட்டுள்ளார். பிலிப்பீன்ஸ் மிண்டானாவ் தீவை ரிக்டர் கருவியில் 7.9 பதிவான நிலநடுக்கம் முழுக்கியதன் அதிர்வு சபா, தாவாவ், சம்பூர்ணா உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் உணரப்பட்ட மலேசிய வானிலைத்துறை மெட் மலேசியா தகவல் வெளியிட்டுள்ளது. இச்சூழ்நிலை அணுக்கமாக கண்காணிக்கப்படுவதாக அத்துறை குறிப்பிட்டுள்ளது. இச்சம்பவத்தை தொடர்ந்து மணிலாவிலும் இந்தோனேசியாவிலும் சுனாமி எச்சரிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. தொடக்கக்கட்ட தகவலாக ஒருவர் பலியான வேளை 4 காயமுற்றதாக காவல்துறை கூறியது. இதனிடையே நாட்டின் 4 மாநிலங்களில் காலை 11 மணி வரையில் இடியுடன் கூடிய கனத்த மழை பெய்யும் என மெட் மலேசியா எச்சரிக்கை விடுத்துள்ளது. பேராக்கின் பகண்டா தோக், ஹிலர்பெரா, சிலாங்கூரில் சபா பர்னாம், சபா சரவா ஆகியவை அதில் அடங்கும். சிலாங்கூர் சுங்கை கண்டீசில் விமானம் ஒன்று தனித்து விடப்பட்டதாக சமூக ஊடகங்களில் பகிரப்படும் செய்தி போலியானது என மாவட்ட காவல்துறை தலைவர் ACP ராம்சே எம்போல் தெரிவித்தார். பின்னர் விமானத்தை தேடி மீட்கும் பணி மேற்கொள்ளப்பட்டபோது எந்த விமானமும் கண்டறியப்படாததை அவர் உறுதிப்படுத்தினார். இவ்வார தொடக்கத்தில் லெபனானுக்கான ஐநா இடைக்கால படை யூனிஃபில் உறுப்பினர் ஒருவர் கொல்லப்பட்டதை தொடர்ந்து ஐரோப்பிய ஒன்றியம் EUவின் வெளியுறவு கொள்கை தலைவர் கயா கலஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் முழுமையான பொறுப்புக்கூறல் நிலைநிறுத்தப்பட வேண்டும் எனும் கூட்டமைப்பின் அழைப்பை அவர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். விளையாட்டு 2026 மலேசிய ஃபீரா கிண்ண போட்டி கிளாந்தான் கோத்தாபாரு பாலிடெக்னிக் PKB-யில் June 7 தொடங்கி 11 நாள் வரையில் நடைபெறும் போட்டியில் 1465 உள்நாட்டு வெளிநாட்டு பங்கேற்பாளர்கள் கலந்து கொள்வர். PKB-வுடன் இணைந்து சமூக கல்லூரி உட்பட பாலிடெக்னிக் கல்வித்துறை JPPKK ஏற்பாடு செய்த இப்போட்டியை JPPKK துணை தலைமை இயக்குநர் உலாய்மி யாஹியா தொடக்கி வைத்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: அன்பான காலை வணக்கம் எல்லோருக்கும், எல்லாம் எப்படி இருக்கீங்க? புத்தம் புதிய நாள், புதிய வேலை, கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு புதிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த வாய்ப்பை நல்ல முறையில பயன்படுத்தி இப்போ சுறுசுறுப்பா விறுவிறுப்பா எழுந்து வேலைக்கு புறப்பட்டு போயிட்டு இருப்பீங்க, அல்லது போய் சேர்ந்திருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய பயணம் ரொம்ப சுமூகமானதா இருந்திருக்கட்டும். இன்றைக்கு பொழுது ரொம்ப நிறைவா இருக்க போகுதுங்க, நம்புங்க. நம்பிக்கைதான் வாழ்க்கை. சிரிச்ச முகத்தோட இன்றைய நாளை நம்ம தொடங்கியிருக்கோம் இல்லையா? இன்றைக்கு யார் நம்ம சந்திக்கிறோமோ அவங்க கிட்ட முடிஞ்ச அளவுக்கு ஒரு புன்னகை, அது போதுங்க. நம்முடைய நாளும் அவங்களுடைய நாளும் ரொம்ப சிறப்பா இன்றைக்கு அமையும். அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு நம்ம நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா உங்களுக்காகவே மலையாள பாடல்கள் இடம்பெற போகுது. தொடக்க பாடல் MG ஸ்ரீகுமார், சித்ரா கொண்டு வராங்க. பேசிட்டு இருக்கிறது உங்களுடைய கிஷன்.

அன்னைக்குள்ள ஆயிரம் வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னு இருந்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலா ஃபேம் கேக்குறீங்க.

கே ஜேசாஸ் குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. மலையாள பாடல்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. சரி, அடுத்த கட்டமா இப்போ தொவினோ தோமஸ் கயடு லோஹர் இவங்களுடைய நடிப்பில் வெளிவந்திருந்த திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பளிச்ச தம்பி அப்படின்ற திரைப்படம். இது வந்து ஏப்ரல் மாதம் வந்து வெளியிடப்பட்டிருந்தது. டிஜோ ஜாஸ் ஆண்டனி அவர் தாங்க இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனராக இருந்தார். இப்போ அடுத்த கட்டமா அவர் என்ன திரைப்படத்தை இயக்குறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வரைக்கும் எந்த ஒரு திரைப்படத்திலையும் அவர் வந்துட்டு இல்லை, அவர் வந்து அடுத்த கட்டத்துக்கான நகரத்தில் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு நேர்காணலில் சொல்லியிருக்கிறாரு. நம்ம டிஜோ வந்து பார்த்தீங்கன்னா குயின் அப்படின்ற திரைப்படம் மூலமாக தான் வந்து மலையாள திரையுலகில் அறிமுக இயக்குனராக வந்து அறிமுகமாக இருந்தார். அந்த திரைப்படத்தில் வந்து சானியா ஐயப்பன், ட்ரூவன், அஸ்வின் இன்னும் நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. அதற்கு பிறகு ஜனகணமன அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் வந்து இயக்குனராக இருந்தார். அதற்கு பிறகு நடிகராக வந்து பார்த்தீங்கன்னா மலையாளி ஃப்ரம் இந்தியா அப்படின்ற திரைப்படத்தில் நடிகராகவும் வந்து அறிமுகமாக இருந்தார். அதற்கு பிறகு தான் வந்து இந்த பளிச்சத்தம்பி அப்படின்ற திரைப்படத்தை வந்து இயக்கியிருந்தார். அது ஒரு வெற்றி திரைப்படமாகவும் இருந்தது. அடுத்த திரைப்படத்திற்காக நம்ம ரசிகர்களும் வந்து காத்துட்டு இருக்காங்க அவருடைய திரைப்படத்திற்காக அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அடுத்த பாடல் உங்களுக்காக வந்து வினீத் கொண்டு வராங்க, கேட்கலாம் வாங்க.

0: மருத்துவமனைகளில் இரத்த கையிருப்பு குறைவாக இருப்பதால் இரத்த தானம் செய்ய வாருங்கள். இன்னும் தகவல்கள் பெற www.pdn.gov.my.
1: அக்கா இது இலவசமா தான் குடுக்கறோம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வந்து வாங்கி சொல்றீங்களா?
2: எதுக்குப்பா தெரிஞ்சவங்க, எல்லாத்தையும் அப்படியே குடுங்க, நானே வாங்கிக்கிறேன்.
1: ஏங்க இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா?
2: மற்றவர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம்.
1: இப்படிக்கு
2: மின்னல் எஃப்எம்.

ஃபிஃபா பன்னாட்டு கார்பந்தாட்டம் குறித்த தகவல்களை ஆர்டிஎம்மின் அனைத்து வானொலி நிலையங்களிலும் செவிமடுக்கலாம். ஒரே உணர்வு, ஒரு மில்லியன் கரவொலி. இந்த ஆண்டு ஃபிஃபா உலக கிணத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஎம் கிளிக் செயலி வழியாக நீங்க பார்த்து ரசிக்கலாங்க. பதிவிறக்கம் செய்யல அப்படின்னா இப்பவே பதிவிறக்கம் செய்யுங்க. ஆர்டிஎம் கிளிக். அடுத்த பாடல் உங்களுக்காக விஜய் பிரகாஷ் கொண்டு வராங்க, கேட்கலாம்.

எம்ஜி ஸ்ரீகுமார் குரல் அந்த பாடல் நம்ப கேட்டிருந்தோங்க. இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்ட் ஓஷன் டே, உலக பெருங்கடல் தினம் வந்து இன்றைக்கு அனுசரிக்கப்படுது. அலைகள் மட்டும் இல்லைங்க, உலகின் உயிரும் கடல் தான். நம்ம சுவாசிக்கிற காற்றிலிருந்து நம்ம பார்க்குற மழை வரைக்கும் கடலின் பங்கு அளவிட முடியாதது. கடலை வந்து காக்கணும், பிறகு பிளாஸ்டிக் இந்த நெகிழி பயன்பாட்டை வந்து குறைக்கணும், நீருலக உயிர்களை பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணுன்றதுக்காக இந்த நாள் வந்து அனுசரிக்கப்படுது, இந்த உலக பெருங்கடல் தினம். இயற்கைக்கு நன்றி சொல்லும் நாளும் கூட இன்றைக்கு முடிஞ்ச அளவுக்கு இயற்கைக்கு நன்றி சொல்லுவோம். எப்படி இந்த மாதிரி விஷயங்களை நம்ம செய்யும் போது தான் வந்துட்டு நன்றி சொல்றதுக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை சரியா செய்வோம். இப்ப அடுத்த பாடல் ராகுல் நம்பியார் ரிமி சாமி கொண்டு வராங்க, கேட்கலாம்.

நஜிமர் ஷாட் குரல் அந்த பாடல் நம்ப கேட்டிருந்தோங்க. நம்மை சுற்றி சமூக வலைத்தளங்கள்ல எத்தனை எத்தனை போலி தகவல்கள் வளம் வந்துட்டு இருக்கு இல்லையா. வாட்ஸ்அப்ல கூட பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எது உண்மை எது போலி அப்படின்னு தெரியாமலே அனுப்பி வச்சுட்டு இருப்பாங்க. அதையுமே ஒரு சிலர் நம்பி ஏமாற்றங்களை அடைஞ்சிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னா என்ன செய்யணுங்க? விழிப்புணர்வா இருக்கணும். நம்ம தான் வந்து தீர்மானம் பண்ணணும் எது உண்மை எது போலி அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். உண்மை தகவல்களுக்கு ஆர்டிஎம் எங்களோடு பயணிச்சுட்டு இருக்கிற எங்களுடைய நேயர்களுக்கு இந்த வேலையை நன்றியை நாங்கள் சொல்லிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் sibananya.my இந்த அகப்பக்கத்தில் உண்மை தகவல்களை நீங்கள் மிக சுலபமாக தெரிஞ்சுக்கலாங்க. ஒரு விஷயம் உண்மையா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சிக்காம மற்றவர்களோடு பகிரும் போது அது தவறுதலாக போய் முடியும். அதனால அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. பகிரும் போது அது உண்மையானதா அப்படின்றத உறுதிப்படுத்திட்டு அதற்கு பிறகு பகிர்வோம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 11 மணி உலகச் செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. தெற்கு பிலிப்பீன்ஸை ரிக்டர் கருவியில் 7.8 பதிவான நிலநடுக்கம் உலுக்கியதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு நிறுவனம் USGS தெரிவித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து மணிலாவிலும் இந்தோனேசியாவிலும் சுனாமி எச்சரிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. தொடக்கக்கட்ட தகவலாக ஒருவர் பலியான வேளை 4 காயமுற்றதாக காவல்துறை கூறியது. அந்த நிலநடுக்கம் சுமார் 35 கிலோமீட்டர் ஆழத்தில் மையமிட்டிருந்தது. முன்னதாக ரிக்டர் கருவியில் 8.2 பதிவான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக USGS தெரிவித்திருந்தது. மற்றொரு நிலவரத்தில் தெற்கு பிலிப்பீன்ஸ் பகுதியில் 7.8 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதை தொடர்ந்து இந்தோனேசியாவின் அதிக ஆபத்துள்ள பகுதிகளான வடக்கு சுலாவேசியின் தலைநகர் மனாடோ, வடக்கு கொரொண்டாலோ மாவட்டம், சங்கிஹே தீவுகள் ஆகியவற்றில் உள்ள மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறுமாறு இந்தோனேசியா அரசு உத்தரவிட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இந்த நிலநடுக்கத்தின் அதிர்வு 2-3 வினாடிகளுக்கு மிக குறைவாகவே உணரப்பட்ட நிலையில் தற்போது அங்குள்ள நிலவரம் பாதுகாப்பாகவும் கட்டுப்பாட்டிற்குள்ளும் உள்ளதாக அந்நாட்டின் தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனம் தெரிவித்துள்ளது. வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையிலான எந்தவொரு அணுவாயுத உடன்பாட்டினையும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் வெளியுறவு கொள்கையை தீர்மானிக்க தமக்கு முழு அதிகாரம் உள்ளதாக அவர் வலியுறுத்தியுள்ளார். இவ்விவகாரத்தில் முடிவு தம்முடையதாக இருக்கும், ஆகையால் அதனை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என ட்ரம்ப் ஃபைனான்சியல் டைம்ஸுக்கு வழங்கிய நேர்காணலில் குறிப்பிட்டுள்ளார். தெஹ்ரான் இஸ்ரேலை நோக்கி ஏவுகணை தாக்குதல் மேற்கொண்ட பின் இக்கூற்றினை அவர் வெளியிட்டுள்ளார். மொரிஷஸிடமிருந்து சாகோஸ் தீவை வாங்கும் திட்டத்தை வெள்ளை மாளிகை பரிசீலித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்திய பெருங்கடல் இறையாண்மையை மொரிஷஸுக்கு விட்டுக் கொடுக்க முடிவெடுத்துள்ள இங்கிலாந்து அரசாங்கத்தின் முடிவை மீறி அந்த தீவை முழுவதுமாக தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர அமெரிக்கா தற்போது முழு வீச்சில் செயல்பட்டு வருவதாக டெலிகிராப் செய்தித்தளம் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த பவளத்தீவு ராணுவ கட்டமைப்புக்கான வியூக இடமாக திகழ்வதால் அதனை மற்ற நாடுகளுக்கு விட்டுக் கொடுக்க அமெரிக்கா ஒருபோதும் அனுமதிக்காது என அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அண்மையில் கூறியிருந்தார். பெட்ரோலிய ஏற்றுமதி நாடுகள் அமைப்பு ஒபெக் பிளஸ் அமைச்சர்கள் எண்ணெய் ஒதுக்கீட்டை ஜூலையில் ஒரு நாளைக்கு 188,000 கலனுக்கு அதிகரிக்க முடிவு செய்துள்ளனர். எண்ணெய் சந்தையின் நிலைத்தன்மையை ஆதரிப்பதற்காக இது மேற்கொள்ளப்படுகிறது. சவுதி அரேபியா, ரஷ்யா, ஈராக், குவைத், கசக்ஸ்தான், அல்ஜீரியா, ஓமான் நாடுகளின் எண்ணெய் அமைச்சர்கள் நடத்திய மெய்நிகர் சந்திப்பில் இம்முடிவு எட்டப்பட்டுள்ளது. இவ்வாறு தொடக்கத்தில் லெபனானுக்கான ஐநா இடைக்கால படை யூனிஃபில் உறுப்பினர் ஒருவர் கொல்லப்பட்டதை தொடர்ந்து ஐரோப்பிய ஒன்றியம் EUவின் வெளியுறவு கொள்கை தலைவர் கயா கலாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் முழுமையான பொறுப்புக்கூறல் நிலைநிறுத்தப்பட வேண்டும் எனும் கூட்டமைப்பின் அழைப்பை அவர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே அனைத்து தரப்பினரும் இஸ்ரேல் மற்றும் ஹஸ்புல்லாவுக்கு இடையிலான ஒப்பந்தத்தின் விதிமுறைகளை முழுமையாக கடைபிடிக்கவும் ஹஸ்புல்லாவின் கூடுதல் நிபந்தனைகளை நிராகரிக்கவும் EU வலியுறுத்தியுள்ளது. இஸ்ரேல் மீதான ஈரானின் தாக்குதலை அடுத்து ஈராக்கும் சிரியாவும் தங்களது பாதுகாப்பை உறுதி செய்யும் பொருட்டு தத்தம் வான்வெளிகளை மூடியுள்ளன. ஈரானும் இஸ்ரேலும் இதற்கு முன் தற்காலிக போர் நிறுத்தத்துக்கு இணங்கியிருந்த வேளை இந்த அண்மைய தாக்குதலால் அந்த இரு நாடுகளுக்கிடையிலான நெருக்கடி மீண்டும் சூடுபிடித்துள்ளது. இதனையடுத்து ஈரான் மீது பதில் தாக்குதலை மேற்கொள்ள வேண்டாம் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேல் ராணுவத்துக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். நியூயார்க் மாநகர் NBA கூடைப்பந்து இறுதிப் போட்டி, உலகக்கிண்ண கார்பந்து ஆகிய 2 முக்கிய விளையாட்டு நிகழ்வுகளுக்கும் தயாராகி வரும் வேளையில் அங்குள்ள பென் ரயில் நிலையத்தில் நடந்த கத்திக்குத்து சம்பவத்தில் 5 காயமடைந்துள்ளதாக நியூயார்க் தீயணைப்புத்துறை தெரிவித்துள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள வேளை கத்திக்குத்துக்கு இலக்கானவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக தீயணைப்புத்துறை தெரிவித்துள்ளது. இந்த சம்பவத்திற்கான பின்னணி, காரணம் முதலியவை தெளிவாக தெரியவில்லை.
இதனுடன் உலகச் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறது உங்கள் கிஷன். சரி, இந்த பக்கமா இப்போ நீங்க அழைக்க போறீங்க. அழைத்து பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் கேட்கிற நேரங்க. ஒவ்வொரு நாளுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில காலை மணி 11 தொடங்கி 1 மணி வரைக்கும் அழைப்பு நேரம். நீங்க அழைத்து பேசுற வாய்ப்பு உங்களுக்காக நாங்க அள்ளி அள்ளி அப்படி தெளிச்சுட்டே இருக்கோம். 11 மணிலிருந்து 12 மணி வரைக்கும் நீங்க பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் கேட்கலாம். 12 மணிக்கு பிறகு போட்டி அங்கம் உங்களுக்காகவே இருக்க போகுது. தொடர்ந்து நீங்க அழைக்கணும் அப்படின்னா 03-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 என்ன பாடல் வேணும்னு கேளுங்க, அதை எப்படி வழங்குறோம்னு பாருங்க.

நான் கொஞ்சம் பேசணும், என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் ஃபேம்.

0: கவிசாந்தி வணக்கம், சொல்லுங்க என்ன பாட்டு யாருக்காக வேணும்?
1: எனக்கு பேரனுங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு வந்து முக்கியமா ஒரு பேரனுக்கு பர்த்டே. அவரு பேரு வந்து இலக்கியன். அவருக்கு வந்து அந்த யூத் படம் இருக்காமே புதுசு, அந்த பாட்டு வந்து அந்த தங்கத்துக்கு பிடிக்குமா?
0: யூத் பாட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
1: ஆமா,
0: முட்டை கலக்கியா?
1: அது எனக்கு தெரியாதுப்பா, அந்த படமே நான் பாக்கல. அவரை கேட்டேன், அப்பதான் வந்து கிடைச்சிச்சுன்னா உனக்கு பாட்டு கேக்குறையா அப்படின்னு. அப்பதான் எனக்கு யூத் படத்துல இருந்து கேளுங்க, நான் பார்த்ததே இல்லையா. நீங்க அந்த படத்துல இருந்து அந்த பாட்டுக்கு இலக்கியனுக்கு
0: உங்களுக்கு பிடிச்ச அந்த அன்பு பேரனுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேப்போம்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா? புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னல் FM.

0: வணக்கம், யார் அந்த பக்கம்?
1: வணக்கம், நான் சிந்து பேசுறேன்.
0: சிந்து, சொல்லுங்க, எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: சிரம்பான்ல இருந்து அழைக்கிறேன்.
0: சிரம்பான்ல இருந்து சாப்பிட்டாச்சா?
1: என்ன
0: சமைக்கிறீங்க? சாம்பார். பரவாயில்ல, சாம்பார் வச்சாலே வீடே மணக்கொண்டுவாங்கல்ல, அது போதும், வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும். சரி, என்ன பாட்டு கேக்கணும்னு தோணுது உங்களுக்கு இப்போ சமைச்சிட்டு?
1: நானும் மாமியார சமைச்சுக்கிட்டு இருக்கோம்.
0: மருமகளும் மாமியாரும் சேர்ந்து?
1: ஆமா, அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு சூர்யா பாட்டு, வாரணமாயிரம் படத்துல இருந்து போடுங்களேன்.
0: சூர்யானா ரொம்ப பிடிக்கும்.
1: அப்பனுக்கு பிடிக்கும்.
0: நன்றி சிந்து, அழைத்ததற்கு. பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு நல்லா ருசியா சமைங்க, சரியா?
1: ஓகே, நன்றி.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: நம்ம குடுக்கல, மனைவி தான் எனக்கு குடுக்கறாங்க.
2: ஓ, நீங்க தான் அந்த வேலைக்கு சரிப்பட்டு வர மாட்டீங்களா?
1: அவங்கதான் ஒரு வேலைய நம்மளுக்கு ரெண்டு வேலையால நாலு வேலையை வச்சிருவாங்க.
3: என்ன மனைவி பத்தி இப்படி
2: அவ்வளவு தைரியம் உங்களுக்கு?
1: இல்ல பக்கத்துல இருந்து ஏசிக்கிட்டு வராங்க.
2: மனைவியே
4: தெரியல இல்ல, நானா ஒரு பிளான் பண்ணதான் நான் கரெக்டா அதுல போயிருவேன். அவர்கிட்ட ஒப்பீனியன் ஒண்ணு கேட்டு அதை அவரு குடுத்து அது கொஞ்சம் எனக்கு கஷ்டமாயிரும்.
2: அவ கடைசியா கணவன் விட்ட வழிதான்.
4: இல்ல கடைசியா நான் முடிவு பண்ண,
2: நீங்களா முடிவு பண்ணா ஒரு பிரச்சனை இல்ல. கலவர்ட்ட கேக்குறது தான் இப்ப பிரச்சனை. இப்ப
1: இல்ல கடைசியா கடவுள் முடிவு பண்றதுதான் நடக்கும்.
2: வந்தீங்க பாத்தீங்களா? சரியா?
0: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: வணக்கம், யார் அந்த பக்கம்?
1: பாட்டு வந்து மயிலே மயிலேன்னு படம் பேர்லாம் என்னன்னு தெரியல. அந்த பாட்டு எனக்கு ஏ ராமன் பாடுறாரா என்னன்னு தெரியல. யார் பாடுறா தெரியல. புது பாட்டு தான்
0: மூன் வாக் அப்படின்ற படம் அது.
1: ஆமாவா?
0: ஆமா. ஆனா உங்க பேரு முதல்ல இருந்தே சொல்லலையே.
1: என் பேரு மீனாட்சி.
0: மீனாட்சி, யாருக்காக அந்த பாட்டை கேக்குறீங்க?
1: எங்க வீட்டுக்காரு ஹாசன்.
0: கணவருக்காக? கணவர்னு சொல்லும் போது என்ன ஒரு வெக்கம். பேர் சொல்லுங்க. அவருக்காக அந்த பாட்டு அன்பு பரிசா உங்ககிட்ட இருந்து போக போது கேக்கலாமா? அப்பா என்ன ஒரு வெக்கம் புன்னகை. இதே மாதிரி பிடிச்சவங்களுக்கு பாட்டு கேட்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இப்பவே அழைக்கலாங்க. சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.

0: கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.
1: அஸ்வினி, இந்த வருஷம் 1st ஜூன் எல்லாம் ஐசி அடையாள அட்டைகளை மாத்திரணும்னு சொல்லிருக்காங்க. மாத்திரி தெரியுமா?
2: அதுக்கேன் பா குரல் மாத்தி பேசுறீங்க?
1: அப்பதாமா கேக்குறவங்க நம்புவாங்க. நீ விஷயத்துக்கு வா.
2: 1st எல்லாம் மாத்தணுமா? யாரு உங்ககிட்ட இதெல்லாம் சொல்றது?
1: அதான் வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் டு many நிறைய பேருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க, உனக்கு வரலையா?
2: ஐயோ அப்பா, அது 1st ஜூன்ல இருந்து அமல்படுத்துறாங்களே தவிர அடையாள அட்டையை உடனே மாத்தணும்ன்ற அவசரம் எல்லாம் கிடையாது. அடையாள அட்டை காணாமல் போனவங்க இல்ல அந்த சிப் இருக்கு இல்லையா அது வேலை செய்யாதவங்க மட்டும் இப்போதைக்கு மாத்தினா போதும்னு சொல்லிருக்காங்க.
1: என்னமா நீ வாட்ஸ்அப்
2: மின்னல்
3: FM.

0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் திருமதி சரோஜா கன்னிமலை மாசால இருந்து கூப்பிடுறேன்.
0: சரோஜா சொல்லுங்க, என்ன பாட்டு?
1: பண்ணையாரும் பத்மையில வந்து ஒரு பாடல், நல்ல பாடல். நாளைக்கு எங்களுடைய திருமண நாள், அவருக்காக, என் கணவருக்காக அந்த பாடலை நான் கேட்கறேன்.
0: அவருன்னு சொல்றீங்கன்னா அவர் பேரை சொல்லலையே, கோச்சுக்க மாட்டாரா?
1: தண்ணீர் மலை
0: நல்ல பேரு, அவருக்காகவே அந்த பாடல் வந்துட்டு இருக்கு, இப்ப கேப்போமா?
1: ரொம்ப நன்றியா.

0: சுங்கைப்பட்டணிலிருந்து மேகாரத்னம் பேசுறேன்.
1: மேகாரத்னம் சார், சுங்கைப்பட்டணில எப்படி இருக்கு, மழையா?
0: ஆமா ஆமா சார், ராத்திரி விடிகால கொஞ்சம் மழை பெஞ்சு, காலையில மழை இல்ல.
1: ஓ, நான் சும்மா தான் கேட்டேன், மழையா நிஜமாவே?
0: ஆமா நிஜமா மழைதான்.
1: இந்த பக்கமா மழைய காணும் சார், நாங்களும் தேடி பாக்குறோம், வர மாட்டேது.
0: விடிகால பெஞ்சு காலையில எழுச்சி கதவை திறந்தா எல்லாம் வெளியெல்லாம் ஈரமா இருந்துச்சு. ஆஹா, தெரிஞ்சுகிட்ட மழைதான்.
1: மழை பெய்தது கூட தெரியாத அளவுக்கு நீங்க தூங்கிருக்கீங்க ஆழ்ந்த உறக்கத்துல.
0: ஆமா.
1: சரி, என்ன பாட்டு இப்ப கேக்கலாம்னு அழைச்சிருக்கீங்க?
0: மகனுக்கு வந்து இந்த மாசம் 24ஆம் தேதி வந்து திருமணையா, அவராலதான் நாங்க வந்து இன்னைக்கு எங்க குடும்பமே தலை நிமிர்ந்து நிக்குது. அவனுக்காகவும் இன்னொரு என்னோட மூணு பிள்ளைங்களுக்காகவும் உன் கூடவே பிறக்கணும் அப்படிங்கிற ஒரு பாடல வந்து போடுங்க.
1: அப்பா வந்து முதல் முறையா பிள்ளைகளுக்காக கேட்கறத நான் பாக்குறேன். பிள்ளைகள் தான் அழைச்சு அப்பாவுக்கு பாட்டு வேணும்னு கேட்பாங்க, இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, அதுக்காகவே பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்போம்.
0: ரொம்ப நன்றி.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். போடி மடானி ரவுண்ட் 95 செயலாக்கம் தொடர்பாக தொடர்பு அமைச்சு ஆக்கப்பூர்வமாக மேற்கொண்ட தகவல் வழங்கலின் முறையை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பாராட்டினார். அது அரசாங்கத்தின் கொள்கைகளை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் மிகச்சிறந்த முன்மாதிரியாக திகழ்வதாக அவர் கூறினார். இதனிடையே சுற்றுப்பயணிகள் மாணவர் விசாக்களை முறைகேடாக பயன்படுத்தி நாட்டில் வணிகம் மேற்கொள்ளும் வெளிநாட்டினரின் நடவடிக்கைகள் அதிகரித்து வருவது குறித்து டாக்டர் ஸ்ரீ அன்வார் கவலை தெரிவித்துள்ளார். பிலிப்பீன்ஸ் மிண்டானோவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் மலேசியர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனரா இல்லையா என்பது தொடர்பில் எந்த ஒரு தகவலும் இதுவரை பெறப்படவில்லை என வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மலேசியர்களின் பாதுகாப்பையும் நலனையும் உறுதி செய்ய மணிலாவில் உள்ள மலேசிய தூதரகம் சம்பந்தப்பட்ட உள்ளூர் அதிகாரிகளுடன் தீவிரமாக ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருகிறது. இவ்வேளை மிண்டனோவை உலுக்கிய நிலநடுக்கத்தை தொடர்ந்து சில கடலோர பகுதிகளில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அப்பகுதிகளில் விரைந்து பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ளும்படி அரசாங்க நிறுவனங்களுக்கு அதிபர் ஃபெர்டினன்ட் மார்கோஸ் ஜூனியர் பணித்துள்ளார். இந்நிலையில் நிலநடுக்கத்தில் பலியானவர் எண்ணிக்கை 5 அதிகரித்துள்ளது. சீன அதிபர் ஜி ஜின்பிங் வடகொரியா சென்றடைந்துள்ளார். உள்ளூர் நேரப்படி பிற்பகல் 3 அவர் பியோங்யாங் சென்றடைந்ததாக சின்வா செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த 2 பயணத்தின் போது அவர் தமது சகாவான கிம் ஜோங் உன்னை சந்திப்பார். ஜி தமது துணைவி பெங் லியோன், வெளியுறவு அமைச்சர் வாங் இ, சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் உயரிய அதிகாரி சாய்கியுடன் இப்பயணத்தை மேற்கொண்டுள்ளார். விளையாட்டு. ஆசிய கார்பந்து கூட்டமைப்பு AFCயும் பன்னாட்டு கார்பந்து கூட்டமைப்பு ஃபீஃபாவும் சமர்ப்பித்த தர தணிக்கை அறிக்கை மலேசிய கார்பந்து சங்கம் FAM பழைய நிர்வாக தோல்விக்கான சான்றாக கருத முடியாது என அதன் தலைவர் தான்சிரி ஹமிடின் முகமது அமீன் தெரிவித்துள்ளார். மாறாக அந்த அறிக்கை பன்னாட்டு சட்டத்திற்கேற்ப FAM நிர்வாகத்தை வலுப்படுத்த உதவியுள்ளதாக அவர் கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த பக்கமா கிருஷ்ணனோடு பேசிட்டு இருக்காங்க. செய்திகளுக்கு பிறகு நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருக்கும் உங்கள் அன்புக்கு ரசனைக்கு நன்றி. ஆர்டிஎம் கிளிக் செயலி பதிவிறக்கம் செய்துட்டீங்களா? இன்னும் இல்லை அப்படின்னா இப்பயும் பதிவிறக்கம் செய்யுங்க. எங்கிருந்தாலும் மின்னல் எஃப்எம் நீங்க மிக சுலபமாக கேட்கலாம். சரி, இப்போ இன்றைக்கு போட்டி அங்கம் உங்களுக்காகவே தயாரா இருக்கு. ஒரு மணி வரைக்கும் தொடர்ந்து நீங்க அழைக்க போறீங்க. முதல்ல யாருக்கு அழைப்பு கிடைக்கல அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டு உட்காந்துருக்கீங்களோ, இப்ப தொடர்ந்து அழைத்து பேசுற வாய்ப்பு உங்களுக்காக நாங்க கொடுக்குறோம். போட்டி அங்கம் என்ன அப்படின்னா, கொஞ்சம் நடிங்க பாஸ் அப்படின்ற மாதிரி நாங்க ஒளிபரப்பு செய்யற வசனத்தை, திரைப்பட வசனத்தை நீங்க அப்படியே நடிச்சு காமிக்க போறீங்க. அவ்வளவுதாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. சுலபமா தான் இருக்க போகுது. அப்படி அந்த போட்டி அங்கத்துல நீங்க பங்கெடுத்தீங்கன்னா, பிடிச்சவர்களுக்கு பிடித்த பாடலை கேட்கிற வாய்ப்பை தொடர்ந்து உங்களுக்காக நாங்க வழங்குறோம். யாருக்காக பாட்டு வேணும் அப்படின்றத இந்த போட்டி அங்கத்துல கலந்துட்டு அதுக்கப்புறமா நீங்க கேட்கலாம். சொல்லி 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் எஃப்எம்மின் வானொலி நாடகம்
1: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேர்கிலி, குவாலலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:15. குவாலலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:15.
3: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்!
4: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
3: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
4: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
3: மலேசிய கலைஞர்கள் நம்ம சொத்துங்க, சொல்லும் போதே கெத்துங்க.

0: அடுத்து போட்டி அங்கத்துக்கு நான் ரொம்ப தயார் அப்படின்னு சொல்லி டேவி வந்திருக்காங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ உங்களுக்கான வசனம் என்ன அப்படின்னா அப்படியா? உண்மையா?
1: எனக்கு ரொம்ப
0: கஷ்டமா இருக்கா? இவ்வளவு சுலபமா குடுத்துருக்க, இதுவே கஷ்டம்ட்டீங்களே. சரி பரவாயில்ல, இருந்தாலும் முயற்சி பண்ணிருக்கீங்கல்ல, அதுவே பெரிய விஷயம். என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க.
1: அஞ்சாம் தேதி எங்க அக்கா அமிர்தம் பஹாரம்பில இருக்காங்க, அவங்க பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, 70 வயசு. ஸ்ரீராமோட பாட்டு, எந்த பாட்டா இருந்தா நான் போடுங்க?
0: சித் ஸ்ரீராமுடைய பாடல். சரி, வந்துகிட்டே இருக்கு, முயற்சி பண்ணதுக்காக கேக்கலாமா?
1: ரொம்ப நன்றி. அவங்களுக்கு
0: நன்றி. அங்க தொடர்ந்து போட்டி எங்கத்துக்கு தயார் அப்படின்னா நீங்களும் அழைக்கலாங்க. அழைக்க வேண்டிய எண்கள் சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3-4-7-8. பிடிச்ச உங்களுக்கு பாட்டு கேட்கணும் அப்படின்னா இந்த முயற்சியில நீங்க இறங்கலாம். கொஞ்சம் நடிங்க பாஸ் அப்படின்ற மாதிரி அந்த வசனத்தை பேசி காண்பிக்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லங்க. அழைக்கணும் அப்படின்னா இளமை உல்லாசம் நிகழ்ச்சி உங்களுடைய அழைப்புக்காக காத்துட்டு இருக்கு.

0: அண்ணே ஒரு தோசை எடுத்து.
1: ஹலோ, ஹாய், எப்படி இருக்க? இவ்ளோ நாளாச்சு.
0: மெதுவா சுத்தி, இவ்ளோ பேர் இருக்காங்க.
1: மெதுவா பேசினா அங்க வரைக்கும் கேக்கணும்ல. யுஎஸ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. சொல்லடி,
0: திருத்த முடியாது.
1: இப்படி ஆச்சு.
0: ஏங்க, ஹலோ, இது பொது இடம், கொஞ்சம் சத்தத்தை குறைய வச்சு கேளுங்க.
1: என்னங்க, நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க. நான் சத்தமா வச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு?
0: பக்கத்துல குழந்தை அழுதுங்க, கொஞ்சம் குறைச்சு வைங்க.
1: ஐயோ, இப்ப இந்த உலகத்துல நான் சத்தமா வச்சு கேக்குறது மட்டும் தான் பிரச்சனையா என்ன?
0: பொது இடத்துல நம்ம சுயமரியாதைய பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புங்க.
1: நாம ஒரு ஆள் தானே நினைக்காம இந்த உலகத்துல மத்தவங்களும் சுத்தி இருக்காங்கன்றது மறந்துட வேண்டாம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்
2: தூக்கு தரண அடாவடி. தூக்கு தரண அளப்பற. தூக்கு தரண தடாலடி. தூக்கு தரண கட்டுக்கடங்காத கிராமத்து காட்டு அடி.

0: லட்சுமி, போட்டி எங்கிறதுக்கு தயாரா இருக்கீங்களா?
1: தயாரா இருக்கேன். வேற வசனம் கொடுங்களேன்.
0: அப்புறம் வருத்தப்படக்கூடாது.
1: முயற்சி
0: பண்றீங்க. சரி,
2: 16 கரண்டி நெய் எடுத்து சரிங்க. அதுல 6 கரண்டி நெய் உள் சைடு அப்படியே லேசா விளாவி விட்டு சரிங்க. 10 கரண்டி நெய் தோசைக்கு வெளி சைடு அப்படியே மேல ஆப்பில விளாவி விட்டு சரி.
1: 16 கரண்டி நெய் விட்டு திரும்பி
0: சிரிச்சே சமாளிக்கிறது. சரி, வீட்டுல எப்படி தோசை நல்லா சுடுவீங்களா இல்லையா? சுடுறதெல்லாம் இருக்கட்டும், வீட்டுல உள்ளவங்க சாப்பிட்டுதான் சொல்லுவாங்க.
1: விரும்பி
0: சாப்பிடுவாங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் யோசிக்கணும் தான் போல. சரி சரி, இருந்தாலும் முயற்சி பண்ணதுக்காகவே பாட்டு குடுக்கலாம். என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க.
1: என்ன பாட்டுனா, ஏதாவது ஒரு பாட்டு. தேதி தம்பிக்கு பிறந்த நாள் முடிச்சு, தம்பிக்கு அப்புறம் 27 தேதி தம்பி வைஃப்க்கு.
0: சரி, கண்டிப்பா பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேக்கலாம் வாங்க. நன்றி
1: நன்றி நன்றி.

0: மின்னலின் இளமை உல்லாசம்
1: நம்மை சுற்றி.
2: நுண்ணறிவு பிழவு நியூரோ டைவர்ஜென்ட் விழா ஸ்லாங்கூர் கலானஜயா யூனிடார் பல்கலைக்கழகத்தில் ஜூன் 11 முதல் 13 வரை காலை 9 மணி தொடங்கி மாலை 5 மணி வரை நுண்ணறிவு பிழவு அல்லது நரம்பு சார் பண்வகைமை விழிப்புணர்வு விழா நடைபெற உள்ளது. நரம்பியல் சார்ந்த கருத்தரங்கு, கலந்துரையாடல், அனுபவ பகிர்வு ஆகியவை இடம்பெற உள்ளன. மேல் விவரங்களுக்கு 01 3194 01 169 என்ற எண்களை தொடர்பு கொள்ளவும்.
0: நம்மை சுற்றி
2: மகா காளி ஜொஹூர் தங்கா ஸ்ரீ சக்தி ஆசிரமத்தில் ஜூன் 21 நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி தொடங்கி மகா காளி மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. மேல் விவரங்களை வழங்குகிறார் குரு குணாஜி.
3: அனைவருக்கும் ஹரியோம் நமஸ்காரம். நான் இங்கே குரு குணாஜி பேசுறேன். தங்கா முதல் சக்தி பீடம் ஸ்ரீ சக்தி ஆசிரம் தங்கா ஜொஹூர். இங்க வரக்கூடிய 21 ஆறாம் மாசம் ஞாயிற்றுக்கிழமை வந்து காலை 10 மணி மேல் 11:55 மகா காளி மகா கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெறவிருக்கின்றது. ஆக இந்த மகா கும்பாபிஷேகத்துக்கு மக்கள் அனைவரையும் திரளாக வந்து கலந்து கொண்டு அம்பாளின் ஆசியை வந்து பெற்றுக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தருணத்துல வந்து நாங்க முதல் சக்தி பீடமான ஸ்ரீசக்தி ஆசிரம் சிறப்பாக வரவேற்கின்றோம் எல்லாத்தையும்.
1: நம்மை சுற்றி

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: ரொம்ப குடுக்கல, மனைவி தான் எனக்கு குடுக்கறாங்க.
2: ஓ, நீங்க தான் அந்த வேலைக்கு சரிப்பட்டு வர மாட்டீங்களா?
1: அவங்கதான் ஒரு வேலைய நம்மளுக்கு ரெண்டு வேலையால நாலு வேலையை வச்சிருவாங்க.
3: என்ன மனைவி பத்தி இப்படி
2: அவ்வளவு தைரியம் உங்களுக்கு?
1: இல்ல பக்கத்துல இருந்து ஏசிக்கிட்டு வராங்க.
2: மனைவியே
4: தெரியல இல்ல, நானா ஒரு பிளான் பண்ணா நான் கரெக்டா அதுல போயிருவேன். அவர்கிட்ட ஒப்பீனியன் ஒண்ணு கேட்டு அதை அவரு குடுத்து அது கொஞ்சம் எனக்கு கஷ்டமாயிரும்.
2: அவ கடைசியா கணவன் விட்ட வழிதான்.
4: இல்ல கடைசியா நான் முடிவு பண்ணுவேன்.
2: நீங்களா முடிவு பண்ணா ஒரு பிரச்சனை இல்ல, கணவர்கிட்ட கேக்குறதுதான் இப்ப பிரச்சனை. இப்ப
1: இல்ல கடைசியா கடவுள் முடிவு பண்றதுதான்.
2: வந்தீங்க பாத்தீங்களா? சரியா?
0: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: போக்குவரத்து தகவல்.
1: சாலை மேம்பாட்டு பணிகள் காரணமாக யோங்பேங்கிலிருந்து ஆயிரத்தம் பக்கமாக பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் 96.8 to 96.1 வரைக்கும் நெரிசல் ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி பீடூர்லேருந்து தாப்பா பக்கமாகவும் கொஞ்சம் நெரிசலாக இருக்குங்க. கிலோமீட்டர் 336 to 334 வரையிலும் நெரிசலாக இருக்கு. ஸ்லீம் ரிவர்லேருந்து சுங்காய் பக்கமாக நீங்கள் போயிட்டுருக்கீங்க அப்படின்னாலும் அங்கேயுமே சாலை மேம்பாட்டு பணிகள் நடத்திட்டுருக்கு. அதன் காரணமாக கிலோமீட்டர் 362.6 to 360 வரைக்கும் அந்த நெரிசல் அப்படின்ற தகவலை பதிவிட்டுருக்காங்க. என்கேவி நெடுஞ்சாலையில் சத்தியாலாம்லேருந்து ஷாலாம் பக்கமாக போயிட்டுருக்கு விரும்பி கேட்கலாம்.

0: விஐபி படத்துக்காக அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. சரி, நீங்க தொடர்ந்து அழைக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. அடுத்த அழைப்புல யார் இருக்காங்கன்னு பாக்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம், என் பேர் கீர்த்தனா.
0: கீர்த்தனா, கீர்த்தனா போட்டி அங்கத்துக்கு தயாரா இருக்கீங்களா? தயாரா இருக்கீங்க. என்ன வசனம் அப்படின்னா இதுதாங்க.
2: என்ன
3: வித்தியாசம்?
2: நேர்ல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க.
3: உங்களை
2: பிடிக்காதவங்க யாராவது

0: மாட்டீங்க யாருக்கிட்டயுமே. சரி, யாருக்கிட்ட தான் அந்த வசனத்தை நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்க இப்போ? பாட்டு வேணும், அதையாவது சொல்லுங்க. தம்பிக்காக, தம்பிக்காக என்ன பாட்டு?
1: ஜிவி பிரகாஷ் மியூசிக்ல இருந்து ஏதாவது ஒரு பாட்டு.
0: சரி, வந்துட்டே இருக்கு பாடல், கேக்கலாம். நன்றி.
1: தேங்க்யூ.

ஜிமி பிரகாஷ் இசையில் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. நம்ம நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. அடுத்து உங்களை இசையும் இசையும் நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுக்காக திரேசா லசார் வந்திருக்காங்க. அவங்களுடைய நிகழ்ச்சியில் தொடர்ந்து நீங்க அழைத்தும் பேசலாம். இந்த அளவில் விடைபெறுகின்ற நான் உங்கள் கிஷன் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாங்க. இப்போ நிறைவு பாடல் உங்களுக்காக டி ஆர் டி ராஜேந்தர் கொண்டு வராங்க, கேட்கலாம்.

கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மீன் நல்ல ஃபேம்.

0: முனி மடானி தொடர்பு அமைச்சின் தகவல் வழங்கல் முறையை பிரதமர் பாராட்டினார். மின்னடாவோ நிலநடுக்கம் மலேசியர்கள் பாதிக்கப்படவில்லை. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் ஒரு மணி முதன்மை செய்திகளுடன் எஸ் கோகுலன். மோடி மடானி ரோன் 95 திட்ட செயலாக்கம் தொடர்பாக தொடர்பு அமைச்சு ஆக்கப்பூர்வமாக மேற்கொண்ட தகவல் வழங்கலின் முறையை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பாராட்டினார். அது அரசாங்கத்தின் கொள்கைகளை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் மிகச்சிறந்த முன்மாதிரியாக திகழ்வதாக அவர் விவரித்துள்ளார். இந்த முன்னெடுப்பு குறித்த தெளிவான பயனுள்ள விளக்கங்கள் பொதுமக்களின் புரிதலை அதிகரிக்க உதவியுள்ள அதேவேளை மோடி 95 செயலாக்கம் குறித்த குழப்பத்தை குறைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். குறிப்பாக மோடி 95 விவகாரத்தில் அமைச்சின் மிகப்பெரிய வெற்றியாக கருதுவதாக நிதி அமைச்சருமான அவர் குறிப்பிட்டார். இவ்வேளை எண்ணெய் விலை உயர்வு தொடர்பான விவகாரங்களை சில தரப்பினர் எழுப்பி வந்த போதிலும் முறையான தகவல் வழங்கலின் மூலம் அரசாங்கத்தின் கொள்கையை மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதை மோடி 95 செயலாக்கம் நிரூபித்துள்ளதாக டாக்டர் அன்வார் தெரிவித்தார். இந்த உதவித்தொகை திட்டம் ரான் 95 பெட்ரோலை லிட்டருக்கு 1.99 விலையில் வழங்கும் மடானி அரசாங்கத்தின் இலக்கிடப்பட்ட தரப்பினரின் சுமையை குறைக்கும் அரசாங்கத்தின் அணுகுமுறைகளில் ஒன்றென புத்ராஜாவில் நடைபெற்ற தொடர்பு அமைச்சின் மாதாந்திர கூட்டத்தில் உரையாற்றிய போது பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்டார். சுற்றுப்பயணிகள் மாணவர் விசாக்களை முறைகேடாக பயன்படுத்தி நாட்டில் வணிகம் மேற்கொள்ளும் வெளிநாட்டினரின் நடவடிக்கைகள் அதிகரித்து வருவது குறித்து பிரதமர் கவலை தெரிவித்துள்ளார். அவகை விசாக்களை பயன்படுத்தி நாட்டிற்குள் நுழைந்து குறு சிறு நடுத்தர தொழில்துறை உள்ளிட்ட வணிக நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் சில வெளிநாட்டினரால் ஏற்படும் அச்சுறுத்தலை அரசாங்கம் கண்டறிந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இது சில வேளையில் உள்ளூர் மக்களின் வேலை வாய்ப்புகளை பாதிக்கும் என்றார் அவர். மக்களாட்சி கோட்பாட்டுக்கும் கூட்டரசு அரசியலமைப்புக்கும் இணங்க எந்த ஓர் இனமோ அரசியல் கட்சியோ அரசாங்கத்தில் இணைவதற்கான உரிமைகள் மறுக்கப்படக்கூடாது என டாக்டர் அன்வார் வலியுறுத்தியுள்ளார். நல்லாட்சியை உறுதி செய்யும் நோக்கில் அமைக்கப்படும் அரசாங்கம் பல்வேறு இனங்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் பங்கேற்பிற்கு இடமளிப்பதன் மூலம் மலேசியாவின் பன்முக தன்மையை எடுத்துணர்த்த வழிவகுப்பதாக அவர் தெரிவித்தார். இம்மாதம் 22 நாள் தொடங்க அட்டவணையிடப்பட்டுள்ள 15 நாடாளுமன்றத்தின் 5 தவணைக்கான 2 கூட்டத் தொடரில் 1998 தொடர்பு பல்லூடக சட்டம் பிரிவு 588 பரிந்துரைக்கப்பட்டுள்ள திருத்தங்கள் முக்கிய கவனத்தை பெறும் என எதிர்பார்க்கப்படுவதாக தொடர்பு அமைச்சர் டத்தோஃபாமி ஃபடேல் தெரிவித்தார். இந்த திருத்தம் இணைய பாதுகாப்பின் அளவை அதிகரிப்பதையும் நாட்டின் இலக்கவியல் சேவைகளின் தரத்தை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டது என மடானி அரசாங்க பேச்சாளருமான அவர் குறிப்பிட்டார். பொது நிதி முறைகேடு தொடர்பாக உயர் பதவியில் உள்ள அதிகாரிகளை உட்படுத்திய விசாரணையை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM நிறைவு செய்துள்ளதாக அதன் தலைவர் டத்தோஸ்ரீ அப்துல் ஹலீம் அம்மான் தெரிவித்தார். குறிப்பிட்ட ஒரு நிறுவனத்தின் மூலம் சில அமைப்புகளுக்கும் அரசு சாரா நிறுவனங்களுக்கும் வழங்கப்பட்ட பொது நிதி முறைகேடாக பயன்படுத்தப்பட்டதை தொடர்ந்து இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். அந்த அமைப்பின் தலைவராக இருந்த நபர் தனது சொந்த நிறுவனங்களின் மூலம் மில்லியன் கணக்கான பொது நிதியை மோசடி செய்தது கண்டறியப்பட்டுள்ளது. இதுவரை 40 பேரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்ட நிலையில் இரு சந்தேக நபர்களை அடையாளம் கண்டுள்ளதாக டாக்டர் அப்துல் ஹலீம் குறிப்பிட்டார். பிலிப்பீன்ஸ் மின்னணு தீவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் மலேசியர்கள் பாதிக்கப்பட்டதாக இதுவரை எந்த தகவலும் பெறப்படவில்லை என வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மலேசியர்களின் பாதுகாப்பையும் நலனையும் உறுதி செய்ய மணிலாவில் உள்ள மலேசிய தூதரகம் சம்பந்தப்பட்ட உள்ளூர் அதிகாரிகளுடன் தீவிரமாக ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருகிறது. இவ்வேளை அந்நாட்டில் உள்ள மலேசியர்கள் தொடர்ந்து விழிப்பாக இருக்குமாறும் உள்ளூர் செயலாக்க அதிகாரிகள் வழங்கும் வழிகாட்டிகளை முறையாக பின்பற்றி செயல்படுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அங்குள்ள மலேசியர்கள் தங்கள் தனிப்பட்ட விவரங்களை இற்றைப்படுத்துமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: விரிவான அண்மைய செய்திகளுக்கு barita.rtm.gov.my. விரைவான தகவல்களுக்கு AI செய்தி சுருக்கங்களை நாடலாம். கேள்விகள் இருப்பின் சாட்பாட்டில் விளக்கம் பெறலாம். துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு உடனே பலம் பாருங்கள் barita.rtm.gov.my.
0: பிலிப்பீன்ஸ் மிண்டானோவை உலுக்கிய நிலநடுக்கத்தை தொடர்ந்து சில கடலோர பகுதிகளில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அப்பகுதிகளில் விரைந்து பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ளும்படி அரசாங்க நிறுவனங்களுக்கு அதிபர் ஃபெர்டினன் மார்க்கோஸ் ஜூனியர் பணித்துள்ளார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தற்காப்பு அலுவலகமும் பேரிடர் இடர் எதிர்ப்பு நிர்வாக செயற்குழுவினரும் மீட்பு கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். பாதுகாப்பான பகுதிகளுக்கு மாற்றப்படும் பொதுமக்களுக்கான அத்தியாவசிய பொருட்களும் குறிப்பிட்ட மையங்களும் முன்கூட்டியே தயார் நிலையில் இருப்பதை உறுதிப்படுத்தும்படி ஃபெர்டினன் உத்தரவிட்டுள்ளார். இவ்வேளை நிலநடுக்கத்தில் பலியானவர் எண்ணிக்கை 5 அதிகரித்துள்ளதாக அதிகார தரப்பு குறிப்பிட்டுள்ளது. உயிரிழந்தவர்களின் விவரங்கள் அடையாளம் காணப்படுவதாகவும் மீட்பு துப்புரவு பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாகவும் ஜெனரல் சந்தோஷ் பகுதியின் பேரிடர் நிர்வாக தலைவர் அக்ரி பைனோ டசேரா குறிப்பிட்டுள்ளார். வடகொரியாவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள சீன அதிபர் ஜி ஜின்பிங் பியாங்யாங்குடன் கொண்டிருக்கும் நட்பை பாராட்டினார். பெய்ஜிங்கில் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்ட உச்சநிலை கூட்டத்திற்கு பின்னர் இவ்வாண்டு அவர் மேற்கொள்ளும் முதல் வெளிநாட்டு பயணமாக அமைந்துள்ளது. அமெரிக்காவின் முக்கிய புவிசார் அரசியல் போட்டியாளர் சீனா 10 வடகொரியாவின் வர்த்தக பங்காளியாகவும் பொருளாதார தடைகளால் பாதிக்கப்பட்ட அந்நாட்டிற்கு அரச தந்திரம் உட்பட பொருளாதார ஆதரவாளராகவும் விளங்குகிறது. எண்ணெய் விலைகள் 3 மேல் உயர்வு கண்டுள்ளன. இது April 8 செயல்படுத்தப்பட்ட போர் நிறுத்தத்திற்கு பிறகு இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய முதல் தாக்குதல் குறித்த கவலையை எழுப்பியுள்ளது. பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை 1 3.29 உயர்ந்து $96.15 உள்ளது. வெஸ்ட் டெக்சஸ் இன்டர்மீடியட் 3.25 அதிகரித்து $93.48 உள்ளது. இவ்வேளை இஸ்ரேல் மீது தெஹ்ரான் சில ஏவுகணைகளை பாய்ச்சியுள்ள நிலையில் அவற்றை இடமறித்ததாக யூதப்படை கூறியது. ஆஸ்திரேலியாவின் ஆளுங்கட்சியான தொழிலாளர் கட்சியை விட வலதுசாரி மக்கள் செல்வாக்கு பெற்ற கட்சி ஒன்று முன்னிலையில் இருப்பதாக காட்டும் கருத்து கணிப்புக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக நாட்டில் புலம்பெயர்வு நிலை குறைக்கப்பட்டு வருவதாக பிரதமர் ஆண்டனி அல்பனீஸ் தெரிவித்துள்ளார். தி ஆஸ்திரேலியன் நாளிதழில் வெளியிடப்பட்ட கருத்து கணிப்பில் ஆஸ்திரேலியாவின் ஆன் நேஷன் கட்சிக்கு 31 ஆதரவும் ஆளுங்கட்சியான தொழிலாளர் கட்சிக்கு 30 ஆதரவும் இருப்பதும் தெரியவந்துள்ளது. மக்கள் செல்வாக்கு மிக்க அரசியல் கட்சிகளின் எழுச்சி என்பது உலகளாவிய போக்கு. எனினும் ஆஸ்திரேலிய அடையாளத்தின் மையமாக சமூக ஒற்றுமை இருக்க வேண்டும் என்று தாம் விரும்புவதாக அல்பனீஸ் கூறினார். விளையாட்டு. ஆசிய கார்பந்து கூட்டமைப்பு AFCயும் பன்னாட்டு கார்பந்து கூட்டமைப்பு ஃபீஃபாவும் சமர்ப்பித்த தர தணிக்கை அறிக்கை மலேசிய கார்பந்து சங்கம் FAMன் பழைய நிர்வாக தோல்விக்கான சான்றாக கருத முடியாது என அதன் தலைவர் தான்சிரி ஹமிடின் முகமது அமீன் தெரிவித்தார். மாறாக அந்த அறிக்கை பன்னாட்டு சட்டத்திற்கேற்ப FAMன் நிர்வாகத்தை வலுப்படுத்த உதவியுள்ளதாக அவர் கூறினார். இச்சங்கத்தின் முழு நிர்வாக கட்டமைப்பை மதிப்பீடு செய்யுமாறு FAM விடுத்த கோரிக்கைக்கு இணங்க AFCயும் ஃபீஃபாவும் இந்நடவடிக்கையில் ஈடுபட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். போடி மடானி தொடர்பு அமைச்சின் தகவல் வழங்கல் முறையை பிரதமர் பாராட்டினார். மின்னணு நிலநடுக்கம் மலேசியர்கள் பாதிக்கப்படவில்லை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

திங்கட்கிழமை நாம இணைந்திருக்கின்றோம். இன்றைய நாள் நம்ம எல்லாருக்குமே இனியதொரு நாளாக அமையுங்க. அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. வரக்குமா இந்த திங்கட்கிழமை அப்படின்னா இந்த வாரத்தின் முதல் நாள் தொடங்கும் போது எந்த ஒரு உற்சாகத்தில் எந்த ஒரு மனநிலையில நம்ம தொடங்குறோம் அப்படின்றதான் ரொம்ப முக்கியம். அந்த வகையில் இந்த மதிய வேலை இன்னும் இனிமையாக்க இசையின் சிறகுகளில் உங்களை பறக்கவிட மலர்ந்து விட்டது. உங்கள் அபிமான நிகழ்ச்சி இசையும் இசையும் இசையும் இசையும் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைகின்றேன். உங்கள் நான் ட்ரேசா லாசரோ. திங்கட்கிழமையின் சோர்வை தூரத்தில் அப்படியே கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு, ஏன்னா நீண்ட விடுமுறைக்கு பிறகு இன்றைக்கு தானே நீங்க ஆரம்பிச்சிருவீங்க. தெரியுங்க, மனதை எல்லாம் புத்துணர்ச்சி அடைய செய்யும் பாடல்களும் நினைவுகளை நிகழ செய்யும் உங்களுக்கான கானங்களும் உற்சாகம் பொங்கும் இசைகளும் எல்லாமே காத்திருக்கின்றன. அழைத்து கூட பேசலாம். திங்கட்கிழமைகள்ல வழக்கமா இந்த உணவு சம்பந்தப்பட்ட தலைப்பை தான் உங்ககிட்ட நாங்க கேட்கும். இன்றைக்கும் ஒரு அற்புதமான ஒரு கேள்வி உங்களுக்காக காத்திருக்கு. இணைந்திருங்கள். இது இசையும் இசையும்

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: ரொம்ப குடுக்கல, மனைவிதான் எனக்கு குடுக்கறாங்க.
2: ஓ, நீங்க தான் அந்த வேலைக்கு சரிப்பட்டு வர மாட்டீங்களா?
1: அவங்கதான் ஒரு வேலைய நம்மளுக்கு ரெண்டு வேலையால நாலு வேலையை வச்சிருவாங்க.
3: என்ன மனைவி பத்தி இப்படி
2: அவ்வளவு தைரியம் உங்களுக்கு?
1: இல்ல பக்கத்துல இருந்து ஏசிக்கிட்டு வராங்க.
2: சரியா?
0: மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.
4: இனி மின்னல் ஃபேமிலி ஹிந்தி பாடல்களை

0: புதன்கிழமைகளில் காலை 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நீங்கள் கேட்கலாம். காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும், நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: திருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையில் நீ ஏன் மயங்குகிறாய்?
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும்.
2: ரசிங்க,
0: இசையோட நினைவுகளை சேகரிங்க.

சில தருணங்கள்ல சில விஷயங்களை மறந்து போறது நல்லது, ஆனா ஒரு சில விஷயங்களை மறக்கணும்னு நினைச்சா கூட மறக்க முடியாது. அதுவும் இந்த குழந்தை பருவம் நினைத்தால் அவ்வளோ அழகழகான நினைவுகளை நம்முடைய நினைவு கிடங்கில் நம்ம சேகரித்து வச்சிருப்போம். அதெல்லாம் மறக்கவே முடியாது. அதுலேருந்து ஒரு பதிலை தான் இப்போ நீங்கள் அழைச்சி எங்ககிட்ட சொல்ல போறீங்க. சரி, இந்த குழந்தை பருவ நினைவுகளை மீட்டு தரும் உணவு வகைகள் என்ன? இந்த ஒரு உணவை பார்த்தா எனக்கு உடனடியாக என்னுடைய 5 வயது, 6 வயது, 7 வயது, 8 வயது, 10 வயது நினைவுக்கு வருது திரேசா அப்படின்னு அழைத்து சொல்லுங்க. 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 என்ற எண்களுக்கு இந்த ஒரு உணவு வகையை பார்த்தா இந்த உணவோ அல்லது இந்த ஒரு மிட்டாயோ சாக்லேட் எதுவாக கூட இருக்கலாங்க, பார்த்த உடனே உங்களுடைய சிறு வயது குழந்தை பருவம் நினைவுக்கு வருதா அழைத்து சொல்லுங்க, கேட்கலாம்.

0: அஸ்வினி குடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடறேன்னு சொன்னீங்க போல, இப்ப பாடிட்டு வந்துட்டு இருக்கீங்க. அதுவா இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகமா இருந்துச்சு. சரி, நாளைக்குல இருந்து செய்யலாம்னு விட்டுட்டேன். அது சரி, ரா ராத்திரி பத்து மணிக்கு இந்த நாசிலமா சாப்பிடுற சுகம் இருக்கு. யாரோ இரவு ஏழு மணிக்கு மேலாம் சாப்பிட போறது இல்லைன்னு சொன்னாங்க போல. அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம்னு இருக்கேன். சும்மா சாப்பிடறப்பலே கண்ணை வச்சுக்கிட்டு இருக்கிறது. நாளைக்கு பாத்துக்கிறேன்.
1: ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடைஞ்சிருச்சே. இது இல்லாம என்னால இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
2: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
1: எது நாளைக்கா?
2: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க.
1: இப்படிக்கு

இசையும் இசையும் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். சரி, உங்ககிட்ட நாங்கள் இந்த குழந்தை பருவ நினைவுகளை மீட்டு தரும் உணவுகள் பற்றி கேட்டிருந்தோம்ல, இதற்கு ஒரு காரணமும் இருக்குங்க. ஏன் அப்படின்னா, இந்த குழந்தை பருவத்தில் நாம் உண்ணும் உணவானது பருவ நினைவுகளை அதிகமாக நினைவூட்டுவது, இதற்கு ஒரு அறிவியல் காரணமும் இருக்கு. இதெல்லாமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆமா, இருக்கு. மூளையில வந்து மனத்தை உணரும் பகுதி அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு. இது வந்து நினைவுகளை சேமிக்கும் பகுதின்னு அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டுமே நேரடியாக இணைந்திருப்பது தான் இதற்கான காரணம். நாம குழந்தை பருவத்தில் சாப்பிட்ட உணவின் வாசனை, சுவை, சூழல், இதையெல்லாம் மூளையில வந்து ஆங்கிலத்துல இமோஷனல் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க, அதுல சேமிக்கப்படுகிறது. அதற்கு பிறகுதான் அதே மாதிரியான வாசனை எங்காவது நடந்து போகும்போது இருக்கும்போதோ, இல்ல அதே இடமோ, அதே ஒரு மனம் இருக்கும்போது, ஏய் இது அங்க நான் ஏற்கனவே சின்ன வயதுல சாப்பிட்ட மாதிரி இருக்கு அப்படின்ற ஒரு உணர்வு நமக்கு ஏற்படுகின்றது. அப்போதான் உடனே நமக்கு வந்து பழைய நினைவுகளை அது வந்து ட்ரிகர்ஸ் ஆயிடும், ஆங்கிலத்துல தூண்டி விடும். அந்த தூண்டுதல் உணர்வு வந்து அங்கதான் ஏற்படுது. இதுதான் விஞ்ஞானத்துல வந்து ப்ராஸ் இஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வாசனை அல்லது சுவை உடனே பழைய நினைவுகளை திருப்பி கொண்டு வரும் நிகழ்வு. ஆக நமக்கு ஏதோ ஒரு இடத்துக்கு புதிதாக போகும் போது இது எங்கேயோ சாப்பிட்ட மாதிரி இருக்கே அப்படின்னா, உங்களுக்கும் இந்த உணவு, இந்த நிகழ்வு ஏற்படுது. வாசனை, உணர்ச்சி, நினைவு.

0: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: திருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையிலில் நீ மயங்குகிறாய்.
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும்.
2: கேளுங்க, ரசிங்க,
0: இசையோட நினைவுகளை சேகரிங்க.
4: நினைத்தாலே இனிக்கும்.
5: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
6: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
5: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
6: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
5: மலேசிய கலைஞர்கள் நம்ம சொத்துங்க, சொல்லும் போதே கெத்துங்க.
7: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த 1 நிமிட காணொளிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
8: உங்களுக்கே நல்லா இருக்கா?
9: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு.
8: நட்புல பொறாமை இல்லன்றீங்க. பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
9: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் எஃப்எம் இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.
10: முஜே இஸ்கி பர்வா நஹி.

திரைப்படங்கள் வெளிவரும் போது அதோட கதைதான் ரசிகர்களுக்கு மத்தியில தனி ஒரு இடத்தை பிடிக்கின்றது. கதை நல்லா இருந்துச்சுன்னா, ஏய் அந்த திரைப்படம் படம் கதை நல்லா இருக்கு போய் பாருங்க அப்படின்னு சொல்லி நாமே வாய் வார்த்தையாக மற்றவர்களிடம் சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த உண்மை சம்பவங்களை அடிப்படையாக வைத்து எடுக்கப்படும் படங்கள் அப்படின்னா அதுக்குமே தனி ஒரு ரசிகர்கள் பட்டாளம் இருக்கு. அந்த மாதிரி உண்மை சம்பவங்களை அடிப்படையாக வைத்து எடுக்கும் திரைப்படங்களை பார்க்கின்றவர்களாக நீங்க இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு தான். உண்மை சம்பவங்களின் அடிப்படையில் உருவானது தாங்க லட்சுமி காந்தன் கொலை வழக்கு. தயால் பத்மநாதன் இயக்கியுள்ள திரைப்படம் தான் இந்த லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு. இதுல வெற்றி, லிஸ்லி, ஆண்டனி, சரவணன், அருவி மதன், கவிதா பாரதி, லொல்லு சபாமாறன், இளவரசு உள்ளிட்ட பல நடிகர்கள் நடிச்சிருக்கிறாங்க. திரைக்கதை வசனத்தை கவிதா பாரதியும் தயால் பத்மநாதனும் இணைந்து எழுதியிருக்கிறாங்க. ஜூன் 25 வெளிவரவிருக்கு இந்த படத்துல. படத்தை இயக்குனர் தயால் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 1972 பின்னணியாக கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த திரைப்படம். மரண தண்டனை கைதியின் வாழ்க்கையில ஓர் இரவை மையமாக கொண்டு அவன் கடந்த காலத்தை மீள் பார்க்கும் கதையாகத்தான் இது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நிச்சயமா இந்த திரைப்பட கதையானது மக்களுக்கு பிடிக்கும், உணர்வு ரீதியா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உண்மை சம்பவம் அப்படின்னாலே நமக்கு பிடிக்கும். இதுல மரண தண்டனை கைதியின் முதல் நாள் இரவு அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப ஒரு ஒரு கொடூரமான வழி இருக்கும். கடந்த காலத்தை நினைத்து பார்த்து இதை நம்ம செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு வருத்தப்படுற இந்த தருணங்கள்லாம் ஒரு கதையா ஒரு திரையா வந்தா எப்படி இருக்குன்றது நீங்க பார்த்தா மட்டும்தாங்க தெரியும்.

0: மனதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். யத்தோடு பேசும் குரல்கள்.
1: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையிலில் மயங்குகிறார்.
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும்.
2: ரசிங்க,
0: இசையோட நினைவுகளை சேகரிங்க.
4: மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலாசம்.

உலக கிண்ண கார்பந்தாட்ட போட்டி ஆமா வேர்ல்ட் கப் 2026 காய்ச்சல் ஆரம்பமாயாச்சு. இந்த வாரம் அதற்கான நாளுமே நெருங்கிட்டுங்க. ஜூன் 11 கொஞ்சம் கொஞ்சமா அதற்கான அந்த அப்படியே ஆரம்பமாகிட்டே போகும் இல்லையா. இந்த ஒளிபரப்பு அதாவது ஆர்டிஎம் தான் உங்களுக்காக வேர்ல்ட் கப்போட உலக கிண்ண கார்பந்தாட்ட போட்டியோட எல்லா நேரங்களையும் கொண்டு வராங்க. பிஃபா பன்னாட்டு கார்பந்தாட்டம் குறித்த தகவல்களை ஆர்டிஎம்மின் அனைத்து வானொலி நிலையங்களிலும் நீங்க செவி மடுக்கலாம். ஆர்டிஎம் கிளிக் மை டிவி வாயிலாகவும் நீங்க பார்க்கலாம். ஒரே உணர்வு, ஒரே மில்லியன் கரவொளி. ஆமாங்க. சரி, இந்த முறை இந்த 2026 உலக கிண்ணம் அப்படின்னு சொல்லும் போது உண்மையிலே இது வரலாறு தான் படைக்க போகின்றது. வட அமெரிக்கா நாடுகளான யுனைடெட் ஸ்டேட்ஸ், கனடா, மெக்சிகோ இணைந்து நடத்துகின்றது இந்த கார்பந்தாட்ட திருவிழாவை. இந்த முறை புதிய விதிமுறைகளை எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. நிச்சயமாக யாரெல்லாம் இந்த கார்பந்தாட்ட பயங்கரமான தீவிரமான ரசிகர்களோ நீங்க இந்த விதிமுறைகள்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்பதான் என்னது இது, இதுக்கு முன்னதாக இல்லையே, இப்ப கொண்டு வந்திருக்காங்களா, இது எப்படி முடியும் அப்படிலாம் கேள்வி இல்லாம நம்ம பார்க்கலாம். அந்த வரிசையில இந்த மாற்று வீரர்கள் கொண்டு வருவாங்கல்ல. ஆமா, ஒரு அணிக்கு 5 மாற்று வீரர்கள் தான், 3 தடவை மட்டும்தான் அவங்களால மாற்ற முடியும். மாற்றப்பட்டவர் மீண்டும் களத்துல வந்து விளையாட முடியாது, வரவே முடியாது. இந்த கார்னர்ஸ் இருக்குல்ல, கார்னர் கிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பந்துகளை கோண வட்டத்தில் வைக்க வேண்டும். எதிரணி வந்து 9.15 மீட்டர் தூரம் வந்து நிக்கணும். நேரடியாக அது கோலாக கூட ஆக்கலாம், அது அவங்களுடைய திறமையை பொறுத்து இருக்கு. அடுத்ததா இந்த கோல் கிக் இருக்குல்ல, பந்து உதைக்கப்பட்டவுடன் ஆட்டத்தில் இருக்கும். இதுதான் வந்துட்டு அந்த விளையாட்டோட அந்த பந்துகளை எல்லாம் ஒருவர் இன்னொருவருக்கு வந்து கொண்டு போவாங்கல்ல. பெனால்டி பகுதியில் இருந்து உடனே பாஸ் செய்யணும், இதுதான் புதிய விதி. எதிரணி வெளியே இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது, பொதுவா இந்த கார்பந்தாட்ட போட்டி அப்படின்னா விளையாட்டாளர்களுக்கு காயம் ஏற்படும் தானே, இந்த முறை அதுலயுமே ஒரு விதியை கொண்டு வந்திருக்காங்க. இன்ஜுரி ட்ரீட்மெண்ட், அதாவது காயம் ஏற்படும் போது அந்த நேரம் அவங்களுக்கு கொடுக்கறது வந்து ஏறக்குறைய ஒரு 60 வினாடிகள்ல அவங்களுக்கான அந்த ட்ரீட்மெண்ட் சிகிச்சையை அளித்தரணும். சில நேரம் வீரர் வெளியே சென்று பிறகு வர வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியா இந்த வாய் வார்த்தைகள்ல தவறான வார்த்தைகளை சொல்றதோ திட்டுறது இதெல்லாம் கூடவே கூடாது. இது வந்து அந்த அவதூறு சொற்களை அவங்க சொன்னது கண்டுபிடிக்கப்பட்டால் அது வந்து அந்த கேமராவில் பதிவாகணுச்சுன்னா நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இரட்டை தொடுதல், அப்புறம் வந்து கடைசி பாதுகாவலர் தவறு, தள்ளி எறிதல், 2 மஞ்சள் அட்டை, ரெஃப்ரி கேமரா, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. எனவே இதெல்லாம் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு அப்போ அப்போ நிலவரங்களை நாங்களுமே கொண்டு வருவோம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். பிலிப்பீன்ஸ் மின்னணு தீவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை தொடர்ந்து அந்நாட்டுக்கு தேவைப்படும் உதவிகளை வழங்க மலேசியா தயாராக உள்ளதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இப்பேரிடர் குறித்த தமது வருத்தத்தை தெரிவித்த அவர், பாதிக்கப்பட்ட அனைவரும் நலமாக இருக்க பிரார்த்திப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மின்னணு நிலநடுக்கத்தை தொடர்ந்து சபா லஹடத்து மாவட்ட பேரிடர் மேலாண்மை செயற்குழு நீர்நிலைகளில் கண்காணிப்பை அதிகரித்துள்ளது. குடியிருப்பாளர்களின் பாதுகாப்பிற்கு எப்போதும் முன்னுரிமை அளிக்கப்படுவதை உறுதி செய்ய தமது தரப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அதன் தலைவர் ஃபிரோஸ் இசுடின் முகமது ஜோல் கூறினார். அங்குள்ள நிலைமை இன்னும் கட்டுப்பாட்டில் உள்ளதாக அவர் தெரிவித்தார். சீன அதிபர் ஜி ஜின்பிங் 2 நாள் அலுவல் பயணமாக வடகொரியா சென்றுள்ள வேளை, வடகொரியா அணு ஆயுதமற்ற இலக்கை அடையும் நோக்கத்தை தென்கொரியா கைவிடக்கூடாது என அதிபர் லீ ஜாங் வேங் தெரிவித்துள்ளார். தென்கொரியா அணு ஆயுத பெருக்கத்தை முன்னெடுக்காத நிலையில் அந்த இலக்கை கைவிடக்கூடாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக இந்த நிமிடம் வரை வடகொரியா தொடர்ந்து அணுசக்தி பொருட்களை உற்பத்தி செய்து வருகிறது என லீ கூறியுள்ளார். கிழக்கு டொமினிக்கன் குடியரசில் பேஸ்பால் சகாப்தம் யாடியர் மொலினாவால் வாடகைக்கு எடுக்கப்பட்ட தனியார் ஜெட் விமானம் விழுந்து நொறுங்கி தீப்பற்றியதில் அதன் முதன்மை விமானியும் துணை விமானியும் உயிரிழந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இவ்விபத்தில் உயிரிழந்த இருவரும் அமெரிக்கர்கள் என டொமினிக்கன் பொது வான் போக்குவரத்து நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது. எனினும் இவ்விமானத்தில் பயணிகள் எவரும் பயணிக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு. இந்தோனேசிய பொது பூப்பந்து போட்டி வெற்றியாளர் பட்டத்தை வாகைச்சூடிய நாட்டின் ஆடவர் இணையினர் கோ ஜிஃபெய் நூர் இசுடின் ரும்சானிக்கு துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜைன் ஹமிடி தமது பாராட்டை தெரிவித்துக் கொண்டார். சம்பந்தப்பட்ட விளையாட்டாளர்கள் தொடர்ந்து உலக அரங்கில் பல வெற்றிகளை குவிப்பர் என்ற எதிர்பார்ப்பையும் அவர் வெளியிட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

இசையும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பழைய நினைவுகளை நம்ம எல்லாரும் சேர்ந்து காற்றலைகள்ல மீட்டெடுக்க போறோம். ஆமாங்க, 60 ஆண்டுகளில் வெளிவந்த கானங்களை நாம் கேட்டு ரசிக்க போகின்றோம்.

வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னல FM.

புதிய பறவை திரைக்காக பாடல் நல்லது சொல்லுங்க. பார்த்த ஞாபகம் மட்டும் இல்ல, அந்த கால ஞாபகம் எல்லாம் உங்களுக்கு சேர்ந்து வந்திருக்கும், வந்திருக்கணும், வரணும், அதுதான் எங்களுக்கும் வேணும். இல்லையா இந்த ஒரு பாடல் கேட்டா நல்லா இருக்கும் நீங்க நினைத்த அழைப்பு தாராளமா எங்ககிட்ட கேட்கலாங்க. இது இசையும் இசையும்.

0: உங்களுக்கு என்ன பாடல்?
1: எனக்கு பாடல் மாலையில் மலர் சோலையலம்மா, பிடித்த பாடல், பிடித்த பாடல். அதனுடைய வரிகள் ரொம்ப அருமையம்மா.
0: எந்த ஒரு வரி? இந்த ஒரு வரி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கணும். என்ன பத்தி சொல்லுவீங்க?
1: மாலையில் மலர் சோலையில்.
0: ஓ, அதுதான் பிடிக்குமா?
1: பிடிச்சிருக்கா? முதல் வரியே ஆலை மயக்குதம்மா பாடல்.
0: அடேங்கப்பா, சரி வாங்க மயக்கும் அந்த பாடலை கேட்கலாம் எல்லாரும் சேர்ந்து. சரியா?
1: கண்டிப்பா கண்டிப்பா.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: ரொம்ப குடுக்கல, மனைவி தான் எனக்கு குடுக்கறாங்க.
2: ஓ, நீங்க தான் அந்த வேலைக்கு சரிப்பட்டு வர மாட்டீங்களா?
1: அவங்கதான் ஒரு வேலைய நம்மளுக்கு ரெண்டு வேலையால நாலு வேலையை வச்சிருவாங்க.
3: என்ன மனைவி பத்தி இப்படி
2: அவ்வளவு தைரியம் உங்களுக்கு?
1: இல்ல, பக்கத்துல இருந்து ஏசிக்கிட்டு வராங்க.
2: அவரின்
1: சரியா?
0: தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள். இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல் நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
4: தேமதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
5: அமுதே தமிழே.
4: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

0: திறந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள், இதயத்தோடு பேசும் குரல்கள்,
1: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய்.
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும்.
2: ரசிங்க,
0: இசையோட நினைவுகளை சேகரிங்க.

0: அஸ்வினி, இந்த வருஷம் 1st ஜூன் எல்லாம் ஐசி அடையாள அட்டை எல்லாம் மாத்திரணும்னு சொல்லிருக்காங்க. மாத்திரி தெரியுமா?
1: அதுக்கேன்பா குரல் மாத்தி பேசுறீங்க?
0: அப்பதாமா கேக்குறவங்க நம்புவாங்க. நீ விஷயத்துக்கு வா.
1: 1st எல்லாம் மாத்தணுமா? யாரு உங்ககிட்ட இதெல்லாம் சொல்றது?
0: அதான் வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் டு மெனி நிறைய பேருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க, உனக்கு வரலையா?
1: ஐயோ அப்பா, அது 1st ஜூன்ல இருந்து அமல்படுத்துறாங்களே தவிர அடையாள அட்டையை உடனே மாத்தணும்ன்ற அவசரம் எல்லாம் கிடையாது. அடையாள அட்டை காணாமல் போனவங்க இல்ல அந்த சிப் இருக்கு இல்லையா அது வேலை செய்யாதவங்க மட்டும் இப்போதைக்கு மாத்தனா போதும்னு சொல்லிருக்காங்க.
0: என்னமா நீ வாட்ஸ்அப்ல சொல்றதெல்லாம் நம்ப வேணாம்னு சொல்லிட்டு இருக்க?
1: முக்கியமா வாட்ஸ்அப்ல வரத நம்பாதீங்கப்பா. எதுவா இருந்தாலும் அரசாங்கத்துடைய அதிகாரப்பூர்வ ஊடகங்களை பாருங்க. உண்மை தகவல்களுக்கு அதான் நம்ம ஆர்டிஎம்முடைய சமூக வலைதளங்களே இருக்க.
0: அப்பனா இந்த கோவிந்த கிட்ட இனிமேல் இதெல்லாம் அனுப்பி வைக்காதன்னு சொல்லணும். எவ்வளவு பொய் தகவல் அனுப்பியிருக்காங்க பாரு. இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

0: சொல்லுங்க பரமேஸ்வரி, உங்களுக்கு என்ன பாடல்?
1: தொக்குதே மனம் தொக்குதே தேகம் தூண்டிவீனே போலே நானே உல்வசம்.
0: பின்னணியில சத்தமா இருக்கு, வியாபாரத்துல மின்னலோடு இணைந்திருக்கீங்களோ?
1: ஆமா, ரேடியோ இருக்கும் பக்கத்துலயே இருக்கும், அது ஓடிட்டே இருக்கும்.
0: அப்பதான் இந்த வெயில் நேரத்துல களைப்பு எல்லாம் இல்லாம அப்படியே நல்லா இருக்கும்ல வியாபாரம் செய்யறதுக்கு. நன்றிமா, நல்ல வியாபாரம் செய்யுங்க. நன்றி.

0: ஊரை பற்றி யாராவது பெருமையா பேசினா நல்லா இருக்கும்ல? அதத்தான் பேச போகுது உங்கள் யாதும் ஊரே. சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல பிற்பகல் 3 மணிலிருந்து 4 மணி வரை யாதும் ஊரே.
1: கதை எழுதுறது ஒரு பெரிய கலைங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய 6 பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.minnal@gmail.com தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதைப்பா? அதுக்குதான் தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
2: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் 7:00 முதல் 8:00 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
1: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க.
0: யார்கிட்டயாவது எதையாவது சொல்லணுமா? நேரம் இல்லைங்க, உடனே சொல்லிருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னலபம்.

ஆமா, குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க வரலாமான்னு கேட்டிருக்காங்க. உண்மையிலேயே இப்போ இன்றைய பரபரப்பான இந்த வாழ்க்கை சூழல்ல ஒருவருடைய இல்லத்துல வரத்துக்கு நம்ம இந்த மாதிரிலாம் கேட்டுதான் வரணுமான்ற மாதிரி ஆயிருச்சு. ஏன்னா அவ்வளவு பரபரப்பா எதிரே ஒருவர் இருந்தா கூட முகம் பார்த்து சிரிக்க கூட மறந்துடும், அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. பக்கத்துல முன்பின் அதாவது யார் எங்க இருந்தாலும் பாருங்க, ஒரு அழகான சிற்பம் மட்டும் சிரிச்சு பாருங்க, நாள் அவ்வளவு நல்லா இருக்கும்.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒன்னு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினல் எஃப்எம்.

பொதுவா சொல்லுவாங்க, உனக்கு என்னப்பா கேள்வி கேட்கறது ரொம்ப சுலபம், பதில் சொல்றது இருக்கு தெரியுமா, அதுதான் உண்மையிலேயே அவ்வளோ கஷ்டம். அதை உணர்ந்ததுனாலவோ என்னவோ இந்த பனித்திரை திரைக்காக ஒரே கேள்வி என்ற பாடல் சொல்லியிருக்காங்க. அதனால் பொதுவாக கேள்வி கேட்கறது சுலபம், அதுக்கான பதிலை சொல்றது இருக்கு தெரியுங்களா, அதனால் சும்மா கேள்வி கேட்கணும்லாம் கேள்வி கேட்கக்கூடாது, ஒரு அன்பான நினைவூட்டல் தான். சரி, பழம் பாடல்கள் தொகுப்பின் நிறைவு பாடல் அடுத்து வருகின்றது. பாடலை கேளுங்க, இந்த வயசுல இந்த மாதிரி ஒரு சூழல்ல யாரை பார்த்தீங்கன்னு நினைவுபடுத்தி பாருங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். அமைச்சர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் இடையேயான ஒருங்கிணைந்த செயலாக்க நடவடிக்கைகளை வலுப்படுத்த பொதுச்சேவை துறையினர் முழுமையாக களமிறக்கப்படுவர். சட்டவிரோத வணிக நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள வெளிநாட்டினர் விசா, அனுமதி, உரிமம் ஆகியவற்றை தவறாக பயன்படுத்துவதை தடுக்கும் முயற்சியாக இது அமைந்துள்ளதாக அரசாங்க தலைமைச் செயலாளர் தான்சிரி சப்சுல் அசிரி அபுபக்கர் கூறினார். நாடு முழுவதும் உள்ள தேசிய தகவல் பகிர்வு மையம் நாடியில் திறன்மிக்க பொறியியலாளரை உருவாக்க தொடர்பு அமைச்சு எண்ணம் கொண்டுள்ளது. இளம் தலைமுறையினரிடையே செயற்கை நுண்ணறிவு AI குறித்த அறிவையும் திறனையும் வலுப்படுத்துவதன் இதன் நோக்கமென அமைச்சர் டத்தோஃபாமி ஃபண்டேல் தெரிவித்தார். தேசிய செயற்கை நுண்ணறிவு AI அலுவலகம் NAIO ஜூலை 28 அதிகாரப்படியாக கழகமயமாக்கப்படும் என்று இலக்கவையில் அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ அறிவித்துள்ளார். தற்போது மை டிஜிட்டல் கார்பரேஷன் வழிகாட்டுதலின் கீழ் NAIO செயல்படுகிறது. கழகமயமாக்கும் செயல்முறை இறுதி செய்யப்பட்டவுடன் மலேசியாவில் AI விவகாரங்களை நிர்வகிக்கவும் ஒருங்கிணைக்கவும் அதற்கு அதிகாரம் வழங்கப்படும் என்று அவர் கூறினார். இந்தோனேசியாவின் வானிலை காலநிலை புவி அறிவியல் நிறுவனம் BMKG சுனாமி எச்சரிக்கையை மீட்டுக் கொண்டது. முன்னதாக பிலிப்பீன்ஸை உலுக்கிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து வடக்கு கரை பகுதியில் உள்ள மக்கள் உடனடியாக வெளியேற உத்தரவிடப்பட்டிருந்தது. தைவானின் கிழக்கு நீர்ப்பகுதியில் சீனா மேற்கொள்ளும் கடற்படை நடவடிக்கைகள் சினமூட்டுவதோடு மறைமுகமாக அதன் ஆதிக்கத்தை விரிவுபடுத்தும் செயலாக உள்ளதாக அந்த தீவு நாடு சாடியுள்ளது. அந்த பகுதியில் எல்லை வரையறையை விதிப்பது தொடர்பில் ஜப்பானும் பிலிப்பீன்ஸும் பேச்சு நடத்தியுள்ளன. அதற்கு பதிலடியாக சீனா சட்ட செயலாக்க நடவடிக்கையை மேற்கொள்கிறது. விளையாட்டு. ஏரார் 26 இந்தோனேசிய பொது பூப்பந்து போட்டியில் வெற்றி பெற்ற தேசிய ஆடவர் இணையினர் கோ ஜிஃபே நூர் இசுடின் ரும்சானியை இளைஞர் விளையாட்டு அமைச்சர் டாக்டர் முகமது தௌஃபிக் ஜொஹாரி பாராட்டினார். இப்போட்டியின் ஆடவர் இணை பிரிவில் வெற்றியாளர் பட்டத்தை வெல்லும் நாட்டின் 18 ஆண்டு கனவை அவர்கள் மெய்ப்பித்துள்ளனர் என அமைச்சர் பேஸ்புக்கில் இடுகையிட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். வணக்கம்.

இசையும் இசையும் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். திங்கட்கிழமை இன்று பிறந்த நாளா திருமண நாளா? ஆமாங்க, ஜூன் 8ஆம் தேதி. அழைத்து எங்களோடு நீங்களும் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த மகிழ்ச்சி உங்க வாழ்க்கையில என்றென்றும் நிலைத்திருக்க மின்னலின் அன்பான வாழ்த்துங்க.

0: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: திருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையில் நீ ஏன் மயங்குகிறாய்?
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும்.
2: ரசிங்க,
0: இசையோட நினைவுகளை சேகரிங்க.

சரி, இந்திய சமூகத்திற்கான அவங்களுடைய நலன்களை மேம்படுத்தும் நோக்கில தான் மித்ரா தங்களின் இரண்டு முக்கிய திட்டங்களுக்கான விண்ணப்பங்களை தொடங்கி இருக்கின்றது. அதாவது ஆரோக்கிய மடானி 2026 டயாலிசிஸ் உதவி திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள சிறு நீரக நோயாளிகளுக்கு 5,000 ரிங்கிட் வரை மானியம் வழங்கப்படவிருக்கின்றது. இந்த திட்டத்தின் வாயிலாக B40 மற்றும் M40 வருமான குழுவை சேர்ந்த இந்தியர்களை இலக்காக கொண்ட இந்த திட்டத்தில் B40 குழுவினருக்கு தான் முன்னுரிமை அளிக்கப்படுங்க. அது தொடர்பாக மொத்தம் 1,300 பேர் பயனடையும் இந்த திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் எல்லாமே வந்து August 4, 2026 அன்று முழுமையாக அந்த நிறைவடைந்து மூடப்படும். கல்வி மடானி மற்றும் ஒரு திட்டம், இந்த விண்ணப்பங்களானது June 19, 2026 அன்று மூடப்படும். எனவே யார் யாரெல்லாம் இந்த இரண்டு திட்டங்களுக்கு விண்ணப்பிக்கணும், ஆரோக்கிய மடானி அல்லது கல்வி மடானி நினைச்சிங்களோ, இந்தந்த திகதிக்குள்ள நீங்க தயவு செய்து விண்ணப்பம் செய்திருங்க. மேற்கண்ட இரண்டு திட்டங்களுக்கும் விண்ணப்பிக்க விரும்பினீங்க அப்படின்னா தகுதியுடையவர்கள் மித்ராவுடைய www.mitra.gov.my எனும் அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு சென்று விண்ணப்ப படிவங்களை நீங்க வழிகாட்டுதல்களையும் பார்த்து அங்கேயே நீங்க பூர்த்தி செய்து இந்த திட்டங்களுக்கு தாராளமாக நீங்க விண்ணப்பம் செய்யலாம்.

0: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல், இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு. இன்றைய வணக்கம் மின்னலில்
1: ரொம்ப குடுக்கல, மனைவிதான் எனக்கு குடுக்கறாங்க.
2: ஓ, நீங்க தான் அந்த வேலைக்கு சரிப்பட்டு வர மாட்டீங்களா?
1: அவங்கதான் ஒரு வேலைய நம்மளுக்கு 2 வேலையா 4 வேலையா வச்சிருவாங்க.
3: என்ன மனைவி பத்தி இப்படி
2: அவ்வளவு தைரியம் உங்களுக்கு?
1: இல்ல பக்கத்துல இருந்து ஏசிக்கிட்டு வராங்க.
2: மனைவியே
1: சரியா.
0: காலை 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.
4: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
5: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் 7:00 முதல் 8:00 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
4: பாட்டு கடைக்கு காசேனும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
6: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும், நினைத்தாலே இனிக்கும்.
7: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
8: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
7: திருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையில்
8: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
6: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
8: நினைத்தாலே இனிக்கும்.
9: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும்.
8: கேளுங்க, ரசிங்க,
6: இசையோட நினைவுகளை சேகரிங்க.

விறுவிறுப்பான சுறுசுறுப்பான பாடல்கள் அனைத்தும் உங்களுடைய இந்த பிற்பகல் நேரத்தில் உங்களை சுறுசுறுப்பாக திங்கட்கிழமை வைத்துக் கொள்ள உதவியா இருக்கும் நாங்க நம்புறோங்க. சரி, உலக கிண்ணம் கார்பந்தாட்ட போட்டி ஜூன் 11 ஆரம்பமாக போகின்றது. அப்படின்னா ஏறக்குறைய இந்த வாரம் வந்துருச்சு அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா எங்க பார்த்தாலும் இந்த உலக கிண்ண கார்பந்தாட்ட போட்டியின் காய்ச்சல் மட்டுமே இருக்கின்றது. ஃபிஃபா பன்னாட்டு கார்பந்தாட்டம் குறித்த தகவலை ஆர்டிஎம்மின் அனைத்து வானொலி நிலையங்களிலும் செவி மடுக்கலாம். ஒரே உணர்வு, ஒரே மில்லியன் கரவொலி.

0: அப்பே இருக்கா இல்லையா?
1: காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
0: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒளிவீங்க?
1: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
0: அது என்ன, சமையல் அறைனா இன்னும் பெண்கள் தானா?
1: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா?
0: எப்படிங்க பாஸ், பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
1: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா?
0: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு.
1: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
0: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் எஃப்எம் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.
4: கதை எழுதுறது ஒரு பெரிய கலைங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய 6 பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.minnal@gmail.com கேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதப்பா? அதுக்குதான் கைக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க.
5: ஹாய், வணக்கம். நான் உங்கள் வயலின் இசைக்கலைஞர் எஸ் வி ஹரிஷ்.

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும், நினைத்தாலே இனிக்கும்.
3: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
4: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
3: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையில்
4: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
2: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
4: நினைத்தாலே இனிக்கும்.
5: நான் உன்னை வாட்டி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும்.
4: கேளுங்க, ரசிங்க,
2: இசையோட நினைவுகளை சேகரிங்க.

0: காத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-90 நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டோங்க.
2: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினல் எஃப்எம்.
3: நான் கொஞ்சம் பேசணும், என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.
0: மின்னல் எஃப்எம், இளமை, புதுமை, இனிமை. நேரம் பிற்பகல் மணி 3:45 தொடர்வது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
4: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடம்பெறுவது திருக்குர்ஆன் விளக்க உரை. வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி.
5: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிலத்தார்களை படைத்து பரிபாலிக்க கூடிய எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்லாஹுடைய மாபெரும் கிருபையை கொண்டு சென்ற வாரம் திருக்குர்ஆனுடைய விளக்க உரையில் 94 அத்தியாயத்தை நாம் பார்த்தோம். இந்த வாரம் 95 அத்தீன் என்ற அத்தியாயத்தை நாம் பார்க்கிறோம். இந்த அத்தியாயத்தில் 8 வசனங்கள் இருக்கின்றன, 34 சொற்கள் இருக்கின்றன, எழுத்துகள் 165 இருக்கின்றன. இந்த அத்தியாயம் மதினாவில் இறக்கப்பட்ட அத்தியாயமாக இருக்கிறது. இந்த அத்தியாயம் மிகவும் சிறியது, ஆனால் மனிதனின் படைப்பு மற்றும் அவனது கடமைகள் குறித்து மிக ஆழமான செய்திகளை கொண்டுள்ளது. இந்த அத்தியாயத்தில் மனிதன் எந்த அமைப்பில் படைக்கப்பட்டிருக்கிறான், அவனுடைய செயல்கள் எப்படி இருந்தால் அவனுக்கு நன்மையாக அமையும், அவனுடைய செயல்கள் மோசமாக இருந்தால் அவனுடைய நிலை எப்படி மாறும் என்ற செய்திகளை மிக அழுத்தமாக அல்லாஹு தஆலா சொல்லிக் காண்பிக்கிறான். வத்தீனி வஸ்ஸைதூன், அத்தி மற்றும் ஒலிவத்தின் மீது சத்தியமாக, வதூரி சீனின், சினாய் மலை மீது சத்தியமாக, வஹாதல் பலதில் அமீன், அபயமளிக்கும் இந்த மக்கமா நகரத்தின் மீது சத்தியமாக. அல்லாஹ் முதல் 3 வசனங்களில் 4 பொருளை குறிப்பிட்டு சத்தியம் செய்கிறான். 1வது அத்தி, 2வது ஒலிவம், 3வது சினாய் மலை, 4வது அபயமளிக்கும் மக்கமா நகரம். இந்த 4 மீது அல்லாஹ் சத்தியம் செய்வதால் இவை முக்கியம் வாய்ந்தது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். 1வது அத்தி, மனிதன் உண்ணக்கூடிய பழங்களில் அத்திப்பழம் மிகவும் சிறந்தது. அது உடலில் இயற்கை உபாதைகளை சரி செய்கிறது, அதனால் மலச்சிக்கல் வராமல் இருக்கிறது. மனிதனுடைய சிறுநீர் பையை சுத்தப்படுத்துகிறது, மேலும் பல வியாதிகளையும் குணப்படுத்தி உடம்பிற்கு பலத்தையும் தருகிறது. சாப்பிடுவதற்கு இன்பமாக இருக்கிறது. மருத்துவ அறிவியலின்படி அத்திப்பழம் எவ்விதமான கேடும் உண்டாக்குவதில்லை என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அத்திப்பழத்தின் முக்கிய பயன்கள் இப்பொழுது நாம் பார்க்கிறோம். 1வது செரிமான மண்டலம் சீராகும். அத்திப்பழத்தில் நார்ச்சத்து அதிக அளவில் உள்ளது. இது மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்த்து குடல் இயக்கத்தை சீராக்குகிறது. தினமும் 2 உலர்ந்த அத்திப்பழங்களை சாப்பிடுவது செரிமானத்தை மேம்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. 2வது இதய ஆரோக்கியத்திற்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கிறது. இதில் உள்ள பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்க உதவுகிறது. மேலும் இரத்தத்தில் உள்ள தேவையற்ற கொழுப்புகளை குறைத்து இதயத்தை பாதுகாக்கிறது. மூன்றாவது எலும்பு உறுதி பெறுகிறது. அத்திப்பள்ளத்தில் கால்சியம், மெக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ் நிறைந்துள்ளன. எலும்புகளின் அடர்த்தியை அதிகரிக்கிறது. எலும்பு தேய்மான பாதிப்புகள் வராமல் தடுக்கின்றன. அல்லாஹு தாலா இரண்டாவதாக ஜெய்தூன் ஒளிவத்தின் மீது சத்தியம் செய்து அதனுடைய மகத்துவத்தை அல்லாஹு வெளிப்படுத்துகிறான். ஒளிவ மரம் மனிதனுக்கு மிகவும் உபயோகமாக இருக்கிறது. ஜெய்தூன் எண்ணெயை ஒருவர் சாப்பிட்டாலும் அல்லது தலையில் தேய்த்துக் கொண்டாலும் உடலில் தேய்த்து வந்தாலும் அநேக நற்பலன்கள் இருக்கின்றன. மேலும் ஜெய்தூன் பழத்தை சாப்பிட்டாலும் அதிலும் பல வகையான நன்மைகள் இருக்கின்றன. அல்லாஹு நூறு சமாவாதி வல் அர்லி மசல் நூரிஹி கமிஷ்னாத்தின் ஃபீஹா மிஸ்பாஹ் அல் மிஸ்பாஹு ஃபீ ஸுஜாஜா அஸ்ஸுஜாஜது கன்னஹா கௌகபுன் ذُرِّيٌّ யூகது மின் ஷஜரத்தின் முபாரகத்தின் ஜெய்தூன. அல்லாஹ் வானங்கள் பூமிக்கு ஒளி ஏற்படுத்துபவன். அவன் ஏற்படுத்தும் ஒளிக்கு உதாரணம் விளக்கு வைக்கப்பட்டுள்ள மாடம் போன்றதாகும். அவ்விளக்கு ஒரு கண்ணாடி குவியல் இருக்கிறது. அக்கண்ணாடி ஒளிவீசும் நட்சத்திரத்தை போன்றதாகும். அது பாக்கியம் பெற்ற ஜெய்தூன் மரத்தின் எண்ணெயினால் எரிக்கப்படுகிறது என்று அல்லாஹ் அத்தியாயம் 24:35 வசனத்திலே சொல்கிறான். இந்த வசனத்தில் பாக்கியம் பெற்ற ஜெய்தூன் மரம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அது பாக்கியம் பெற்றதினால் அதனுடைய எண்ணெயினால் எரிக்கப்படுகிறது என்று அல்லாஹு சொல்லக்கூடிய காரணத்தினால் நிச்சயமாக ஜெய்தூன் பாக்கியம் நிறைந்ததாக இருக்கின்றது என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஜெய்தூன் எந்த அடிப்படையில் பாக்கியம் நிறைந்ததாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஜெய்தூன் எண்ணெய் இதயத்திற்கு மிகவும் நல்லது. எந்த நாடுகளில் சமையல் செய்வதற்காக ஜெய்தூன் எண்ணெயை பயன்படுத்துகிறார்களோ அந்த நாடுகளில் உள்ளவர்களுக்கு இருதய நோயின் தாக்கம் மிக குறைவாக இருப்பதாக ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்பெயின் நாட்டில் நடந்த ஆராய்ச்சியில் ஜெய்தூன் எண்ணெயை பயன்படுத்தினால் இதய நோய், இரத்த அழுத்த பாதிப்பு இவை தவிர்க்கப்படுகின்றன. தினமும் ஒரு சிறிய கரண்டியில் ஜெய்தூன் எண்ணெயை உட்கொண்டு வந்தால் இதய நோய் வராமல் தடுக்கலாம். மேலும் உணவை சாப்பிடுவதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பாக தினசரி சிறிய அரை கரண்டி ஜெய்தூன் எண்ணெயை பருகி வந்தால் இரத்த குழாயில் கொழுப்பு படியாமல் தடுக்கலாம் என்று அந்த ஆய்வு சுட்டிக்காட்டு.

மூன்றாவது, சினாய் மலையின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். சினாய் மலை உலக மலைகளில் மிகச் சிறந்ததே ஆகும். ஏனென்றால் நபி மூசா அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுவிடத்தில் இந்த மலையில் வைத்துத்தான் உரையாடினார்கள். அதனால் உலகத்தில் உள்ள மற்ற மலைகளை விட மதிப்பில் சிறந்த மலையாக இருக்கிறது, அது உயர்ந்ததாகிவிட்டது. மேலும் நபி மூசா அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த மலையில் வைத்துத்தான் தௌராத் வேதத்தின் பலகையை அல்லாஹு தாலா வழங்கினான். நான்காவதாக, அபயம் அளிக்கும் நகரம் மீது சத்தியம் செய்கிறான். அபயம் அளிக்கும் நகரம் என்பது மக்காவாகும். உலகில் உள்ள நகரங்களில் மக்கா நகரம் மிகச் சிறந்ததாகும். மக்கா நகரின் எல்லைக்குள் தவறான செயல்களை செய்தால் அது மிகப்பெரிய குற்றமாகும். ஆகவே மனிதர்களுக்கும் மற்ற ஜீவராசிகளுக்கும் பரிபூர்ணமான பாதுகாப்பு அளித்துக் கொண்டிருக்கும். அதனால்தான் இதற்கு அபயம் அளிக்கும் நகரம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதன் மீது சத்தியம் செய்து இந்த நகரத்து

0: படைப்பு என்பது இறைவனின் படைப்பிலே மிகவும் உன்னதமான ஒன்றாக கருதப்படுகிறது. அல்லாஹ் மனிதனை அஹ்சனி தக்வீம், மிக அழகான அமைப்பு என்று கூறுகிறான். இதில் இரண்டு முக்கியமான அம்சங்கள் உள்ளன. வெளிப்புற அழகு, நேராக நிமிர்ந்து நடப்பது, அழகான முகம் மற்றும் உடல் அமைப்பு. உள் அழகு, சிந்திக்கும் ஆற்றல், அறிவு, நல்லது கெட்டதை பிரித்தறியும் திறன் மற்றும் ஆன்மீக உயர்வை அடைய செய்ய மிகப்பெரிய ஒரு நன்மையாக இருக்கிறது. அதே போன்று மற்ற உயிரினங்களை விட மனிதனை பிரித்து காட்டும் சிறப்பம்சங்களை அல்லாஹு தஆலா மனித படைப்பிலே வைத்து அந்த படைப்பை மிக முக்கியமாக ஆக்கி வைத்திருக்கிறான். மனித படைப்பின் முக்கிய சிறப்புகளை காண்போம். ஒன்றாவது பகுத்தறிவு. மற்ற விலங்குகளுக்கு ஐந்து அறிவு: பார்க்கும் அறிவு, கேட்கும் அறிவு, தொடும் அறிவு, நுகரும் அறிவு, ருசிக்கும் அறிவு மட்டுமே இருப்பதாக கருதப்படும் நிலையில் மனிதனுக்கு மட்டுமே பகுத்தறிவு எனும் ஆறாவது அறிவு உண்டு. சிந்திக்கும் திறன் எப்படிப்பட்டது? அது மிகப்பெரிய நன்மையை மனிதனுக்கு தருகிறது. எது நன்மை எது தீமை என்று ஆராய்ந்து முடிவெடுக்கும் ஆற்றல், திட்டமிடல், கடந்த கால அனுபவங்களை கொண்டு எதிர்காலத்தை திட்டமிடும் தனித்திறன் மனிதனுக்கு மட்டுமே உண்டு. இப்படிப்பட்ட திறனை தரக்கூடியதுதான் அந்த சிந்திக்கும் ஆற்றல். அடுத்து இரண்டாவது, நிமிர்ந்த நடை மற்றும் உடல் அமைப்பு. மனிதனின் உடல் அமைப்பு மற்ற உயிரினங்களை விட பல மடங்கு மேம்படுத்தப்பட்டது. நிமிர்ந்த முதுகெலும்பு, நேராக நிமிர்ந்து நடப்பதால் கைகள் இரண்டையும் மற்ற வேலைகளுக்கு பயன்படுத்த முடிகிறது. அதாவது மற்ற உயிரினங்களை காட்டிலும் மனிதனை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் அழகான அடிப்படையிலே அவன் உணவை சாப்பிடும் பொழுது கையால் எடுத்து உணவை சாப்பிடுகிறான். சில உயிரினங்கள் நேரடியாக வாயை வைத்து சாப்பிடுகிறது. அதைவிட மனிதன் கையால் எடுத்து சாப்பிடக்கூடிய உன்னதமான ஒரு ஆற்றலை அல்லாஹு கொடுத்து மனித படைப்பை மேம்படுத்தி இருக்கிறான். மூன்றாவதாக, மொழி மற்றும் தகவல் தொடர்பை இந்த மனித படைப்புக்கு வழங்கியிருக்கிறான். விலங்குகள் சைகைகள் அல்லது சப்தமிட்டு தொடர்பு கொண்டாலும் மனிதன் மட்டுமே சிக்கலான மொழி திறனை பெற்றுள்ளான். தன்னுடைய உணர்வுகளையும் நுட்பமான கருத்துகளையும் சொற்கள் வழியாக பகிரும் ஆற்றல் மனித நாகரீகத்தின் வளர்ச்சிக்கு அடிப்படையாக அமைந்தது. எழுத்து வடிவம் மூலமும் அறிவை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவது மனிதனின் தனிச்சிறப்பாக இருக்கிறது. நான்காவது, உணர்ச்சிகளும் மனசாட்சிகளும். மனிதன் வெறும் இயந்திரம் அல்ல, அவன் உணர்ச்சிகளின் சங்கமம். இரக்கம் மற்றும் பசி, தூக்கம் போன்ற அடிப்படை தேவைகளையும் தாண்டி சக உயிர்கள் மீது அன்பு காட்டுதல், அறநெறிகளை பின்பற்றுதல் போன்றவை மனித படைப்பின் உச்சமாக இருக்கிறது. மேலும் தவறு செய்யும் போது மனசாட்சி உறுத்தும். அந்த உள் உணர்வு மனிதனை ஒரு சிறந்த மனிதனாக மாற்றுகிறது. மனிதனின் கண்ணியம் அல்லாஹ் மனிதனை உருவத்தாலும் அறிவாலும் மிகச்சிறந்த முறையில் அல்லாஹ் படைத்துள்ளான் என்பதை இந்த சூரா உறுதிப்படுத்துகிறது. இந்த சூராவில் நான்கு அத்தியாயங்களை நாம் பார்த்தோம். இந்த நான்கு அத்தியாயங்களில் முதல் மூன்று அத்தியாயங்களில் நான்கு பொருளின் மீது சத்தியம் செய்து அந்த பொருளுடைய மகத்துவத்தை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். நான்காவது அத்தியாயத்தில் மனிதனுடைய அழகான படைப்பை பற்றி பேசி மனிதர்களுக்கு அல்லாஹ் உணர்த்துகிறான், உங்களை நான் அழகிய முறையிலே படைத்திருக்கிறேன், எனவே நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தி நல்ல முறையில் வாழ்வதற்கு முயற்சி செய்யுங்கள். அல்லாஹு தாலா நம் அனைவர்களுக்கும் எல்லா விதமான நற்பாக்கியங்களையும் எல்லா விதமான தன்மைகளையும் அல்லாஹு தந்தருள வேண்டும். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
1: நேயர்களே, இதுவரை திருக்குர்ஆன் விளக்க உரை கேட்டீர்கள். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி.
2: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கின்.
3: இடம்பெற்றது இஸ்லாமிய நிகழ்ச்சி.

விடைபெறுகின்றேன் உங்கள் நான் ரேசா லசாரோ. அடுத்த தீரா இசையில் உங்களை சந்திக்கின்றார் எஸ் குமரன். இன்றைய மௌன ராகத்தில் உங்களுக்கான சூழல் காத்திருக்கின்றது. பதில சொல்ல நீங்க தயார் என்றால் இணைந்திருங்கள் இன்றைய தீரா இசை.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். நாட்டின் வரலாற்றை பேணி காப்பது பகிரப்பட்ட கடமை என்பதை மலேசியர்கள் உணர சமூக ஆவண காப்பக முனைப்பு வழிவகுத்துள்ளது என்று ஒற்றுமை அமைச்சர் டத்தோ ஏரன் அகுடா காங் தெரிவித்துள்ளார். குடும்ப படத்தொகுப்பு, கிராம திரட்டல், உள்ளூர் கழகங்கள், பள்ளிகள், தனிப்பட்ட சேகரிப்பு ஆகியவை மூலம் சமூகத்திலிருந்து மதிப்புடைய பல்வேறு வரலாறு பதிவுகள் ஆவணப்படுத்தப்படுவதாக அவர் கூறியுள்ளார். டாயா கர்ஜாயா 2.0 திட்டத்திற்கான விண்ணப்பங்களில் நிகழ்ந்துள்ள முறைகேடு தொடர்பில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM இன் விசாரணைக்கு மனிதவள அமைச்சு முழு ஆதரவை வழங்கும் என அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஆர் ரமணன் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் உதவி திட்டங்கள் நேர்மையுடனும் பொறுப்புடனும் உயர் நிர்வாக முறையுடனும் மேற்கொள்ளப்படுவதை உறுதிப்படுத்தும் கடப்பாட்டை அமைச்சு கொண்டுள்ளது என்றார் அவர். ஆசியாவின் ரயில் கட்டமைப்பில் முன்னணி நாடாக திகழும் சிறந்த நிலையில் மலேசியா உள்ளதென போக்குவரத்து துறை அமைச்சர் டாக்டர் அஸ்பி ஹபிபுல்லா தெரிவித்துள்ளார். வலுவான ஒத்துழைப்பும் வியூக முதலீடுகளும் தொழில்நுட்ப மேம்பாடுகளும் தொடர் ஆற்றல் மேம்பாடும் அதற்கு ஆதரவாக உள்ளன. ஈரார் 26 பன்னாட்டு ரயில் போக்குவரத்து கருத்தரங்கை தொடக்கி வைத்து டாக்டர் அஸ்பி உரையாற்றினார். கொங்கோ ஜனநாயக குடியரசில் இபோலா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 515 அதிகரித்துள்ளது. 91 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் இபோலா பரவல் தொடர்வதாகவும் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் விரைவாக மேற்கொள்ளப்படாவிட்டால் அந்நோய்க்கு ஆளாவோர் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் சுகாதார அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். அர்மேனியாவில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் நிக்கோல் பஷின்ஷானின் கட்சி வெற்றி பெற்றுள்ளதாக தொடக்க முடிவுகள் காட்டுகின்றன. அவரின் சிவல் கொன்ற கட்சி 49.8 விழுக்காடு வாக்குகளை பெற்றிருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. விளையாட்டு. தேசிய ஆடவர் முன்னணி இணையினர் கோ ஜிஃபே, நூர் இசுடீன் ரும்சானி உலக பூப்பந்து போட்டியில் வெற்றி பெறும் ஆற்றலை கொண்டுள்ளனர் என்று தேசிய பூப்பந்து சகாப்தம் டாக்டர் அசிப் சிடே தெரிவித்துள்ளார். இந்தியா புதுடெல்லியில் August 17 தொடங்கி 23 வரை இப்போட்டி நடைபெறுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

மாலை மணி 4:03 நேர்களே, வணக்கம். எப்படி இருக்கீங்க? நீங்க நல்லா இருக்கீங்க தானே? அப்புறம் இன்றைய நாள் எப்படி நகர்ந்தது? ரொம்ப கஷ்டமா இருந்துச்சோ? கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஏன்னா ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம் வேலைக்கு வரும் பொழுது நமக்கு அப்படிதான் இருக்கும். ஆனால் வேலை தானே நிரந்தரம், என்ன சொல்றீங்க? இனி எல்லாம் சுகமே. உங்களுக்கு பிடித்த பாடல் 8:00 வரை உங்களை மகிழ்ச்சிப்படுத்த போகிறது. 4 பேருக்கு சொல்லுங்க, அவங்களையும் நிகழ்ச்சி கேட்க சொல்லுங்க, நீங்களும் கேளுங்க, நானும் கேட்கிறேன். எப்படி உங்களுக்கு பிடித்தமான முதல் பாடல் இது வந்து கொண்டே இருக்கிறது.

0: உதிரிப்பூக்கள் திரைக்காக ஜானகி பாடிய பாடலை சற்று முன் கேட்டோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி தீரா இசை. முன்பெல்லாம் வந்து பிள்ளைகள் அழுத என்ன செய்வோம், அடிச்சிருவோமா பாட்டு பாடுவோமா? இது எப்படியான நல்ல தாயார்கள் வந்து என்ன செய்வாங்க, அடிச்சுட்டு பாட்டும் பாடுவாங்க. சரி நேர்களே, நானும் ரொம்ப நீண்ட இடைவெளிக்கு பிறகுதான், விடுமுறைக்கு பிறகுதான் வந்திருக்கேன். நீங்களும் அப்படி தான். அப்போ நீங்கள் அழைக்கலைன்னா எப்படி, நானும் சோகமாயிருவேன். அப்புறம் நம்மளோட நிகழ்ச்சி சிறப்பாக இருக்கிறதுல, நிகழ்ச்சியை சிறப்பாக்கணும்னா நீங்கள் வந்து அழைக்க வேண்டும். ஒரு சூழல் கொடுத்திருக்கின்றோம். அழைக்க வேண்டிய எண்கள் 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 3 2 2 8 2 4 7 6 8. இது ஒரு உண்மை கதைங்க. நான் கொஞ்சம் மசாலா அப்புறம் சீரகம்லாம் போட்டு கொஞ்சம் தூவி விட்டுருக்கேன். ஆனால் இந்த உண்மை சூழலுக்கு நீங்கள் ஒரு தீர்வு சொல்ல வேண்டும். இதுதான் போட்டியில் கலந்துக்கிட்டா தான் நமக்கும் மகிழ்ச்சியா இருக்கும், உங்களுக்கும் மகிழ்ச்சியா இருக்கும், நிகழ்ச்சி நல்லா இருக்கும்ல.
1: சகுந்தலா தனித்து வாழும் தாய். 3 குழந்தைகளுக்கு தாயான அவங்க தன்னுடைய கணவரின் மறைவுக்கு பின்னர் சந்திக்காத அவமானங்களும் இல்லை, சவால்களும் கிடையாது. கணவன் இருந்த போது ஒரு இடத்துக்கு போகணும்னா அவர் எல்லாத்தையும் கூட்டிட்டு போவார். ஆனா கணவன் மறைவுக்கு பிறகு சகுந்தலானால தன்னுடைய குழந்தைகளை ஒரு இடத்துக்கு அழைச்சிக்கிட்டு போக முடியல. ஏன்னா அவங்க கிட்ட போக்குவரத்து வசதி இல்லை. ஒவ்வொரு முறையும் வீட்டை விட்டு வெளியே போகும் போது யார்கிட்டயாவது உதவி கேட்டு மற்றவர்களை சார்ந்து அவங்களுடைய இருக்கிறது, ஆபத்து அவசர வேலைகள்ல உதவின்னு வாய் திறந்து கேட்டு கூட நிறைய பேர் உதவி செய்ய கூட மறுத்திருக்காங்க. அந்த அவமானங்களை எல்லாம் சகிச்சுக்கிட்டு இதையே ஒரு வைராக்கியமா எடுத்து எப்படியாவது தனக்கும் தன்னுடைய 3 குழந்தைகளுக்கும் ஒரு காரை வாங்கிடணும்னு முடிவு செஞ்சாங்க சகுந்தலா. தன்னை அசிங்கமா அவமானமா பார்த்தவங்க முன்னிலையில ஒரு வாகனத்தை வாங்கி 3 குழந்தைங்களை அவங்களே சுயமா ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும், சொந்த கால்ல ஒரு தனித்து வாழும் தாயால நிற்க முடியும் அப்படின்றத காட்டணும்ன்ற வெறியில அவங்க இருந்தாங்க. இந்த உலகத்துல சுயமரியாதை அப்படின்றது அவங்க பயன்படுத்துற பொருள்ல தான் இருக்குன்றத அவங்க அன்னைக்கு உணர்ந்திருக்கிறாங்க. என்னோட கார் தான் என்னோட சுயமரியாதையை கொடுக்குதுன்னா அதை நான் கண்டிப்பா வாங்குவேன் அப்படின்ற ஒரு வைராக்கியத்துல இருந்தாங்க. ஒரு கார தன்னுடைய சுயமரியாதை மட்டுமல்ல குடும்பத்தோட பொருளாதார நிலையையும் மாற்றி அமைக்கும் அப்படின்னா அதை நான் எப்படியாவது காசு சேர்த்து வச்சு வாங்கிருவேன்னு அந்த ஒரு சூழல்ல இருக்கும் போதுதான் அவங்க தங்கி இருந்த அந்த வாடகை வீட்டு உரிமையாளர் அந்த வீடு விற்பனைக்கு வருது. நீங்களே அந்த வீட்டை வாங்கிக்கங்கன்னு கேக்குறாரு. என்னங்க சோதனை இது, பல பேர்கிட்ட உதவி கேட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கார் வாங்க போற இந்த சூழல்ல தங்கி இருக்கிற வாடகை வீட இப்ப சொந்த வீடா மாத்துறதுக்கு வீட்டு உரிமையாளர் கேக்குறாரு. சகுந்தலா என்ன பண்ண போறாங்க, வாங்க போறது காரையா அல்லது அவங்க தங்கி இருந்த வாடகை வீட்டையா? நீங்க இப்போ அழைச்சு சொல்லுங்க. 3 பிள்ளைகளோட தனித்து வாழும் ஒரு தாயா இருந்து பல கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கும் சகுந்தலா வாங்க வேண்டியது காரா இல்ல சொந்த வீடா? இது ஒரு சாதாரண முடிவு இல்லைங்க. ஏன்னா இந்த கதை உண்மையிலேயே தனித்து வாழும் ஒரு தாயோட உண்மை கதை. உங்களுடைய முடிவு அவங்களுடைய வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் இல்லையா?
0: இது ஒரு உண்மை கதை, ஆனால் முடிவு எடுக்கப்பட்டு விட்டது. இருந்தாலும் உங்களிடம் கேட்கின்றேன், அவங்க இப்போ அந்த வைராக்கியத்திற்காக அந்த காரை வாங்கி தன் சுமந்த அவமானங்களுக்கு வெகுமானமாக அந்த காரை மாற்றப் போகிறாரா, அல்லது பாதுகாப்புக்கு ஒரு வீடு வேணும் அதை வாங்கிடுவோமே அப்படின்னு அந்த காரை வாங்காமல் இருப்பதா? இதுதான் சூழல். தயவு செய்து அழைத்து பேசுங்கள் நேர்களே, உங்களுக்காக நான் காத்து கொண்டே இருக்கின்றேன். இது ஒரு நல்ல பாடல், ரொம்ப நாளைக்கு கேட்டு சிப்பிக்குள் முத்து.

0: கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசேனும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 09 07 29 19 19.
3: தொழுகை நேர அறிவிப்பு.
4: நேர்களே, கோலாலம்பூர் புத்திர ஜெயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:40. கோலாலம்பூர் புத்திர ஜெயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:40.
5: பிடிச்சவங்க பேசலையா? நீங்க தான் அழைச்சு பேசுங்களேன். இது உங்கள் மின்னல் FM.

0: யாருனி எங்கிருந்து அழைக்கின்றீர்கள்?
1: பினாங்கு.
0: ஆ சரி சரி, உங்களுடைய ஆலோசனை என்ன நமது சகோதரி சகுந்தலாவுக்கு?
1: என்னோட ஆலோசனை என்னன்னா, எங்க அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க, கஞ்சா இருந்தாலும் கூலா இருந்தாலும் சொந்த வீட்டுல குடிக்கணும்னுவாங்க. சோ என்னோட முடிவுனா வீடு தான்.
0: வீடுதான். அப்ப வீடு வந்து நீங்க பிறர்கிட்ட காட்ட முடியாதுல்ல, காரணம் நீங்க வந்து காட்டலாம், கொஞ்சம் வந்தாவா இறங்கலாம், நீங்க என்ன அப்படி சொன்னீங்க, இன்னைக்கு பாருங்க நான் வளர்ந்துருக்கேன்னு. வீடுனா அதே இடத்துல தானே இருக்கும்?
1: இல்ல எனக்கு தெரியல, ஏன்னா நானும் ஒரு சேவா வீட்டுல தான் இருக்கேன். ஒரு 10 வீடுக்கு மேல மாறி மாறி இன்னமும் சேவா வீட்லயே தான் இருக்கேன். என்னோட மன நிலைமைக்கு பாத்தீங்கன்னா, இன்னமும் நான் சேவா வீட்டுக்கே தான் போயிட்டு இருக்கேன். இதே ஒரு முயற்சி பண்ணி ஒரு சொந்த வீடு வாங்கி என்னை யாருமே வெளியே அனுப்ப முடியாது. எத்தனையோ முறை வந்து சேவாக்காரங்க வந்து சொல்லிருக்காங்க, இல்ல நாங்க வீடு பாய்க்கணும், நீங்க வெளியாகுங்க. ஒரு மாசம் ஒத்துலயே என்ன வெளியாக சொன்ன நாட்களும் உண்டு. சோ அதனால என்ன கேட்டீங்கன்னா, நான் சொந்த வீடுதான் முத வாங்கணும்னு பாப்பேன்.
0: சரி, அடுத்த வருஷம் ஜூன் 2027 நீங்க சொந்த வீட்டு வாங்கின கதை எங்கள்கிட்ட சொல்லணும், சரியா?
1: கண்டிப்பா.
0: நன்றி.

0: வாழும் தாய். மூன்று குழந்தைகளுக்கு தாயான அவங்க தன்னுடைய கணவரின் மறைவுக்கு பின்னர் சந்திக்காத அவமானங்களும் இல்லை, சவால்களும் கிடையாது. கணவன் இருந்த போது ஒரு இடத்துக்கு போகணும்னா அவர் எல்லாத்தையும் கூட்டிட்டு போவார். ஆனா கணவன் மறைவுக்கு பிறகு சகுந்தலானால தன்னுடைய குழந்தைகளை ஒரு இடத்துக்கு அழைச்சுக்கிட்டு போக முடியல. ஏன்னா அவங்க கிட்ட போக்குவரத்து வசதி இல்லை. ஒவ்வொரு முறையும் வீட்டை விட்டு வெளியே போகும் போது யார்கிட்டயாவது உதவி கேட்டு மற்றவர்களை சார்ந்து அவங்களுடைய இருக்கிறது. ஆபத்து அவசர வேலைகள்ல உதவின்னு வாய் திறந்து கேட்டு கூட நிறைய பேர் உதவி செய்ய கூட மறுத்திருக்காங்க. அந்த அவமானங்களை எல்லாம் சகிச்சுக்கிட்டு இதையே ஒரு வைராக்கியமா எடுத்து எப்படியாவது தனக்கும் தன்னுடைய மூன்று குழந்தைகளுக்கும் ஒரு காரை வாங்கிடணும்னு முடிவு செஞ்சாங்க சகுந்தலா. தன்னை அசிங்கமா அவமானமா பார்த்தவங்க முன்னிலையில ஒரு வாகனத்தை வாங்கி மூன்று குழந்தைங்களை அவங்களே சுயமா ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும், சொந்த கால்ல ஒரு தனித்து வாழும் தாயால நிற்க முடியும் அப்படின்றத காட்டணும்ன்ற வெறியில அவங்க இருந்தாங்க. இந்த உலகத்துல சுய மரியாதை அப்படின்றது அவங்க பயன்படுத்துற பொருள்ல தான் இருக்குன்றத அவங்க அன்னைக்கு உணர்ந்திருக்கிறாங்க. என்னோட கார் தான் என்னோட சுய மரியாதையை கொடுக்குதுன்னா அதை நான் கண்டிப்பா வாங்குவேன் அப்படின்ற ஒரு வைராக்கியத்துல இருந்தாங்க. ஒரு கார் தன்னுடைய சுய மரியாதையை மட்டுமல்ல குடும்பத்தோட பொருளாதார நிலையையும் மாற்றி அமைக்கும் அப்படின்னா அதை நான் எப்படியாவது காசு சேர்த்து வச்சு வாங்கிருவேன்னு அந்த ஒரு சூழல்ல இருக்கும் போதுதான் அவங்க தங்கி இருந்த அந்த வாடகை வீட்டு உரிமையாளர் அந்த வீடு விற்பனைக்கு வருது. நீங்களே அந்த வீட்டை வாங்கிக்கங்கன்னு கேக்குறாரு. என்னங்க சோதனை இது? பல பேர்கிட்ட உதவி கேட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கார் வாங்க போற இந்த சூழல்ல தங்கி இருக்கிற வாடகை வீட இப்ப சொந்த வீடா மாத்துறதுக்கு வீட்டு உரிமையாளர் கேக்குறாரு. சகுந்தலா என்ன பண்ண போறாங்க? வாங்க போறது காரையா அல்லது அவங்க தங்கி இருந்த வாடகை வீட்டையா? நீங்க இப்போ அழைச்சு சொல்லுங்க. மூணு பிள்ளைகளோட தனித்து வாழும் ஒரு தாயா இருந்து பல கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கும் சகுந்தலா வாங்க வேண்டியது காரா இல்ல சொந்த வீடா? இது ஒரு சாதாரண முடிவு இல்லைங்க. ஏன்னா இந்த கதை உண்மையிலேயே தனித்து வாழும் ஒரு தாயோட உண்மை கதை. உங்களுடைய முடிவு அவங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் இல்லையா?
1: பரமேஷ் நீங்க சொல்லுங்க, உங்களுடைய ஆலோசனை என்ன? சரி சொல்லுங்க, இந்த தாய்க்கு உங்களுடைய ஆலோசனை என்னவோ?
2: ஓகே, நானும் அவங்கள மாதிரி ஒரு சிங்கிள் மதர் தான், தனித்து வாழும் தாய்மா, அதே மூணு குழந்தைகளோட நானும் வாழ்ந்துருக்கேன்.
1: அப்படிங்களா?
2: என்னோட முடிவு நீங்க கேட்டீங்கன்னா மத்தவங்க முன்னுக்கு நான் கௌரவமா அவங்களோட ஈகோவை நான் உடைக்கணும்ன்றதுக்காக நான் கஷ்டப்பட்டு ஒரு காடி வாங்குறத விட என்ன கேட்டா நான் எனக்கும் என் பிள்ளைங்களும் சேஃபா வாழ்றதுக்கு ஒரு வீடுதான் வாங்குவேன். ஏன்னா இது எனக்கு நடந்த ஒரு உண்மை கதை. என் கணவர் என்னை விட்டு பிரியறப்ப எனக்கு வீடு இல்ல, மூணு பிள்ளைங்க நான் ஒரு காடி வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, அதனால நிறைய செலவுகள் தான் வரும். அதை மெயின்டைன் பண்றதுக்குனே அவங்களுக்கு தனியா சம்பாதிக்க வேண்டியது இருக்கும்.
1: ஆனா அவங்களுடைய அவமானம் வந்து பெரும்பாலும் அந்த கார் இல்லாம போக்குவரத்துக்காக இன்னொரு ஆளுடைய உதவியை கேட்டதுனாலதான வந்தது.
2: மத்தவங்க அவமானப்படுத்துறதுனால நான் ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டேதுல, அதை விட்டு தொடச்சு போட்டு போயிட வேண்டியது. மத்தவங்க பேசுறாங்கன்றதுக்காக நான் குறைஞ்சு போயிட மாட்டேங்க.
1: பரமேஷ் நீங்க ரொம்ப தைரியமான ஒரு நபர்ன்றது உங்க பேச்சிலேயே தெரியுது.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? மைன் ஆப்ஸ் இ டியூஷன் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1 1 7 2 9 1 9.
1: மின்னல் எஃப்எம் தான் உங்கள் முதல் தேர்வா?
2: சகுந்தலாவுடைய வாழ்க்கை குறித்து உங்களுடைய ஆலோசனை என்ன?
3: சொந்த வீடுதான் அவங்க வாங்கணும், அவங்க ஒரு வீடுதான் வாங்கணும். ஏன்னா காடி வந்து நம்ம எப்பனாலும் வாங்கிக்கலாம்.
2: அவங்களுடைய கஷ்டத்துக்கு காரணம் வந்து அந்த காரு, அந்த அவமானம் தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப ரணமா ஆனிச்சு இல்லையா, மனசுல வலியா ஆனிச்சு.
3: ஆமா,
2: அப்போ அந்த கார் வாங்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு இன்பம் கிடைக்கும்ல, ஒரு வெற்றிக்கான கழிப்பு கிடைக்கும்ல.
3: ஆனா அந்த சொந்த வீட்டுல அவங்க மூணு பிள்ளைங்க வச்சிருக்காங்கல்ல, அவங்க மூணு பிள்ளை வச்சிருக்கறனால அவங்களுக்கு வீடுதான் மொத முக்கியம். காடி வந்து நம்ம எப்பனாலும் வாங்கிக்கலாம், எப்பனாலும் நம்ம பந்தா காட்டலாம் அந்த காடி வாங்கி.
2: அதாவது நீங்க சொல்றீங்க, வாழ்க்கையில எது முக்கியம்னு பாக்கணும், மத்தவங்களுடைய கருத்தை வந்து சொந்த வாழ்க்கையில திணிக்க கூடாதுன்றீங்க.
3: ஆமா,
2: பெயர்லயே வெற்றி வச்சிருக்கீங்க விக்டோரியா. நன்றி.
3: நன்றி சார், நன்றி.

0: அடுத்து வரும் விளம்பர தகவலை கொண்டு வரும் நிறுவனம் மைனாப்ஸ் இ-டியூஷன். மைனாப்ஸ் இ-டியூஷன் குறித்து விவரிக்கிறார் மைனாப்ஸ் நிறுவனர் தினேஷ்குமார்.
1: வணக்கம் பெற்றோர்களே, நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய பொறுப்பு என்ன தெரியுமா? குழந்தையின் கல்வி, உணவு, ஆடை, வீடு எல்லாத்தையும் விட பெரிய கிஃப்ட் தரமான கல்வி தான். ஆனா இன்றைய குழந்தைகள் அவர்கள் தாங்குற கல்வி சுமை நம்ம காலத்தோடு ஒப்பிடவே முடியாது. ஹோம்ஒர்க் நிறைய, அழுத்தம் அதிகம், டிஸ்ட்ராக்ஷன் ரொம்ப அதிகம். ஒரு நாள் உங்கள் பிள்ளை அருகே வந்து மெதுவா சொல்றாங்க, அம்மா அப்பா நான் ட்ரை பண்றேன் ஆனா எனக்கு புரியல. அந்த ஒரு வரி பெற்றோரின் மனசை உடைத்துவிடும். இதைத்தான் மைண்ட் ஆப்ஸ் உண்மையிலேயே புரிந்து கொண்டது. அதனால் தான் உருவாக்கப்பட்டுள்ளது மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷன். உங்கள் பிள்ளையின் கல்வி பயணத்தை எளிதாக்க ஒரு ட்ரஸ்டட் எஜுகேஷன் பார்ட்னர். கற்பனை பண்ணுங்க, குழந்தை ஸ்ட்ரெஸ் இல்லாம பாதுகாப்பாக வீட்டிலேயே உட்கார்ந்து மலேசியாவின் சிறந்த ஆசிரியர்களிடம் இருந்து லைஃபா தெளிவா புரியும்படியா கற்றுக்கொள்றாங்க. மைனர்ஸ் இ-டியூஷன் ஒரு சாதாரண டியூஷன் பிளாட்ஃபார்ம் இல்ல. இது மலேசியா முழுவதும் உள்ள மாணவர்களின் முழு கல்வி பயணம் ஒரே இடத்தில் வந்துவிடும் மாதிரி வடிவம் அமைக்கப்பட்டுள்ளது. ஒரே போர்ட்டலில் அனைத்து பாடங்களும் கிடைக்கும். குரு AI டெக்னாலஜி மைனர்ஸ் இ-டியூஷனின் மிகப்பெரிய பலமாகும். இதன் மூலம் மாணவர்கள் கல்வியுடன் தொடர்புடைய எந்த கேள்வியையும் கேட்டாலும் குரு AI பகல் இரவு பாராமல் உடனே பதில் அளித்து தெளிவான விளக்கத்துடன் வழிகாட்டும். இதனால் மாணவர் சிரமப்படுகிற பகுதிகளையே அதிக கவனத்தோடு கற்க முடியும். மைனப்ஸ்ல சிம்பிள், கலர்ஃபுல் அண்ட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் நோட்ஸ் கொடுக்கப்படும். இன்ஸ்டன்ட் குவிசஸ், ஒவ்வொரு லெசனுக்கும் உடனடி பயிற்சி. ஸ்கோர் ட்ராக்கிங், குழந்தை எந்த லெசனை எவ்வளவு புரிந்திருக்கிறார்கள் என்பதை ரியல் டைமா கண்காணிக்க முடியும். இதனால் குழந்தைகள் போரிங் என்று நினைக்காமல் விளையாடியபடியே கற்க நிலை உருவாகும். ரிவிஷன் அண்ட் எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜிஸ், எக்ஸாம் பிரஷர் இன்றைய குழந்தைகளுக்கு மிக அதிகம். மைனப்ஸ் இதற்கும் முழு ஆதரவு கொடுக்கிறது. சாப்டர் பை சாப்டர் ரிவிஷன் பிளான்ஸ், எக்ஸாம் ஸ்டைல் மாடல் க்வெஸ்சன்ஸ், கே பாட் ஆன்சரிங் ஸ்ட்ராட்டஜி. இதனால் மாணவர்கள் பாடத்தை மட்டுமல்ல சரியான ஆன்சரிங் மெத்தடை கற்றுக்கொள்வார்கள். இதுவே குழந்தைக்கு ஹே இதெல்லாம் இவ்வளவு ஈஸியா என்று உணர வைக்கும். கற்றதை குழந்தை புரிந்து கொள்ளும் வரை ஆசிரியர்கள் கைட் செய்கிறார்கள். இதன் காரணமாக குழந்தைக்கு பயம் குறையும், கான்பிடன்ஸ் அதிகரிக்கும், தேர்வில் மதிப்பெண்கள் உயரும். மற்றும் முக்கியமானது, மிகவும் மலிவான விலை. பெற்றோர்களே, இனி கல்விக்காக அதிக பொருளாதார சுமை வேண்டாம். உயர்தர கல்வி உங்கள் வீட்டிற்கே வரும். உங்கள் பிள்ளையின் நாளைய வெற்றி இன்று நீங்கள் எடுக்கும் முடிவில் தொடங்குகிறது. மைனப்ஸ் ஒரு டியூஷன் இல்ல, உங்கள் பிள்ளையின் வாழ்க்கையை மாற்றும் ஒரு வாய்ப்பு.
0: மைனப்ஸ் இ-டியூஷன் குறித்த விவரங்களை 0301-7211 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். அந்த விளம்பர தகவலை கொண்டு வந்த நிறுவனம் மைனப்ஸ் இ-டியூஷன்.

0: இணைந்து வாழும் தாய். மூன்று குழந்தைகளுக்கு தாயான அவங்க தன்னுடைய கணவரின் மறைவுக்கு பின்னர் சந்திக்காத அவமானங்களும் இல்லை, சவால்களும் கிடையாது. கணவன் இருந்த போது ஒரு இடத்துக்கு போகணும்னா அவர் எல்லாத்தையும் கூட்டிட்டு போவார். ஆனா கணவன் மறைவுக்கு பிறகு சகுந்தலானால தன்னுடைய குழந்தைகளை ஒரு இடத்துக்கு அழைச்சுக்கிட்டு போக முடியல. ஏன்னா அவங்க கிட்ட போக்குவரத்து வசதி இல்லை. ஒவ்வொரு முறையும் வீட்டை விட்டு வெளியே போகும் போது யார்கிட்டையாவது உதவி கேட்டு மற்றவர்களை சார்ந்து அவங்களுடைய இருக்கிறது. ஆபத்து அவசர வேலைகளை உதவின்னு வாய் திறந்து கேட்டு கூட நிறைய பேர் உதவி செய்ய கூட மறுத்திருக்காங்க. அந்த அவமானங்களை எல்லாம் சகிச்சுக்கிட்டு இதையே ஒரு வைராக்கியமா எடுத்து எப்படியாவது தனக்கும் தன்னுடைய மூன்று குழந்தைகளுக்கும் ஒரு காரை வாங்கிடணும்னு முடிவு செஞ்சாங்க சகுந்தலா. தன்னை அசிங்கமா அவமானமா பார்த்தவங்க முன்னிலையில ஒரு வாகனத்தை வாங்கி மூன்று குழந்தைங்களை அவங்களே சுயமா ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும், சொந்த கால ஒரு தனித்து வாழும் தாயால நிற்க முடியும் அப்படின்றத காட்டணும்ன்ற வெறியில அவங்க இருந்தாங்க. இந்த உலகத்துல சுய மரியாதை அப்படின்றது அவங்க பயன்படுத்துற பொருள்ல தான் இருக்குன்றத அவங்க அன்னைக்கு உணர்ந்திருக்கிறாங்க. என்னோட கார் தான் என்னோட சுய மரியாதையை கொடுக்குதுன்னா அதை நான் கண்டிப்பா வாங்குவேன் அப்படின்ற ஒரு வைராக்கியத்துல இருந்தாங்க. ஒரு கார தன்னுடைய சுய மரியாதையை மட்டுமல்ல குடும்பத்தோட பொருளாதார நிலையையும் மாற்றி அமைக்கும் அப்படின்னா அதை நான் எப்படியாவது காசு சேர்த்து வச்சு வாங்கிடுவேன்னு அந்த ஒரு சூழல்ல இருக்கும் போதுதான் அவங்க தங்கி இருந்த அந்த வாடகை வீட்டு உரிமையாளர் அந்த வீடு விற்பனைக்கு வருது. நீங்களே அந்த வீட்டை வாங்கிக்கங்கன்னு கேக்குறாரு. என்னங்க சோதனை இது? பல பேர்கிட்ட உதவி கேட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கார் வாங்க போற இந்த சூழல்ல தங்கி இருக்கிற வாடகை வீட இப்ப சொந்த வீடா மாத்துறதுக்கு வீட்டு உரிமையாளர் கேக்குறாரு. சகுந்தலா என்ன பண்ண போறாங்க? வாங்க போறது காரையா அல்லது அவங்க தங்கி இருந்த வாடகை வீட்டையா? நீங்க இப்போ அழைச்சு சொல்லுங்க. மூணு பிள்ளைகளோட தனித்து வாழும் ஒரு தாயா இருந்து பல கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கும் சகுந்தலா வாங்க வேண்டியது காரா இல்ல சொந்த வீடா? இது ஒரு சாதாரண முடிவு இல்லைங்க. ஏன்னா இந்த கதை உண்மையிலேயே தனித்து வாழும் ஒரு தாயோட உண்மை கதை. உங்களுடைய முடிவு அவங்களுடைய வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் இல்லையா?
1: திரேசா சொன்னாங்க இல்லையா, இது ஒரு உண்மை கதைங்க. திரையில ஒரு சூழல் கொடுத்திருந்தோம். இப்பொழுது எல்லாருமே வீடு வாங்குறது தான் சரி அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கோத்தா திங்கி சாமி என்ன சொல்றாருன்னு கேப்போமே.
2: அவங்க வந்து வாகனம் வாங்குறது அவ்வளவு முக்கியம் இல்ல, அந்த ஓனர் சொன்ன வீட்டை மட்டும் வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு எதிர்காலத்துல நல்ல வளமான வாழ்வு அமையும், பிள்ளைங்களும் அங்கேயும் தங்கிக்கலாம்.

வந்து பிரபலமா இருக்க உதவி செய்யும். ஆனா சொத்து என்பது வீடுதான். அதை சொல்லிய நமது உறவுகளுக்கு நன்றி. உறவுகள் சம்பந்தமான பாடல்களின் வரிசையில் அடுத்து அழகான பாடல் ஒன்று வந்து கொண்டே இருக்கிறது.

0: ஜப்பானுக்கான பிரதமரின் பயணம் நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை வலுப்படுத்தும். தேசிய செயற்கை நுண்ணறிவு அலுவலகம் கழகமயமாக்கப்படும். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் எஸ் கோகுலன். எரிசக்தி விநியோக நெருக்கடியை உலகம் எதிர்கொண்டுள்ள வேளை நாட்டின் வியூக ஒத்துழைப்பையும் எரிசக்தி பாதுகாப்பையும் வலுப்படுத்துவதற்கான மடானி அரச தந்திர குழுவிற்கு தலைமையேற்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஜப்பான் செல்கிறார். இப்பயணத்தில் தனது ஜப்பானிய சகா சனாயி தக்காய்ச்சியுடன் இருவழி உறவுகளின் வளர்ச்சி குறித்து விவாதிக்க உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பொருளாதாரம், முதலீடு, எரிசக்தி, பாதுகாப்பு ஆகிய துறைகளில் மலேசிய ஜப்பான் இடையிலான பங்களிப்பு குறித்தும் இப்பயணத்தில் விவாதிக்கப்படும் என்றார் அவர். இதனிடையே பிரதமர் 31வது நிக்கே பன்னாட்டு மாநாட்டில் முக்கிய உரை நிகழ்த்தவுள்ளார். தேசிய செயற்கை நுண்ணறிவு AI அலுவலகம் நயோ ஜூலை 28 அதிகாரப்படியாக கழகமயமாக்கப்படும் என்று இலக்கவையில் அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ அறிவித்துள்ளார். தற்போது மை டிஜிட்டல் கார்பரேஷன் வழிகாட்டுதலின் கீழ் நயோ செயல்படுகிறது. கழகமயமாக்கும் செயல்முறை இறுதி செய்யப்பட்டவுடன் மலேசியாவில் AI விவகாரங்களை நிர்வகிக்கவும் ஒருங்கிணைக்கவும் அதற்கு அதிகாரம் வழங்கப்படும் என்றார் அவர். 24 டிசம்பர் 12 அந்த அலுவலகத்தை பிரதமர் அதிகாரப்படியாக திறந்து வைத்தார். இதன் வழி ஆசியான் வட்டாரத்தில் செயற்கை நுண்ணறிவு இலக்கவியல் உருமாற்றத்தில் முன்னோடியாக உருவெடுப்பதற்கான மலேசியாவின் கடப்பாடு வலுப்படுத்தப்பட்டது. புதிய அடையாள அட்டை மைக்காட்டையும் மலேசிய கணப்பிதழையும் வெளியிடும் செயல்முறை அட்டவணைப்படை நடைபெற்று வருவதாக உள்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுடின் அசித்துன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். அடுத்த சில மாதங்களுக்கான தேவையை பூர்த்தி செய்ய தற்போதைய கையிருப்பு போதுமானதாக உள்ளது. எனவே அந்த இரு ஆவணங்களுக்கான புதிய விண்ணப்பங்களுக்கு தற்போதுள்ள கையிருப்பே தொடர்ந்து பயன்படுத்தப்படும் என அவர் விளக்கினார். நாடு முழுவதும் உள்ள தேசிய தகவல் பகிர்வு மையம் நாடியில் திறன்மிக்க பொறியியலாளரை உருவாக்க தொடர்பு அமைச்சு எண்ணம் கொண்டுள்ளது. இளம் தலைமுறையினரிடையே செயற்கை நுண்ணறிவு AI குறித்த அறிவையும் திறனையும் வலுப்படுத்துவதன் இதன் நோக்கம் என அமைச்சர் டாக்டர் ஃபாமி ஃபாடேல் தெரிவித்தார். இந்த முனைப்பு இளையோருக்கு செயற்கை நுண்ணறிவு பயன்பாட்டை ஊக்குவிப்பது மட்டுமின்றி உள்ளூர் சமூக தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய செயலியை உருவாக்கும் நிபுணத்துவத்தை வழங்குவதிலும் கவனம் செலுத்துவதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் தொழில்நுட்பத்தில் தேர்ச்சி பெற்ற உள்ளூர் திறனாளர்களை உருவாக்க இது வழிவகுக்கும். இதன் மூலம் நகரத்திற்கு இடம்பெயர வேண்டிய அவசியமின்றி புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தரும் எனவும் டத்துஃபாமி கூறினார். ஆசியாவில் ரயில் கட்டமைப்பின் முன்னணி நாடாக திகழும் சிறந்த நிலையில் மலேசியா உள்ளதென போக்குவரத்து துணை அமைச்சர் டாக்டர் அஸ்பி ஹபிபுல்லா தெரிவித்துள்ளார். வலுவான ஒத்துழைப்பு, வியூக முதலீடுகள், தொழில்நுட்ப மேம்பாடுகள், தொடர் ஆற்றல் மேம்பாடு ஆகியவை அதற்கு ஆதரவாக உள்ளன. மேலும் 13வது மலேசிய திட்டத்தின் இலக்குகளுக்கு ஈடாகவும் 2019-2030 தேசிய போக்குவரத்து கொள்கையின் வழிகாட்டுதலாலும் நாட்டின் ரயில் திட்டம் விவேகமான ஒருங்கிணைக்கப்பட்ட மீள்திறன் கொண்ட போக்குவரத்து சூழலமைப்பாக உள்ளதென்றும் அவர் கூறியுள்ளார். 2026 பன்னாட்டு ரயில் போக்குவரத்து கருத்தரங்கை தொடக்கி வைத்து டாக்டர் அஸ்பி உரையாற்றினார். அமைச்சுகளுக்கும் நிறுவனங்களுக்கும் இடையேயான ஒருங்கிணைந்த செயலாக்க நடவடிக்கைகளை வலுப்படுத்த பொதுச்சேவை துறையினர் முழுமையாக களமிறக்கப்படுவர். சட்டவிரோத வணிக நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள வெளிநாட்டினர் விசா, அனுமதி, உரிமம் ஆகியவற்றை தவறாக பயன்படுத்துவதை தடுக்கும் முயற்சியாக இது அமைந்திருப்பதாக அரசாங்க தலைமைச் செயலாளர் தான் ஸ்ரீ சம்சுல் அஸ்ரி அபுபக்கார் கூறினார். மக்களின் நலன்களை பாதுகாக்க அமைச்சுகளும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களும் விரிவான கடும் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமென பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உத்தரவிட்டிருந்தார். அதற்கேற்ப இந்நடவடிக்கை செயல்படுத்தப்படுவதாக தான் ஸ்ரீ சம்சோல் தெரிவித்தார். நிறைமாத கர்ப்பிணிகள் அல்லது குழந்தைகளை மருத்துவ பரிசோதனைக்கு அழைத்து வரும் தாய்மார்களுக்கு சுகாதார கிளினிக்கில் சிகிச்சை பெறும் வசதி என்பது ஆடம்பரமல்ல, அது அத்தியாவசிய தேவையாக கருதப்படுகிறது. எனவே ஜோஹோர் மாநில அரசாங்க இடமாற்று முனைப்பின் வாயிலாக கிலாங்பத்தா சுகாதார கிளினிக்கின் தாய் சேய் பிரிவின் செயல்பாடுகள் ஜோஹோரின் தெற்கு தொழில்துறை தளவாட குழுக்கள் தொழில்துறை பகுதி SILCக்கு மாற்றப்பட்டுள்ள நிலையில் அதன் வசதியும் ஒழுங்கமைக்கப்பட்ட சூழலையும் நோயாளிகள் வரவேற்றனர். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
2: பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல்,
3: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
4: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்,
4: தேசிய கோட்பாடு ருக்குன் நகாரா உறுதிமொழி மட்டுமன்று
3: ஒவ்வொரு மலேசியரும் உய்த்துணர்ந்து உன்னத பண்புகளுடன் இணைந்தே மேம்படுவதற்கான வழிகாட்டி.
0: தென் பிலிப்பீன்ஸை உலுக்கிய 7.8 பதிவான நிலநடுக்கத்தில் பலியானவர் எண்ணிக்கை 15 அதிகரித்துள்ளது. 100 மேற்பட்டோர் காயமடைந்ததாக அந்நாட்டின் பேரிடர் நிர்வாக நிறுவனம் வெளியிட்ட தகவலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மிண்டனவோ தீவின் சோக்சார்கின் வட்டாரத்தில் 12 பேர் உயிரிழந்தனர், 129 பேர் காயமடைந்தனர். இவ்வேளை டாவோ ஆக்சிடென்டல் வட்டாரத்தில் 3 மரணங்கள் பதிவாகின. இந்தோனேசிய வானிலை காலநிலை புவி அறிவியல் நிறுவனம் BMKG சுனாமி எச்சரிக்கையை மீட்டுக் கொண்டது. முன்னதாக பிலிப்பீன்ஸை உலுக்கிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து வடக்கு கரை பகுதியில் உள்ள மக்கள் உடனடியாக வெளியேற உத்தரவிடப்பட்டிருந்தது. கடல் மட்டம் வழக்கு நிலைக்கு திரும்பியதைத் தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கை அகற்றப்பட்டதாக BMKG அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. அந்நாட்டின் வடக்கில் உள்ள கடற்கரை கண்காணிப்பு நிலையங்கள் கடந்த திங்கட்கிழமை சிறிய அளவிலான சுனாமி அலைகளை கண்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆர்மேனியாவில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் நிக்கோல் பன்ஷானின் கட்சி வெற்றி பெற்றுள்ளதாக தொடக்க முடிவுகள் காட்டுகின்றன. அவரின் சிவல் கொன்ட்ரை கட்சி 49.8 விழுக்காடு வாக்குகளை பெற்றிருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இவ்வேளை ரஷ்ய அர்மேனிய செல்வந்தர் செம்வேல் கார்பெச்சேவின் ஸ்ட்ராங் அர்மேனிய கட்சிக்கு 23.3 விழுக்காடு வாக்குகள் மட்டுமே கிடைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இம்முறை தேர்தலில் 59 விழுக்காட்டினர் வாக்களித்திருப்பதாக அது கூறியது. இதர இரு எதிர்கட்சிகளான முன்னாள் அதிபர் ரோபர்ட் கொச்சர்னனின் அர்மேனிய கூட்டணி 9.9 விழுக்காடு வாக்குகளையும் புரஸ்பரஸ் அர்மேனிய கட்சி 4 விழுக்காடு வாக்குகளையும் பெற்றுள்ளன. தைவானின் கிழக்கு நீர்ப்பகுதியில் சீனா மேற்கொள்ளும் ராணுவ நடவடிக்கைகள் சினமூட்டுவதோடு மறைமுகமாக அதன் ஆதிக்கத்தை விரிவுபடுத்தும் செயலாக உள்ளதாக அந்த தீவு நாடு சாடியது. அந்த பகுதியில் எல்லை வரையறையை விதிப்பது தொடர்பில் ஜப்பானும் பிலிப்பீன்ஸும் பேச்சு நடத்தியுள்ளன. அதற்கு பதிலடியாக சீனா சட்ட செயலாக்க நடவடிக்கையை மேற்கொள்கிறது. இது தொடர்பான கலந்துரையாடல் சட்டப்பூர்வமானது என சாடிய சீனா தைவான் நீர்ப்பகுதியில் அதன் கட்டுப்பாட்டை விரிவுபடுத்துவதில் தீவிரம் காட்டியுள்ளது. இது வட்டார அமைதிக்கும் நிலைத்தன்மைக்கும் அச்சுறுத்தலாக உள்ளதென தைவான் தேசிய பாதுகாப்பு மன்ற தலைவர் ஜோசப் ஊ கூறினார். கொங்கோவில் இபோலா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 515 அதிகரித்துள்ளது. 91 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் இபோலா பரவல் தொடர்வதாகவும் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் விரைவாக மேற்கொள்ளப்படாவிட்டால் அந்நோய்க்கு ஆளாவோர் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் சுகாதார அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். விளையாட்டு. AR26 இந்தோனேசிய பொது பூப்பந்து போட்டியில் வெற்றி பெற்ற தேசிய ஆடவர் இணையினர் கோ ஜிஃபை நூர் இசுடின் ரும்சானியை இளைஞர் விளையாட்டு அமைச்சர் டாக்டர் முகமது தௌஃபிக் ஜொஹாரி பாராட்டினார். இப்போட்டியின் ஆடவர் இணை பிரிவில் வெற்றியாளர் பட்டத்தை வெல்லும் நாட்டின் 18 கனவை அவர்கள் மெய்ப்பித்துள்ளனர் என அமைச்சர் பேஸ்புக்கில் இடுகையிட்டுள்ளார். ஜப்பானுக்கான பிரதமரின் பயணம் நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை வலுப்படுத்தும். தேசிய செயற்கை நுண்ணறிவு அலுவலகம் கழகமயமாக்கப்படும். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

எங்க கொஞ்சம் லலலான்னு நீங்களும் சொல்லுங்க பாப்போம். சரி, ஏன்னா அப்படி சொன்னா நம்மளுடைய மன அழுத்தம் குறையுமா? அதுதான் தீரா இசையில் இனிய பாடல்கள் உங்களுக்காக காத்துக்கொண்டே இருக்கின்றன. இன்றைய இசையில் ஒலிக்கின்ற பாடல்கள், இந்த தொகுப்பில் ஒலிக்கின்ற பாடல்களின் ஓசை, இந்த சவுண்டு இசை ஞானி இளையராஜாவின் இசையில் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். கேட்டுட்டு நீங்க நிகழ்ச்சியின் இறுதியில சொல்லணும், சொல்லிதான் ஆகணும், சரிங்களா? சரி, விடுமுறையின் போது அனைத்துலக புத்தக கண்காட்சி விழாவுக்கு சென்று வந்த அனைவருக்கும் ஒரு சபாஸ். உங்களை நினைத்தால் ரொம்ப பெருமையாக இருக்கிறது. அதே நேரத்தில் குழந்தைகளிடத்தில் இப்பொழுதிருந்தே வியாபார சிந்தனையை தூண்டும் வகையில் அவர்களுக்கு பல நடவடிக்கைகளை ஈடுபட செய்யுங்க. காரணம், அந்த வியாபாரத்திற்கு அவர்கள் தான் முதலாளின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்தால் எதிர்காலத்தில் அவர்களும் வியாபாரி, நமது சமுதாயமும் முன்னேறும். சரி, நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இளையராஜா எஸ் சித்ரா.

ஜானகி, என் ஜீவனி, ஜீவன் எங்க காண போயிருச்சு? தப்பா சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க. இளையராஜா சித்ரான்னு குறிப்பிட்டேன், அதுல ஒரு இனிஷியல் வேற, எஸ் சித்ரா. உண்மைக்குமே கே ஜே யேசுதாஸ் சித்ரா பாடிய பாடல் அது, எஸ் ஜானகி பாடிய பாடல் அது, உயர்ந்த உள்ளம் திரைக்காக. சரி நேர்களே, அடுத்து வரும் பாடல் காதலா காதலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல், தாய்க்கு ஒரு தாலாட்டு, இளையராஜா எஸ் சித்ரா பாடிய பாடல். அதற்கு பிறகு ஒரு மாணவர்களுக்கான ஒரு குறிப்பு வருகிறது. எஸ்பிஎம் எஸ்டிபிஎம் மாணவர்களுக்கு அடுத்து வருகின்ற இரண்டு மாதங்கள் மிக முக்கியமான மாதங்கள். நான் சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்க, நம்ப மாட்டீங்க தானே. குமரன் கோரன், ஆசிரியர் திரு குமரன் கோரன் சொல்லுவார், கேளுங்க இந்த பாடலுக்கு பிறகு.

அனைவருக்கும் வணக்கம். விடுமுறை முடிந்து விட்டது. இந்த ஜூன் மாதம் மற்றும் ஜூலை மாதங்கள் எஸ்பிஎம் மற்றும் எஸ்டிபிஎம் மாணவர்களுக்கான மிக முக்கியமான மாதங்களாக அமைகின்றது. குறிப்பாக எஸ்பிஎம் மாணவர்களுக்கு முன்னோடி தேர்வாகிய தொடங்கக்கூடிய காலகட்டம். இப்பொழுது வாய்மொழி சோதனைகள், மலைமொழி, தமிழ் மொழி, ஆங்கில மொழி ஆகிய மொழி பாடங்களுக்கான வாய்மொழி சோதனை இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கான மற்ற தேர்வுகள் எல்லாம் அமையும். அதே வேளையிலே எஸ்டிபிஎம் மாணவர்களுக்கான இரண்டாம் தவணை எஸ்டிபிஎம் தேர்வு 29 ஜூன் தொடங்குகின்றது. ஆகவே இந்த காலகட்டத்தில் மாணவர்கள் பல நிலைகளில் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டிய தருணமாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு உறுப்பினரும், தாய், தந்தை, சகோதரர்கள் மற்றும் மற்ற உறவுகள் அனைவரும் இந்த குழந்தைகளின் வெற்றிக்காக, இந்த பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக எல்லோரும் சேர்ந்து ஒன்றாக இவர்களுக்கு பலமாக இருக்க வேண்டும். மாணவர்களே, உங்களுடைய மேல் பார்வை நேரத்தையும் கடந்த ஆண்டு கேள்விகளுக்கு பதிலளிக்கின்ற நடவடிக்கையை முழுமையாக மேற்கொள்ளுங்கள். உங்களது குறிப்புகள் எல்லாம் இந்த நேரத்திற்கு நிறைவாக இருக்கும். அந்த குறிப்புகளை பார்த்து தலைப்பு வாரியான பயிற்சிகளையும் செய்வது மிக முக்கியமாக இருக்கும். ஆகவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடல் நலத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள். போதுமான உணவு, உறக்கம், அதே வேளையிலே சிறிது உடற்பயிற்சியும் மேற்கொள்வது அவசியம். தேர்வுக்கு முழுமையாக தயார்படுத்துவதற்கான தருணமாக இருப்பதால் மற்ற நடவடிக்கைகளில், குடும்ப விழாக்களில், மற்ற பண்டிகைகளில் அதிக கவனம் செலுத்தாமல் தேர்வில் கவனம் செலுத்துவது மிக முக்கியமாக அமையும். தேர்விலே சிறந்த தேர்ச்சி பெற மனதார வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆசிரியர் குமரன் கோரன்.

0: சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னல் எஃப்எம்.
1: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01090719919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
2: ஹாய், வணக்கம். நான் உங்கள் வயலின் இசைக்கலைஞர் எஸ் வி ஹரிஷ்.

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01079729119.
1: நல்லிசை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின் நல்ல ஃபேம்.

நாயகன் திரைக்காக்கியம் பெற்ற பாடல் மனு சித்ரா குழுவினர்னு இந்த பாடலின் தலைப்புல போட்டிருக்காங்க. ஆனா குழுவினர் எங்க தெரியும் காணல கடைசி வரைக்கும். நேர்களை, ஜில்லென்ற குளிர்ச்சியான இதமான பாடல்களை மின்னல் எஃப்எம் உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. ஆக வாகன நெரிசல் அப்படின்னு புகார் செய்யவே வேண்டாம். சரி, நீங்கள் இந்த ஆம்புலன்ஸ் சைரன்ஸ் இந்த சத்தத்தை கேட்ட உடனே நெடுஞ்சாலைகளிலோ அல்லது பிற இடங்களிலோ ஆம்புலன்ஸ் சத்தத்தை கேட்டாலே அறிமுகம் இல்லாத ஒருவருக்காக மனதுக்குள்ளாலே பிரார்த்தனை செய்கின்ற நபரா நீங்கள் அப்படின்னா உங்களுக்கு ஒரு லைக் போடுறேன் நான். ஆனால் பார்த்துக்கிங்க, அந்த ஆம்புலன்ஸ் சைரன் போலீஸ் வாகனமாக இல்லாமல் இருப்பதையும் நீங்கள் பார்த்துக்கணும். தப்பாயிரும் பிரார்த்தனை. இந்த பாடல் குளிர்ச்சியான பாடல்னு சொன்னல, அதில் இதுவும் ஒன்று.

0: எப்படி இந்த பாடல் இதயத்தை திருடியதா? தீர இசையில் இணைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் நேர்களை. இப்பொழுது நேரம் மாலை மணி 5:50. சரி, நமது சமுதாயத்தில் பலர் இப்பொழுது வியாபாரத்துறையில் வெற்றி நடை போட்டுட்டு வராங்க. அவர்களுக்கெல்லாம் ஒரு வாழ்த்து சொல்லணும். மின்னல் எஃப்எம் அந்த மாதிரியான வகையில் இருக்கின்றவர்களை ஒவ்வொரு நாளும் தீர இசையில் அறிமுகப்படுத்தி வருகிறது. அந்த வரிசையில் அடுத்து இடம்பெறுகிறார்.
1: வணக்கம், என் பேர் லிங்கேஸ்வரி. கிங்ஸ் பனானா லீஃப் கேட்டிங்க கிளைங்களை வச்சிருக்கோம். நம்ம கடையில என்ன மெயினா சாப்பாடு நம்ம சர்வ் பண்ணணும்னா இலை சாப்பாடு. நம்ம இந்தியன் ஸ்டைல்ல இலை சாப்பாடு நம்ம சர்வ் பண்ணிட்டு இருக்கோம். 1+ ஆச்சு நம்ம கடை ஆரம்பிச்சு. ஆக்சுவலி நம்ம ரொம்ப எல்லாம் எதுவும் பிளான் பண்ணல. நம்ம சரி, நம்ம இந்தியன் ஸ்டைல் நம்ம எப்படி நம்ம சாப்பாடு நம்ம சர்வ் பண்றோமோ அதை வச்சு நம்ம மார்க்கெட்டிங் பண்ணலாம் சொல்லிட்டு என்னோட பிரதர் ஒருத்தர் அவர் தான் வீடியோ நம்மளுக்கு செஞ்சு கொடுப்பாரு. சும்மா லைட்டான கண்டென்ட் போட்டு தான் நம்ம ஆரம்பிச்சு. அது லைக் நம்மளோட மக்கள்கிட்ட நிறைய வேற பார்வை கிடைச்சிச்சு எங்களுக்கு. அது நாங்களும் எதிர்பார்க்காத ஒண்ணுதான் சொல்லணும். நம்ம அந்த சாப்பாடு குவாலிட்டி அதே தரத்துல தான் வச்சிருந்தோம். ருசியும் குறையாம எப்படி முத ஆரம்பிச்சதுலேருந்து நம்ம வச்சிருக்கோமோ அதே சாப்பாடு. பிகாஸ் நான் தான் சாப்பாடு குக் பண்ணுவேன். சோ என்னோட இதை வந்து நான் இன்னைக்குமே குறைச்சது கிடையாது. தரமான பொருட்களை போட்டு நல்ல ருசியான சாப்பாடு கொடுக்கணும், நல்ல பிரைஸ்ல கொடுக்கணும் சொல்லி அதே மாதிரிதான் நம்ம கொண்டுட்டு போயிட்டு இருக்கோம். இப்ப வரைக்கும் நம்மளுக்கு ரெகுலரான கஸ்டமர்ஸும் இன்னும் நிறைய பேர் வந்துட்டாங்க. எவ்ரி சண்டே வந்து நம்மளோட சண்டே ஸ்பெஷல் தான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். பிகாஸ் சண்டே வந்து எல்லாமே லீவ்ல இருக்கிற நாள். கண்டிப்பா ஒரு விருந்து சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பாங்கல்ல. சோ அதனாலே நம்ம சண்டே ஸ்பெஷல் வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும்னா நெய்சோறு, மட்டன் தாய்ச்சா, லைக் ஒரு கல்யாண சாப்பாடு மாதிரி இருக்கும். சோ அதுக்காக நிறைய பேர் நம்ம தேடி வருவாங்க. நம்மளோட தரத்தை எப்படி மெயின்டைன் பண்ணணும் பாத்தீங்கன்னா நம்மளோட சாப்பாடோட ருசி அப்புறம் நம்மளோட சுத்தம். சுத்தம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம தமிழவங்க பாத்தீங்கன்னா சுத்தமா இருக்கிற கடைக்கு தான் போவாங்க. சோ அதை என்னைக்குமே நம்ம மெயின்டைனா வச்சுக்கணும். தரமான சாப்பாடு என்னைக்குமே கொடுக்கணும். அந்த விலையும் ரொம்ப முக்கியம். சோ அதே மாதிரி நம்ம இப்ப வரைக்கும் கொண்டுட்டு போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலி நான் வந்து இந்த சாப்பாடு பிசினஸ் லைன்ல இல்லாத ஒரு ஆளு. நான் படிச்சதே வந்து மெடிக்கல் இமேஜிங். பட் எனக்கு சமைக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். சோ ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு. சரி நம்ம கடை திறக்கலாம், நம்ம ட்ரை பண்ணி பாக்கலாம், முதல் கேட்டுறீங்க என்ன ஆரம்பிச்சோம். அப்படி செய்யறப்போ லைக் நிறைய பேருக்கு ஆதரவு கிடைச்சு சாப்பாடு நல்லா இருக்கு கண்டினியூஸா பண்ணுங்கன்னா. நிறைய நம்ம கோயிலுக்கு தான் சமைச்சு கொடுக்க ஆரம்பிச்சோம் முத முத. லைக் அன்னதானம் அந்த மாதிரி ஆரம்பிச்ச தொழில் தான் ஒண்ணு. சோ என்னோட படிச்ச ஃபீல் டோட்டலி வேற, நான் இருக்கிறது வேற. சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, யங்ஸ்டர்ஸ் என்னைக்குமே என்ன நினைக்கிறீங்க, என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு உங்களால இந்த ஃபீல்ட்ல செய்ய முடியும், நம்ம இதுல சாதிச்சு வந்துடலாம், நம்மளுக்கு அந்த திறமை இருக்குன்னா கண்டிப்பா நீங்க அதை கண்டினியூ பண்ணுங்க. நம்ம இதுக்குதான் படிச்சோம், இதுலதான் வேலை தெரியணும்னு இல்ல. நம்மளோட திறமை, நம்மளோட நம்பிக்கை, நம்மளோட ஹார்ட் ஒர்க் என்னைக்கும் போட்டா நம்ம கண்டிப்பா

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். 2026 ஃபீஃபா உலகக்கிண்ண கார்பந்து போட்டியை முன்னிட்டு இணைய சூதாட்ட நடவடிக்கைகளை விளம்பரப்படுத்துபவர்கள் அல்லது ஈடுபடுவோருக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தொடர்பு அமைச்சர் டத்துஃபாமி ஃபடேல் தெரிவித்துள்ளார். நாட்டில் இணைய சூதாட்ட நடவடிக்கைகளை தடுப்பதற்காக மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC தனது கண்காணிப்பை தொடர்ந்து தீவிரப்படுத்தும் என்றார் அவர். முதியவருக்கு

உடற்பேறு குறைந்தோருக்கான தேசிய பராமரிப்பு தரநிலை இவ்வாண்டு அக்டோபர் மாதம் அறிமுகப்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ நான்சி சுக்ரி தெரிவித்தார். தரமான பராமரிப்பு சேவைகளுக்கான தெளிவான அளவுகோள்களை நிறுவுவதற்கும் இத்துறையில் உள்ள சேவை வழங்குநர்களுக்கான எதிர்பார்ப்புகளை வகுப்பதற்கும் இந்த தரநிலைகள் தற்போது உருவாக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். நகரசபிலான் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்களிப்பு வேட்பாளர் நியமன தேதிகளை நிர்ணயிக்க தேர்தல் ஆணையம் இம்மாதம் 12 நாள் சிறப்பு கூட்டத்தை நடத்தவுள்ளது. தென் பிலிப்பீன்ஸை உலுக்கிய நிலநடுக்கத்தை தொடர்ந்து ஜப்பானின் ஒகினாவா உட்பட இதர பகுதிகளில் சுனாமி அலைகள் ஏற்பட்டுள்ளதாக ஜப்பானிய அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நாட்டின் கிழக்கு, மேற்கு, தெற்கு பகுதிகளில் உள்ள பசிபிக் கடற்கரையோரங்களுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டதை தொடர்ந்து பிற்பகல் 12:18 ஒகினாவாவின் முக்கிய தீவில் சிறிய அளவிலான சுனாமி அலை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. துருக்கி கடற்பகுதியில் கைவிடப்பட்ட கொள்கலன் கப்பலில் கடந்த 10 தவித்துக் கொண்டிருந்த 4 இந்திய மாலுமிகள் மீட்கப்பட்டுள்ளனர். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தொடங்கி இஸ்தான்புலுக்கு அப்பால் மர்மரா கடலில் நங்கூரமிட்டிருக்கும் அஸ்ரா சி என்ற கப்பலில் அந்த நால்வரும் சிக்கியிருந்தனர். இக்கப்பலின் உரிமையாளர்கள் போதைப்பொருள் கடத்தல் நடவடிக்கையில் கைது செய்யப்பட்டதன் எதிரொலியாய் அக்கப்பலின் எதிர்காலமும் அதில் இருந்தவர்களின் நிலையும் கேள்விக்குறியாகியுள்ளது. விளையாட்டு குவீன் கிளப் டென்னிஸ் போட்டி. லண்டனில் நடைபெறும் இப்போட்டியில் கனடாவின் விக்டோரியா மொம்போகோவுடன் இணைந்து செரீனா வில்லியம்ஸ் விளையாடவுள்ளார். 2022 நடைபெற்ற US பொது டென்னிஸ் போட்டியில் தனது கடைசி ஆட்டத்திற்கு பிறகு இதுவரை எந்தவொரு போட்டியிலும் விளையாடாத செரீனா வில்லியம்ஸ் இப்போட்டியில் வைல்ட் கார்டு பிரிவில் பங்கேற்கவுள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

நிறம் மலை மணி 6:03 நேர்களை பாருங்க, 4 மணிக்கு வந்து 6 மணி ஆயிடுச்சு. இன்னும் சில நேரங்களில் நமது நாளையும் முடிஞ்சிடும், நாளையும் வந்துவிடும். ஆகையால் இனிமையான பாடல்களை கேட்டு வாழ்க்கையை அணுவணுவாக ரசிக்க தயாராகுங்கள். இனிய பாடல் ஒன்று வந்து கொண்டே இருக்கிறது. ரமேஷ் விநாயகம் இந்த பாடலை மட்டும்தான் அவர் பாடியிருப்பாரு, இல்லை இன்னொரு பாடலும் பாடியிருக்காரு. என்ன பாடல்னு சொல்லுங்க பார்ப்போம்.

0: எப்படி உற்சாகமா இருக்கீங்களா? அந்த பாடலை கேட்ட பிறகு அழகிய தீயத்திரைக்காக நடிகர் பிரசன்னாவுக்காக பாடப்பட்ட பாடல் அது. இப்பொழுது மாலை மணி 6:09. சரி நேர்களை, வழக்கமாக உங்களுக்கு ஒரு சூழல் கொண்டு வந்திருப்பேன். அந்த சூழலை கேட்ட பிறகு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். இதோ அந்த சூழல், கேளுங்களே.
1: என் பேரு தமிழழகு. சமீப காலமா எனக்கு அதிகமான மன அழுத்தம், பல பிரச்சனை, வேலை தொடர்பான அழுத்தங்கள், இதெல்லாம் எனக்கு கவனமும் செலுத்த முடியாத நிலைக்கு கொண்டுட்டு போயிருச்சு. எனக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, ப்ரொமோஷன் எதுவுமே இன்னும் கிடைக்கல. அது எனக்கு தான் கிடைக்கும்னு நினைச்சேன், ஆனா என்னோட நிர்வாகம் என்ன கருத்துல எடுத்துக்கவே இல்லை. அது ஏன்னு கூட எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. இதுக்கிடையில என் மனைவி என்ன அடிக்கடி சந்திக்கப்படுறாங்க, எனக்கு வேற பொண்ணோட தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க. இந்த விஷயத்த என் மனைவி கிட்ட பேசி புரிய வைக்கவும் நினைக்கிறேன், ஆனா அவங்க ரொம்ப பொசசிவான தன்மை கொண்டவங்கனால அந்த உரையாடல் ஜெயிக்குமான்னு எனக்கு தெரியல. அதே நேரத்துல இந்த பிரச்சனைகளை என்னோட நெருங்கிய நண்பர்கிட்ட பகிர்ந்து கொள்ளலாம்னு யோசிக்கிறேன், ஆனா நான் அப்படி பகிர்ந்துகிட்டா அவரு என்ன பத்தி தவறா நினைச்சுக்குவாரோன்ற பயமும் எனக்கு இருக்கு. இப்ப இருக்கிற சூழ்நிலையில நான் யார்கிட்டயாவது மனம் திறந்து பேசணும்ன்ற அவசியத்தை உணர்றேன். என் மனைவி கிட்டயோ இல்ல நண்பர்கிட்டயோ இத பத்தி பேசலாமா வேணாமான்னு தெரியாத ஒரு குழப்பத்திலே நான் இப்போ இருக்கேன்.
0: பேசணும், பேசித்தான் ஆகணும். தமிழழகன் மன அழுத்தத்தின் உச்சியிலேயே இருக்காரு. கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு கிடைக்கவில்லை, அதுக்கு ஒரு வருத்தம். அப்புறம் அதனால வேலையில் மகிழ்ச்சி இல்லை. மனைவியிடம் உட்கார்ந்து பேசலான்னு பார்த்தா மனைவி ரொம்ப சந்தேகப்படுவாங்களோ, அதனால வேறு ஒரு பிரச்சனை வருமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆறு நண்பரிடம் பேசலாமா? பேசலாம் தான், ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், மனைவியா நண்பரா? அழைக்க வேண்டிய எண்கள் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 3-2-2-8-2-4-7-6-8. உங்களுக்காக ரொம்ப நேரம் காத்துட்ருக்க முடியாது, நீங்கள் கூப்பிடுங்க. கூப்பிட்ட உடனே நம்ம பேச ஆரம்பிக்கலாம், சரியா? இந்த பாடல் ரொம்ப அருமையான பாடல், ரமேஷ் விநாயகம், சின்மாயி பாடுகின்ற

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: ரொம்ப குடுக்கல, மனைவி தான் எனக்கு குடுக்கறாங்க.
2: ஓ, நீங்க தான் அந்த வேலைக்கு சரிப்பட்டு வர மாட்டீங்களா?
1: அவங்கதான் ஒரு வேலைய நம்மளுக்கு ரெண்டு வேலையால நாலு வேலைய வச்சிருவாங்க.
3: என்ன மனைவி பத்தி இப்படி
2: அவ்வளவு தைரியம் உங்களுக்கு?
1: இல்ல பக்கத்துல இருந்து ஏசிக்கிட்டு வராங்க.
2: மனைவியே
4: தெரியல இல்ல, நானா ஒரு பிளான் பண்ணா நான் கரெக்டா அதுல போயிருவேன். அவர்கிட்ட ஒப்பீனியன் ஒண்ணு கேட்டு அதை அவரு குடுத்து அது கொஞ்சம் எனக்கு கஷ்டமாயிரும்.
2: அவ கடைசியா கணவன் விட்ட வழிதான்.
4: இல்ல கடைசியா நான் முடிவு பண்ணுவேன்.
2: நீங்களா முடிவு பண்ணா ஒரு பிரச்சனை இல்ல, கணவர்கிட்ட கேக்குறதுதான் இப்ப பிரச்சனைங்க. இப்ப
1: இல்ல கடைசியா கடவுள் முடிவு பண்றதுதான்.
2: வந்தீங்க பாத்தீங்களா? சரியா?
0: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: உயிரோடு உயிராக திரைக்காக இடம்பெற்ற அந்த பாடல். பொதுவாக வித்யாசாகர் ஒரு படத்தில் இந்த மாதிரியான மெல்லிசை பாடலை கொடுப்பாரு, ஆனால் இந்த படத்தில் இரண்டு பாடல்கள் மெல்லிசை பாடல்களாக ரொம்ப அருமையான பாடல். இன்னொரு பாட்டு என்ன பாட்டு சொல்லுங்க. பூவுக்கெல்லாம் சிறகு முளைத்தது, சரியா சொன்னீங்க. சரி இணையர்களே, இப்பொழுது நமது சூழலை கேட்போம். அந்த சூழல் வந்து மனைவியா அல்லது நண்பரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கின்றோம். கேட்காத நேயர்களை இப்ப கேளுங்கண்ணா.
1: என் பேரு தமிழழகு. சமீப காலமா எனக்கு அதிகமான மன அழுத்தம், பல பிரச்சனை, வேலை தொடர்பான அழுத்தங்கள், இதெல்லாம் எனக்கு கவனமும் செலுத்த முடியாத நிலைக்கு கொண்டுட்டு போயிருச்சு. எனக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, ப்ரொமோஷன் எதுவுமே இன்னும் கிடைக்கல. அது எனக்கு தான் கிடைக்கும்னு நினைச்சேன், ஆனா என்னோட நிர்வாகம் என்ன கருத்துல எடுத்துக்கவே இல்லை. அது ஏன்னு கூட எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. இதுக்கிடையில என் மனைவி என்ன அடிக்கடி சந்திக்கப்படுறாங்க, எனக்கு வேற பொண்ணோட தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க. இந்த விஷயத்த என் மனைவி கிட்ட பேசி புரிய வைக்கவும் நினைக்கிறேன், ஆனா அவங்க ரொம்ப பொசசிவான தன்மை கொண்டவங்கனால அந்த உரையாடல் ஜெயிக்குமான்னு எனக்கு தெரியல. அதே நேரத்துல இந்த பிரச்சனைகளை என்னோட நெருங்கிய நண்பர்கிட்ட பகிர்ந்து கொள்ளலாம்னு யோசிக்கிறேன், ஆனா நான் அப்படி பகிர்ந்துகிட்டா அவரு என்ன பத்தி தவறா நினைச்சுக்குவாருன்ற பயமும் எனக்கு இருக்கு. இப்ப இருக்கிற சூழ்நிலையில நான் யார்கிட்டயாவது மனம் திறந்து பேசணும்ன்ற அவசியத்தை உணர்றேன். என் மனைவி கிட்டயோ இல்ல நண்பர்கிட்டயோ இத பத்தி பேசலாமா வேணாமான்னு தெரியாத ஒரு குழப்பத்திலேயே நான் இப்போ இருக்கேன்.
0: நண்பரிடம் பேசினா சரின்னு தோணுது, நீங்க என்ன நினைக்கிறீங்க? முதல் நேயரை சந்திப்போமே. நாகேஸ்வரி. ஏன் நாகேஸ்வரி, ரொம்ப சின்ன குரலா இருக்கு. அப்படிங்களா? சரி, கதையை கேட்டீங்களா? தமிழர்களுடைய நிலைமையை பாருங்க. சரி, நீங்க வந்து திருமணம் ஆனவரா?
2: ஆமா, திருமணம் ஆனவங்க.
0: அப்ப கணவர் வெளியே போனா எங்க இருக்கீங்க, எங்க இருக்கீங்கன்னு கேப்பீங்களோ?
2: என்ன பொறுத்த வரைக்கும் வைஃபோ இல்ல ஹஸ்பண்டோ வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்டா இருந்தா கண்டிப்பா பகிர்ந்து போனோம், கண்டிப்பா உட்காந்து பேசினா இந்த பிரச்சனைக்கு தீர்வு இருக்கு.
0: ஓ, நீங்க மனைவியே நண்பர் ஆக்கிட்டீங்க, அப்ப நண்பர் தேவையில்ல அவருடைய வாழ்க்கைக்கு, அப்படியா?
2: அப்படின்னு இல்ல, எது எந்த விஷயத்த சொல்ல முடியுமோ அந்த விஷயத்த நம்ம கண்டிப்பா வைஃப் கிட்ட சொல்லிதானே ஆகணும்.
0: நீங்க எங்கள்ட்ட பேசுறதால ரொம்ப நல்லா பேசுறீங்க, உண்மையா சொன்னா அடிப்பீங்க தானே?
2: இல்ல இல்ல, என்ன பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்ட் நான் வந்து நான் என்ன செஞ்சாலும் நான் என்ன அந்த டே நான் வேலைக்கு போயிட்டு வந்து நான் என்ன அனுபவிக்கிறேனோ என்னென்ன பிரச்சனை அவர்கிட்ட நான் ஷேர் பண்ணுவேன், அதே மாதிரி அவரும் என்கிட்ட ஷேர் பண்ணுவாரு. எங்கனால டெய்லி எங்கனால பேச முடியலனோ நாங்க ஒரு சட்டர்டே சண்டே அந்த மாதிரி எடுத்துப்போம்.
0: சரி,
2: அந்த டைம்ல நாங்க உட்கார்ந்து பேசுவோம்.
0: இந்த நல்ல மனைவியின் பெயர் நாகேஸ்வரி, நல்ல கணவரின் பெயர் என்னவோ?
2: என் கணவர் பெயர் வந்து பன்னீர்செல்வன்.
0: சரிங்க, ரொம்ப நன்றி நாகேஸ்வரி. நன்றி.

மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? மைன் ஆப்ஸ் இ டியூஷன் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01 09 07 219 19.

0: மாலை மணி 6:32 தமிழழகன் குறித்த ஒரு சூழலை தான் சற்று முன் ஒளியேற்றியிருந்தோம். மன அழுத்தத்தின் உச்சத்தில் இருக்கிறார் தமிழழகன். பதிவு உயர்வு கிடைக்கல, மனைவி ஒரு சந்தேகம், அதன் பிறகு இந்த பிரச்சனையை யாராவது பேசியே ஆகணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நண்பர் ஞாபகத்துக்கு வராரு. மனைவியிடம் சொல்லலாமான்ற சந்தேகம் வரும் பொழுது மனைவியிடம் பேசும் பொழுது பிரச்சனை பெருசாகிடுமோ அப்படின்னு நினைக்கிறாரு. இது குறித்து நமது நேயர் சிரம்பானை சேர்ந்த சுகுணா என்ன சொல்றாங்கன்னு கேப்போமே. வேலைக்கு போயிட்டு வரீங்களா இல்ல வீட்டுல இருக்கீங்களா?
1: வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன்.
0: விடுமுறை முடிந்து போறீங்களா? எப்படி இருக்கு வேலைக்கு போறது?
1: கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, சோம்பேறித்தனம் இருக்கு. உழைக்கணும்ன்றது
0: சொல்லுங்க,
1: பணம் வேணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கிறதுனால போய் தான்.
0: இப்ப சூழல் கேட்டீங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் கணவர்கிட்ட மனைவிட்ட சொல்லலாமா அல்லது நண்பரிடம் பேசுவது சரியா?
1: ஓகே, இந்த சூழல நான் கேட்டோன்னு நான் புரிந்து கொண்டேன். அந்த கணவர் வந்து ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்காரு, மன அழுத்தம் அவருக்கு வந்து லைக் ஒரு பிரச்சனையில இருக்கிறப்ப அவர் வந்து நினைக்கிற மனைவி கூட முழுதாக அவரோட நேரத்தை அவர் செலவு பண்ணலன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் மனைவி சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இவருக்குள்ள ஒரு பிரச்சனை, அதை வந்து அவரோட பிரச்சனை வந்து அவர் அலுவலகத்துல அவருக்கு வந்து பதிவு உயர்வு கிடைக்கல, அதனால அவருக்கு மன உடைச்சல். ஆனா அது வந்து இவங்க கிட்ட இருந்து அவரை பிரிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இவர் வந்து தனிமையை தேடுறாரு, இவருக்கு ப்ராப்ளம் அந்த பிரச்சனையை வந்து மனைவி கிட்ட சொல்லாததுனால இவர் தனிமையை தேடுறதுனால மனைவி வந்து சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் இவர் நம்ம கிட்ட பேசுறது குறைஞ்சிருச்சு, ஏன் இவர் நம்ம நேரம் செலவு பண்ணல, இவருக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி அவங்க வைஃப் வந்து அங்க என்ன ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பொறுத்த வரையில இவர் வந்து இவங்க மனைவி கிட்ட இதெல்லாம் சொல்லலாம், சொல்லாவிட்டாலும் சரி எனக்கு பிரச்சனையை நான் சொல்லாட்டினாலும் அவரு பழைய மாதிரி இருக்க முயற்சி பண்ணலாம். எந்த ஒரு மனைவியுமே கணவன் வந்து தன்னை விட்டு பிரிகிறாரு, தன் கிட்ட இருந்து கொஞ்சம் ஒரு தூரமா போற ஒரு ஒரு எண்ணம் வந்தா மட்டும்தான், அந்த ஃபீல் வந்தா மட்டும்தான் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. சோ கொஞ்சம் பொசிசிவா இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். சோ இவர் உண்மைய வந்து மனைவி கிட்டயே சொல்லிட்டு மனைவி கூட அவர் சந்தோஷமா இருந்தாலே அவரோட பிரச்சனை பாதி தீந்துரும்.

0: அப்படியே இருக்கா இல்லையா? காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
1: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்கதான் ஒழிவீங்க?
0: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
1: அது என்ன சமையல் அறைனா இன்னும் பெண்கள் தானா?
0: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா? எப்படிங்க
1: பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
0: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா? ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு. நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
1: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் எஃப்எம் இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.
4: கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs e-tuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0101-7291-919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
5: ஒரு நேயரின் குரல், இது வானொலியை நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு. ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:15
6: அன்பு உடலுக்கு ஆயுள் அதிகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

0: மாலை மணி 6:45 அமர்க்கணம் திரைக்காக இடம்பெற்ற பாடல் அது. சரி, தமிழழகன் குறித்து பேசிட்டு இருக்கும் மன அழுத்தத்தின் உச்சத்தில் இருக்கிற அவருக்கு யார் ஆலோசனை வழங்குவது, மனைவியா அல்லது ஆருயிர் நண்பரா அப்படின்னு கேட்டிருந்தோம். நமது சேகர் ஜோகரை சேர்ந்தவர் தான் சொல்றாரு சரியா, கேளுங்களேன்.
1: நீங்க தான் சரியான ஆளு. ஆண்கள் வந்து பொதுவாகவே நண்பர்களிடம் கொஞ்சம் தாராளமா பேசுவாங்க இல்லையா?
2: ஏன்னா ஒரு கணவன் மனைவிங்கும் போது அவருக்குள்ள நமக்குள்ள ஒரு நாகரிகம், அந்த மனப்பான்மை, நமக்குள்ள அந்த பண்பாடு இருக்குல்ல. அப்படின்னும் போது இந்த கணவன் மனைவிக்குள்ள இந்த மாதிரி பிரச்சனைங்க வரும்போது எப்படி மனைவி கிட்ட சொல்லும் போது மனம் பாதிக்கப்படுமோ அப்படின்னு நினைக்கிறனால ஒரு சில பிரச்சனைங்க சொல்றது இல்ல. உண்மையை சொல்ல போனாங்களா, நண்பன் கிட்ட வந்து சில விஷயங்கள் சொல்லக்கூடாது. என்னத்தான் உயிர் தோழனா திருமணத்துக்கு பிறகு நண்பன் கிட்ட குடும்ப கதையோ எந்த கதையோ பகிர்ந்து கூடாது. மனைவி இருக்கும் போது ஏன் நம்ம சொல்றாருன்னு மனைவிய தரத்தை கொஞ்சம் இறக்கி பார்ப்பாங்க. இறக்கி பார்ப்பாரு நண்பரு. அதாவது நம்ம இளமை காலத்துல திருமணம் ஆகாத காலத்துல நண்பரோட பகிர்ந்துக்கலாம், ஆனா திருமணம் ஆன பிறகு நம்மளுடைய கடைசி எல்லை வரைக்கும் இருக்கிறது மனைவி. எந்த பிரச்சனையும் இல்ல, நீங்க யாருக்கிட்ட மோதுனீங்களோ அவரிடமே பிரச்சனை தீர்த்துக்குங்க. மூன்றாவது நபர் வேணாம், அது நண்பர் தான். ஆனா அந்த நண்பர்கிட்ட சொல்ல வேண்டியதுதான் சொல்லணும்.
0: புனிதமானது
2: புனிதமானது. ஆனா பிரச்சனை என்னன்னு, பிரச்சனை பெரும் பிரச்சனை இல்ல. மனைவிக்கு ஒரு சந்தேகம், பெரிய சந்தேகம் ஒன்றும் இல்லை, பதிய உயர்வு இல்லை. அதை மனைவி கிட்டே தீர்த்துக்கலாம். அவங்க சந்தேகத்தை நீங்க அவங்கள்ட்ட தீர்த்துட்டீங்கன்னா மூன்றாவது நம்பர் தேவையில்லையே.
0: சரி, நீங்க வந்து ஆணித்தனமா சொன்னது வந்து எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைய தலைமுறை நிறைய விஷயங்களை வந்து நண்பர்களிடம் பேசுகின்றார்கள். ஆக நீங்கள் சொன்ன கருத்து அவர்களை போய் சேர்ந்திருக்கும் நம்புறோம். நன்றிங்க.
2: நன்றி, நன்றி, வணக்கம்.
3: நான் பேச குறிப்பிட விரும்பல, ஆனா நான் வந்து என்னோட ஒன்னு அவரோட தோழன் இல்லன்னா அவங்க மனைவி. ஆனா நான் வந்து மூணாவது ஒரு ஆப்ஷன் குடுக்கறேன்.
0: சொல்லுங்க.
3: மின்னல் எஃப்எம்ல தான் இருக்கவே இருக்கு ஒரு செக்மெண்ட், ஏதாவது பிரச்சனை இருந்தா போன் அடிச்சு உங்க பிரச்சனையை வந்து நீங்க பகிர்ந்துக்கலாம்.
0: தொட்டு தீர்ப்போம் வெள்ளிக்கிழமைகளில்.
3: அது அதனால போன வீரமுகன் கிட்ட வந்து அவர் பிரச்சனைய சொல்லிட்டோம். அந்த வாரம் வாரம் அவர் செக்ரட்டரி ஸ்பீச் வரல, அவர்கிட்ட வந்து வந்து கருத்து கேட்பாரு. அப்ப அவரு வந்து சொல்லுவாரு.
0: ஏன்னா உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு புவன வீரமகன் இது குறித்து என்ன சொன்னாங்க என்கிட்டன்னு, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எல்லாருடைய கதையும் கேட்டு அவங்க ரொம்ப பாரமா போறாங்களா வீட்டுக்கு. நான் சொன்னேன் நீங்க ஒரு சுமை தாங்கிமா அப்படின்னு சொன்னேன்.
3: கேட்டாக்கா குமரன்.

0: மனைவிதான். ஏன்னா வந்துட்டு கணவன் மனைவிக்குள்ள வந்துட்டு ஒரு சின்ன இடைவெளி கூட இருக்க கூடாது. எந்த பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, அது நல்ல முறையில பேசணும்னா அதுக்கான தீர்வு அழகான முறையில நமக்கு கிடைக்கும் நினைக்கிறேன். அதுல வந்து தேர்ட் பர்சன் மூணாவது மனிதர்களை நம்ம இன்வால்வ் பண்ணும் போதுதான் அது பிரச்சனையே பெருசா தெரிய ஆரம்பிக்கும். அது சின்ன பிரச்சனையே தான் இருக்கும், ஆனா அவங்களுக்கு வந்து போய் சேரும் போது அது வேறு மாதிரி போய் பேசும். அவங்க திருப்பி நமக்கு கொடுக்கறதும் வந்து ஒரு பெரிய விஷயமா கொடுத்துருவாங்க. அந்த இடத்துல வந்து விரிசல் ஏற்பட்டுரும். என்னதான் நண்பர்களாக இருந்தாலும் போனாலும் கூட ஒரு கணவன் மனைவிக்குள்ள வர பிரச்சனையே அவங்க ரெண்டு பேருமே தான் பேசி தீர்வு, அப்பதான் அதுக்கான ஒரு நல்ல முடிவு கிடைக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா நான் திருமணம் ஆகி 16 வருஷம் ஆகுது, இன்னைக்கு வரைக்கும் கணவன் மனைவினா சின்ன சின்ன பிரச்சனை இருக்கதான் செய்யும். ஆனா அது வந்து ஏன் பெருசா எடுத்துட்டு போனோம், வாழ்ற வாழ்க்கை வந்து ஒரு முறைதான். அந்த அழகான வாழ்க்கைய வந்து நம்ம தான் உருவாக்கணும், மித்தவங்க உருவாக்க முடியாது.
1: சரியா சொன்னீங்க,
0: நம்ம கையில தான் இருக்குது. நம்மளோட லைஃப் போயிட்டு இன்னொரு ஒருத்தவங்கிட்ட கொடுத்தோம்னா அவங்க அனுபவிப்பாங்க, நம்ம அனுபவிக்க முடியாது.
1: சரி, உங்க பேர் என்ன சொன்னீங்க? அஞ்சலி. அஞ்சலி, கல்யாணம் ஆகி எத்தனை வருடம் ஆகிருச்சு?
0: 16 வருஷம் ஆகுது.
1: 16 பெற்று பெருவாழ்வு வாழுங்க. நன்றி அஞ்சலி.
0: நன்றி.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் 27 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். இன்று காலை பிலிப்பீன்ஸ் மிண்டானோவை தாக்கிய சக்திமிக்க நிலநடுக்கத்தை தொடர்ந்து சபா சண்டகான் நீரிணை பகுதியில் நிலைமையை கண்காணிக்க பொது தற்காப்பு படை APM அனுப்பப்பட்டதாக துணை பிரதமர் டத்துஸ்ரீ டாக்டர் அகமது ஜஹீத் அமீடி தெரிவித்தார். அணுக்கமான கண்காணிப்புக்கு உட்படுத்தப்பட்ட இடங்களில் தமன் ஹார்மோனி, காம்பங் ஃபாரஸ்ட், சிம் சிம் சண்டகான் நகர், பசிர்பூத்தே ஆகியவை அடங்கும். கிளந்தான் கொத்தபருவில் கம்போங் சீனா சாலையில் அமைந்துள்ள 15 வீடுகள் தீக்கிரையாகின. மாநில தீயணைப்பு மீட்புத்துறை தலைவர் கைரோல் அரிஃபின் ஜே ராம்லி தெரிவித்தார். அச்சம்பவம் தொடர்பில் நண்பகல் மணி 12:34 வாக்கில் அவசர அழைப்பு கிடைத்தவுடன் தீயணைப்பு மீட்புப் படையின் 38 அதிகாரிகளும் உறுப்பினர்களும் அங்கு விரைந்தனர். அவர்கள் 12:46 தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாக அவர் குறிப்பிட்டார். தென் லெபனானில் இஸ்ரேல் மேற்கொண்ட வான் பீரங்கி வெடிகுண்டு தாக்குதல்களில் 4 பலியாகினர். கடந்த ஏப்ரல் 17 தொடங்கி

சண்டே நிறுத்தம் செயல்படுத்தப்பட்டுள்ள போதிலும் அங்கு மோதல் தொடர்கிறது. லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இஸ்ரேல் வெடிகுண்டு தாக்குதலை நடத்தியதைத் தொடர்ந்து இருதரப்புக்கும் இடையேயான சண்டை தீவிரமடைந்துள்ளது. இபோலா தொற்று பரவலால் பாதிக்கப்பட்டுள்ள உகாண்டாவுக்கு உலக சுகாதார நிறுவனம் WHO தலைமைச் செயலாளர் டென்ட்ரோஸ் அட்னம் கேப்ரியஸ் பயணம் மேற்கொண்டுள்ளார். அண்டை நாடான கொங்கோ குடியரசிலிருந்து பரவிய இந்த தொற்றால் உகாண்டாவில் இருவர் பலியாகினர். முன்னதாக கடந்த 15 நாள் WHO பன்னாட்டு சுகாதார அவசர நிலையை அறிவித்தது. கொங்கோ குடியரசில் மொத்தம் 515 இபோலா தொற்று நேர்வுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதுவரை 91 உயிரிழப்புகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. விளையாட்டு உலக கிண்ண கார்பந்து. பலத்த காற்றுடன் கூடிய கனமழையால் மெக்சிகோ நகரில் வரும் வியாழக்கிழமை நடைபெறும் தொடக்க ஆட்டம் பாதிக்கப்படக்கூடும் என ஜெர்மனிய செய்தி நிறுவனம் DPA தெரிவித்துள்ளது. அத்துடன் வீதி ஆர்ப்பாட்டங்களும் இடையூறாக இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மெக்சிகோ நகர் பொது தற்காப்பு பாதுகாப்பு ஒருங்கிணைப்பு மேலாண்மை செயலகம் தலைநகரின் பெரும்பாலான பகுதிகளில் வானிலை எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். வணக்கம்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:24. கோலாலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:24.
2: பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைத்தொலைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாமே. மைனப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0309072919.
3: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
4: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
3: பாட்டு கடைக்கு காசேனும் வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க.
5: உங்க பாசம் மட்டும் போதும். நம்ம அப்படிப்பட்ட பாச மலர்களை கடைகளை திறப்பதற்கு முன்பு நிறைய வாடிக்கையாளர்கள் வந்து காத்திருப்பாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி முதல் நேயர் காத்திருந்தாரு, அவரை முதல் வாடிக்கையாளராக சந்திப்போமா. ஷான்,
6: ஷான் எப்படி இருக்கீங்க? ஷான்
7: நல்லா இருக்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்க ஷான். உங்க முழு பேர் என்ன?
7: சண்முகம்.
5: சண்முகம், ஆறு முகம். சரி சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் பாட்டு கடையில உங்களுக்கு? முதல் நேயர் நீங்க, வாடிக்கையாளர், முதல் வாடிக்கையாளர், என்ன பாட்டு வேணும்?
7: எனக்கு வந்து துள்ளாத மனம் படத்துல இருந்து இன்னிசை பாடி வரும் பாடல் வேணும். அப்புறம் ஒரு வாழ்த்து சொல்லலாமா? இன்னைக்கு
5: யாருக்கு சொல்றீங்க?
7: இன்னைக்கு வந்து என்னோட தங்கச்சி பையனுக்கு வந்து பிறந்த நாள்.
5: அவருடைய பேர் என்ன?
7: அவரு பேரு சுதர்ஷன்.
5: சுதர்ஷனா, சரி.
7: அவர் வயசு 16.
5: 16 பெற்று பெருவாழ்வு வாழ்த்தோம் சுதர்ஷன், உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து. ஆனால் நேயர்களை, நமது ஒலிபரப்பில் ஒவ்வொரு மாலை மணி 4 மேல் வாழ்த்து நேரம் இடம்பெறும். அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா அந்த பாடல், இனிமையான வாழ்த்து பாடல்கள்லாம் உங்களுக்காக இடம்பெறும். சரி, புதிய நேயர்கள், புதிய வாடிக்கையாளர்களை வரவேற்கின்றோம். 0302-228-2573 புதிய நேயர்கள் கூப்பிட்டா இன்னும் சந்தோஷமா இருப்போம்.

0: சற்று முன் பேசிய ஷானு துல்லாத மனம்னு சொன்னாரு. துல்லாத மனமும் துல்லும், அதுதான் இந்த படத்தின் பெயர். இந்த காலகட்டத்திலாம் யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருந்தோம். சரி, இப்பொழுது அடுத்த நேயர் அகிலன் மலாக்காவிலிருந்து கூப்பிடுறாரு. மலாக்கால இருந்து நேயர்கள் அழைப்பது குறைவு, அகிலன் கூப்பிட்டிருக்காரு. கேப்போமே.
1: அகிலன் பேசுற மலாக்கால இருந்து.
0: நல்ல பேர் அகிலன். யாரு வச்சு உங்களுக்கு?
1: எங்க அப்பா அம்மா வச்சா பேர்.
0: முன்பு ஒரு நாவல் படிப்போம் நம்ம, படிவம் ஆறுல, ஆழ்மர காட்டி நிலை அப்படின்னு சொல்லிட்டு.
1: மனைவிக்காக ஒரு பாட்டு கேக்க வந்திருக்க. நாம் இருவர் நமக்கு இரு படத்திலிருந்து இந்த சிரிப்பினை பாட்டு வேணும்.
0: நல்ல பாட்டு. ரொம்ப நாள் ஆச்சு அந்த பாடலை கேட்டு. நாம் இருவர் நமக்கு இருவர். உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்?
1: எனக்கு ஒரு மக.
0: அவங்க பேர் என்ன?
1: அவர் பேரு தீக்ஷிதன் அகிலன்.
0: திருப்பியா சொல்லுங்க பேரு.
1: தீக்ஷிதன் அகிலன்.
0: அவர் எப்படி கூப்பிடுவீங்க நீங்க?
1: நாங்கெல்லாம் முழு பேர் சொல்லிதான் கூப்பிடுவோம்.
0: நல்ல வேலை டீப்பு டீப்னு கூப்பிட்டுருக்க, கூப்பிட கூடாது.
1: மத்தவங்களும் அவரை தீக்ஷுன்னு கூப்பிடுவாங்க.
0: சரிங்க அகிலன், பாட்டு வந்துகிட்டே இருக்க கேளுங்க.
1: ஓகே. ரொம்ப

0: வணக்கம்
1: சொல்லுங்க, யாரு பேசுறீங்க?
0: நான் சாந்தி, இங்க ஸ்ரீபத்தாளிங்கல இருந்து அடிக்கிறேன்.
1: சாந்தி, நெஞ்சுக்கு நிம்மதி, ஆண்டவன் சந்நிதி. ஏன் சாந்தி அப்படி சொன்னா நிம்மதியா இருக்கு அப்படின்ற மாதிரி. சரி சொல்லுங்க,
0: நிம்மதி வருது.
1: அத சொல்லுங்க. அப்ப உங்களை நிம்மதி கூப்பிட்டுதா? சரி, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
0: எனக்கு வந்து எஜமான்ல இருந்து அந்த ஆலம் போல் வேலம் போல் அந்த பாட்டு.
1: நல்ல பாட்டுங்க. அந்த படம் பாத்திருக்கீங்களா நீங்க? உங்களுடைய பாடல் வந்துகிட்டே இருக்கு, உங்களுடைய எஜமான்ட்ட சொல்லிருங்க.
0: ஓகே, கண்டிப்பா. ரொம்ப நன்றி.
1: நன்றி.

0: குழந்தைகளே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 09 07 219 19.
1: தளபதி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் இன்னைக்கு ஒரு பாடலை எழுதி வச்சிருந்தேன், ஆனா ஜெயா சிரம்பான்ல இருந்து அந்த பாடலை கேக்குறாங்க பாருங்க.
2: எனக்கு வந்து 12B ல இருந்து பூவே வாய் பேசும் போது.
1: யாரு பாடுன அந்த பாட்டு சொல்லுங்க.
2: சரியா தெரியல எனக்கு.
1: மகாலட்சுமி பாடினாங்க அந்த பாடல், ரொம்ப நல்ல பாடல்.
2: நான்
1: அந்த பாடலை எடுத்து வச்சேன், ஆனா ரொம்ப நீளமான பாடல்னு சொல்லிட்டு முதல்ல ஒளிபரப்புல இப்ப நீங்க கேட்டுட்டீங்க. உங்களுக்காகவும் எனக்காகவும் சேர்த்து அந்த பாடலை கேட்போம்.
2: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.
1: பூவே வாய் பேசும்போது 12B திரைக்காக அந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஜோதிகாவும் சிம்ரனும் நடிச்சிருப்பாங்க, ஆனா இரண்டு பேருமே சந்திச்சுக்கவே மாட்டாங்க. அதுதான் அந்த படத்தோடைய கிளைமேக்ஸ். சரி, இப்பொழுது நேரம் மாலை 2:30, இரவு 7:32 ஆகிவிட்டது. தீராயசியில் பாட்டுக்கடையில் இந்த பாடலை கேளுங்கள். அருமையான

0: வணக்கம் தங்கச்சி, சொல்லுங்க, எங்க இருந்து கூப்பிடுறீங்க?
1: நான் கிளையங்களை தாரா பேசுறேன்.
0: தாரா தாரா வந்தாரான்னு ஒரு பாட்டு இருக்கு, பழைய பாட்டு. உங்களை பாடி இருக்காங்களா யாராவது?
1: இல்ல இல்ல.
0: சரி, தாராக்கு என்ன பாடல் வேணும்?
1: விஜய், அந்த நிலவி நிலவி, அந்த விஜய் பாடம் இருக்குல்ல, அந்த பாட்டு வேணும்.
0: ஓ, நிலவி நிலவி நிலாவை பாத்திரைக்காக.
1: ஆமா ஆமா ஆமா.
0: இந்த பாடல் உங்களுக்கு பிடிக்குமா இல்ல யாரோ கேக்க சொல்றாங்களா உங்களை?
1: இல்ல, அம்மாவுக்கு பிடிக்கும்.
0: அதான் அம்மா மிரட்டி உங்களை கேக்க சொல்றாங்க இந்த பாட்டு உங்களுக்காக. அம்மா பேர் என்ன?
1: அம்மா பேர் சுதா.
0: சுதா, உங்க முழு பேரு தாராவா? சரி, நன்றி தாரா.
1: நன்றி.

0: பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைன்ஆப்ஸ் இ-டியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0101-7219 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைன்ஆப்ஸ் இ-டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
1: தொடர்ந்து போல் நமது நேயர்கள் அழைத்துக் கொண்டே இருக்கின்றார்கள். பாட்டுக்கடையில் அடுத்து கேசவன் கூலிம்ல இருந்து பேசுறீங்க. கேசவன் நல்லா இருக்கீங்களா? கேசவன்
2: நல்லா இருக்கேன்.
1: நல்லா இருக்கேன். பாட்டு கடையை திறந்துட்டோம், என்ன பாடல் என்ன வேணும்?
2: எனக்கு வந்து என்ன பாட்டு வேணும்னா,
1: பட்டியல் ரொம்ப நீளமா இருக்கும் போல. ஓ, மாலையாக்கிட்டீங்களா? பூ கட்ட தெரியுமா உங்களுக்கு?
2: எனக்கு
1: சரி சரி, உங்களுக்கு பிடித்த பாடலை பிடிச்சுக்கீங்க. நன்றி,
2: நன்றி, வணக்கம்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் பவானி சிரம்பால இருந்து பேசுறேன்.
3: பவானி சிரம்பா, நீங்க அடிச்சிருவீங்க போல. சரி, உங்களுக்கு கொடுத்துறேன். உங்களுக்கு நீங்க மிரட்டிட்டீங்க, என்ன பாடல் வேணும் சொல்லுங்க.
2: எனக்கு வந்து நீ பாதி நான் பாதி, அந்த படம் பேர் எனக்கு தெரியல, ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சமான பாட்டு அது.
3: நீ பாதி நான் பாதி, அப்ப உங்களுக்கு பாதி ஏப்பிள் தான் எடுத்துக்கீங்க.
2: தேங்க்யூ சார்.

0: என்றைக்குமே மின்னல் பாதி நேர்கள் பாதிதான், அப்படிப்பட்ட உறவு நம்மளுடைய பந்தம். சரி நேர்களே, பாட்டுக்கடையில் இறுதி பாடல். அனைத்து நேர்களுக்கும் காரணம், நிறைய நேர்கள் தொடர்ந்து அழைத்து கொண்டே வருகின்றார்கள். ஸோ இவர்கள் எல்லாருக்கும் ஒரு இனிய பாடலை நான் ஒலிபரப்பப் போகின்றேன். அடுத்த அறிவிப்பாளர் பொன்கோகிலம், அவருக்கு இன்று பிறந்தநாள், அவருக்கும் நம்ம வாழ்த்து சொல்லிடுவோம். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பொன்கோகிலம். விடைபெறுகின்றேன், அடுத்த திங்கட்கிழமை மீண்டும் சந்திப்போம் நேர்களே. குமரன்.
1: ஒரு கடிதம் எழுதினேன், அதில் என் உயிரை அனுப்பினேன். அந்த எழுத்து வடிவிலே நான் என்னை அனுப்பினேன், காதலி என்னை காதலி, ப்ளீஸ்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் 8 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். புத்ராஜயா சதுக்கத்தில் நடைபெற்ற 2026 தேசிய நுட்ப தொழில் கல்வி டிவெட் நாள் கொண்டாட்டம் பெருமைப்படத்தக்க வெற்றியை பதிவு செய்துள்ளது. அதற்கு சான்றாக 3 நாள்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த டிவெட் நாள் கொண்டாட்டத்திற்கு 510,151 பேர் வருகை அளித்திருப்பதாக துணை பிரதமர் டாக்டர் அகமது ஜஹீத் அமீரி தெரிவித்தார். 2024 ஆண்டின் இறுதி முதல் சமூக பாதுகாப்பு அமைப்பு பொற்கேசோ மேற்கொண்ட தொடர்ச்சியான உள்கட்டுப்பாட்டின் விளைவாக டயா கர்ஜாயா திட்ட ஊக்கத்தொகை கோரிக்கை மோசடி வெற்றிகரமாக அம்பலப்படுத்தப்பட்டது. அத்துடன் தொடர் கைதுகளுக்கும் அது வித்திட்டதாக பொற்கேசோ குழுமத்தின் தலைமை செயல் அதிகாரி டத்துஸ்ரீ டாக்டர் முகமது அஸ்மான் அசீஸ் முகமது கூறினார். தேடி மீட்கும் நடவடிக்கையில் நாள்தோறும் தகவல்களை வழங்கிய ஊடகத்தாருக்கு 49 வயது மலையேறியான ஜஸ்லிந்தா சலூடின் நன்றி தெரிவித்தார். பத்துபூத்தே மலையேறும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போது காணாமல் போன அவர் சனிக்கிழமை பாதுகாப்பாக அடையாளம் காணப்பட்டார். ஊடகங்கள் அவ்வப்போது வழங்கிய செய்தி உண்மை தகவல்களை பகிர்வதற்கும் எந்தவொரு ஆரூடத்தை தவிர்ப்பதற்கும் உதவியதாக பேரா அரசாங்க சார்பற்ற அமைப்பு தொடர்பு பல்லூடக செயற்குழு தலைவர் முகமது அஸ்லான் ஹல்மி தெரிவித்தார். இத்தாலிய பிரதமர் ஜோர்ஜியா மெலோனியின் அரசியல் சிக்கலாக ரோபேர்டோ வனாச்சியின் புதிய தீவிர வலதுசாரி கட்சி ஃபியூச்சுரோ நாஷனாலே உருவெடுத்துள்ளது. அந்நாட்டின் முன்னாள் ராணுவப்படை தளபதி வினாச்சி 4 மாதங்களுக்கு முன் மெலோனியின் கூட்டணி கட்சியான லீக் கட்சியிலிருந்து விலகினார். இதுவரை தமது புதிய இயக்கத்தில் 100,000 உறுப்பினர்கள் இணைந்துள்ளதாக அவர் கூறினார். உலக கத்தோலிக்க

தலைவர் பாப்லியோ உலகின் அண்மைய நிலவரம் குறித்து தமது பதற்றத்தை பற்றி ஸ்பெயின் நாடாளுமன்றத்தில் விரிவாக பேசினார். வலுத்துள்ள மோதல்கள், அதிகரித்துள்ள பிளவுகள், மனித உரிமை மீதான அலட்சிய போக்கு ஆகியவை உலக நாடுகள் நெருக்கடிகளை எதிர்நோக்க விட்டுள்ளது என அவர் வருத்தம் தெரிவித்தார். விளையாட்டு குவீன் கிளப் டென்னிஸ் போட்டி. லண்டனில் நடைபெறும் இரட்டையர் பிரிவில் கனடாவின் விக்டோரியா மாம்போகோவுடன் இணைந்து செரீனா வில்லியம்ஸ் விளையாடவுள்ளார். ஆக கடைசியாக 2022 நடைபெற்ற அமெரிக்க பொது டென்னிஸ் போட்டியில் செரீனா கலந்து கொண்டார். அதன் பின்னர் இதுவரை எந்த போட்டியிலும் பங்கேற்காத அவர் தற்போது வைல்ட்கார்டு அடிப்படையில் களமிறங்குகிறார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். வணக்கம்.

காற்றின் மொழி நிகழ்ச்சியில மீண்டும் நாம் இணைகின்றோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? பா, நீண்ட இடைவெளிக்கு பிறகு சந்திக்கிறோம் இல்லையா? மகிழ்ச்சி உற்சாகம் அத்தனையும் உங்ககிட்ட இருக்கணும் நிச்சயமாக. என தொடர்ந்து நாம பேச போகின்றோம். தெலுங்கு பாடல்கள் இருக்கின்றன, அதுக்கு பிறகு 9 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு இனிமையான பாடல்கள் இருக்கின்றன, 10 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நாம பேச போறோம். ஒரு சுவாரஸ்யமான தலைப்பு தான். ஏன்னா நீண்ட விடுமுறைக்கு பிறகு நீங்க பயணத்தில் இருந்து மீண்டும் மலேசியாவுக்கு திரும்பி இருப்பீங்க வெளிநாடுகளுக்கு சென்ற பிறகு. ஆக உங்களுக்கான தலைப்பு தான் இன்றைக்கு காத்திருக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களோட பொன் கோகிலம்.

0: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்
1: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேர்களை கோலாலம்பூர் புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:39. கோலாலம்பூர் புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:39.

0: பதினேழு தெலுங்கு பாடல்களை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கின்றீர்கள். சரி, தெலுங்கு பாடல்கள் அப்படின்னு சொல்லும்போது தெலுங்கு திரைப்படங்களை பற்றி நம்ம அடுத்து பேச போறோம். அதாவது ஏப்ரல் மாதம் வெளிவந்த மிகவும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம், டகோயர் எனும் திரைப்படம். இதுல வந்து மிருனால் தாகூர் முக்கியமான கதாபாத்திரத்துல கதாநாயகியாகவும் நடிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படம் வெற்றி திரைப்படமாக அவங்களுக்கு அமைந்திருக்கின்றது. அதே வேளையில எதிர்பார்த்ததை போலவே அந்த கதை அம்சமும் விறுவிறுப்பான ஒரு கதை அம்சத்தோடவும் இடம்பெற்றிருக்கின்றது. ஆக இது வந்து ஒரு பெரிய மாபெரும் வெற்றியை கொடுத்தது மட்டுமல்லாது, அடுத்தடுத்து இது போன்ற கதாபாத்திரங்களை நடிக்க வேண்டும் அப்படின்னு மிருனால் தாகூருக்கும் ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தியிருக்கின்றதா. சரி, இவ்வளவு சொன்ன திரைப்படம் வந்து டகோயட் அப்படிங்கிற திரைப்படம்.
1: ஈவிவி சினிமா.
2: நுவண்டே நாக்கு இஷ்டம், நுவண்டே நாக்கு இஷ்டம், நுவண்டே நாக்கு இஷ்டம்.
3: ஏய் எவடா நுவ,
4: చెప్తాను, కూర్చోవచ్చా?
3: పార్లే నిలబడి చెప్పు.
4: థ్యాంక్యూ.
5: ఏమండోయ్, వీడవడ రివర్స్ కేసులో ఉన్నాడు, కూర్చోమనండి. నించుంటాడేమో.
3: కూర్చో.
4: నేను ఆల్రెడీ కూర్చొని ఉన్నాను అంకుల్, మీరు కూర్చోండి.
3: అసలు ఎవరు నువ్వు?
4: మాణిక్యం గారు మనవనండి, అమెరికా నుంచి వచ్చాను మీ అమ్మాయిని పెళ్లి చూపులు చూసుకోవడానికి.

கார்த்திக் மகாலட்சுமி கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். 8:29 30 ஆயிடுச்சு. சரிங்க, என்ன இரவு உணவுலாம் சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லமா இருக்கீங்களா? இப்பொழுதுதான் நிகழ்ச்சியை கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்களா? சரிங்க, தெலுங்கு பாடல்களை கேட்டுட்டு கொண்டிருக்கின்றோம். கொஞ்சம் உற்சாகமான பாடல்கள், கொஞ்சம் துள்ளலாக உங்களுக்கும் உற்சாகத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நாங்க நம்புறோம். சரி, இந்த வேளையில 16 வயதுக்குட்பட்டவர்கள் உங்க வீட்டில் இருக்காங்களா? நம்மளுடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் நீங்க இப்ப கவனமா பார்த்துக்கொள்ளணும். என்னன்னா, உங்களுடைய கைபேசியில அவங்க சமூக வலைதளத்துல பயணிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய கணக்காகவும் அது இருக்கின்றது அப்படின்னு சொன்னா விரைவில் அது முடக்கம் காணவிருக்கின்றது அப்படிங்கறத மறந்து விடாதீர்கள். சரி, இப்பொழுது எல்லாமே தணிக்கை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அதனால முடிஞ்ச அளவுக்கு அப்படி உங்களுடைய கணக்கில் உங்களுடைய பிள்ளைகள் வந்து கைபேசியை பயன்படுத்துறாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு தவிர்ப்பதை நீங்கள் உறுதி செய்து கொள்ளுங்க. ஏனென்றால் அவர்களுடைய ஆரோக்கியத்திற்கும், அதாவது முக்கியமாக கண் பாதிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கும், அதே வேளையில் அவங்களுடைய முழு கவனமும் கல்வியில் இருக்கிறதுக்கும் இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். சரி, அரசாங்கம் என்ன செய்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் 16 வயதுக்கு கீழ்ப்பட்டவங்களை வந்து சமூக ஊடகத்தில் இருப்பதை வலியுறுத்தவில்லை. அதற்கான சட்டத்தையும் எடுத்திருக்காங்க. அதனால நீங்களும், பெற்றோர்களாகிய நீங்களும் இதனை கவனத்தில் கொள்ள வேண்டும்.

வெல்கம் வெல்கம் அப்படின்னு பாடலை நாம கேட்டுட்டோம். சரிங்க, தெலுங்கு பாடல்களை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். நிறைவு பாடலுக்கும் நாம வந்துவிட்டோம். சரிங்க, அதே வேளையில் 9 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நாம சந்திக்க வருகின்றோம். இனிய பாடல்கள் இருக்கின்றன. முக்கியமா 10 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நீங்க பேச போறீங்க. குறிப்பாக உங்களுடைய பயணம் கழிச்சு ஒரு முக்கியமான தகவல், அதாவது முக்கியமான தலைப்பு, அதனை ஓட்டிதான் பேச போறோம். அதனால எங்குமே போயிடாதீங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலோட SP பாலசுப்ரமணியம் சங்கர் வருகின்றார்கள்.

0: வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னல FM.
1: நீங்க அதிர்ஷ்டசாலிங்க, இப்போ நீங்க கேக்குறது மின்னல் FM.

ஜப்பானுடன் புதிய துறைகளில் ஒத்துழைக்க மலேசியா விருப்பம். எதிர்கால வேலை தேவையின் முதன்மை தேர்வாக டிவெட். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 9 மணி முதன்மை செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். பிலிப்பீன்ஸ் மிண்டானோ பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை தொடர்ந்து டாவோ நகரில் உள்ள மலேசிய உதவி தூதரகத்தில் பதிவு செய்திருந்த 59 மலேசியர்கள் பாதுகாப்பாக இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. டாவோ நகரில் உள்ள மலேசிய உதவி தூதரகமும் மணிலாவில் உள்ள மலேசிய தூதரகமும் தற்போதைய நிலவரங்களை அணுக்கமாக கண்காணித்து வருவதாக விஸ்வபுத்ரா தெரிவித்தது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மலேசியர்களின் நலன் தொடர்ந்து பேணப்படுவதை இது உறுதி செய்யும். நிலநடுக்கத்தால் கட்டடங்கள் சேதமடைந்ததை தொடர்ந்து ஜெனரல் சந்தோஷ் நகரில் உள்ள அனைத்து பள்ளிகளையும் அரசு அலுவலகங்களையும் மூடும்படி உள்ளூர் அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் டோக்கியோ சென்றடைந்துள்ளார். இருவழி உறவை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அத்துடன் 31st பன்னாட்டு நிக்கே ஆய்வரங்கத்தில் பிரதமர் பங்கேற்றார். பிரதமரை ஏற்றியிருந்த சிறப்பு விமானம் 7:20 ஹனேடா பன்னாட்டு விமான நிலையத்தில் தரையிறங்கியது. இதனிடையே பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் ஜப்பானுக்கான பயணம் பொருளாதாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் என ஜப்பானுக்கான மலேசிய தூதர் டாக்டர் ஷாரில் எஃப் என் டி அப்துல் கானி தெரிவித்துள்ளார். பன்னாட்டு நிலையில் மலேசியா போட்டித்தன்மையுடன் நிலைத்திருக்க இது வழிவகுக்கும் என்றார். இந்த பயணத்தினூடே இரு நாடுகளுக்கும் இடையே 4 புரிந்துணர்வு உடன்படிக்கைகளும் 2 நல்லெண்ண கடிதங்களும் கையெழுத்திடப்படுவதாக அவர் கூறினார். புத்ராஜயா சதுக்கத்தில் நடைபெற்ற 2026 தேசிய நுட்ப தொழிற்கல்வி டிவெட் நாள் கொண்டாட்டம் பெருமைப்படத்தக்க வெற்றியை பதிவு செய்துள்ளது. அதற்கு சான்றாக 3 நாள்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த டிவெட் நாள் கொண்டாட்டத்திற்கு 510,151 பேர் வருகை அளித்திருந்தனர் என்று துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் அகமது ஜஹீத் அமீரி தெரிவித்தார். கடந்த வெள்ளிக்கிழமை தொடங்கிய இந்த கொண்டாட்டம் திறனை மேம்படுத்துவதற்கும் எதிர்கால வேலை தேவைக்கும் முதன்மை பாதையாக

0: டிவேட் தற்போது அதிக அளவில் நம்பப்படுவதை நிரூபித்துள்ளதாக அவர் கூறினார். டிவேட் 2.0 தொடக்க செயலாக்கத்திற்கு ஆதரவளிக்க திறன் மேம்பாட்டு நிதிக்கழகம் PTPK-வின் கீழ் உள்ள உயர் தாக்க திட்ட நிதியிலிருந்து 50 மில்லியன் ரிங்கிட் வரை வழங்க அரசாங்கம் தயாராக இருப்பதாக பிரதமர் அறிவித்ததை வரவேற்பதாகவும் டாக்டர் டாக்டர் அகமது ஜாஹித் கூறினார். சாலை விபத்துக்கு தொடர்புடைய காணொலிகளையும் புகைப்படங்களையும் உள்ளிட்ட இணைய பயனருக்கு தொந்தரவான உள்ளடக்கங்களை இயங்கலை தீங்கில் இணைப்பதை அரசாங்கம் பரிசீலிக்கிறது. இவ்வாறு தொடர்பு அமைச்சும் அரசாங்க பேச்சாளருமான டத்துஃபாமி ஃபடேல் தெரிவித்துள்ளார். பொதுமக்கள், பாதிக்கப்பட்டவர், குடும்ப உறுப்பினர் ஆகியோரின் உணர்வுகளை தற்காக்கும் நோக்கத்திற்காக இதனை அரசாங்கம் பரிசீலிக்கிறது என்றார் அவர். இதன் மூலம் விசாரணைக்கு இடையூறாக இருப்பதையும் தவிர்க்க முடியும். கிடாவில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த பலியான விபத்தின் வாகன முகப்பிட படக்கருவி டேஷ்கேம் பதிவு பரவலாக பகிரப்பட்டதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். முன்னதாக தற்கொலை சம்பவம் பற்றிய ஊடக செய்திகளை கட்டுப்படுத்த சிறப்பு சட்டத்தை அறிமுகப்படுத்த அரசாங்கம் எண்ணம் கொண்டிருக்கவில்லை. மாறாக ஊடகக் கழகங்கள் அது தொடர்பான செய்திகளை பொறுப்புடன் கையாள்வதை உறுதிப்படுத்த சொந்த கட்டுப்பாட்டிற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டுமென டத்துஃபாமி வலியுறுத்தினார். இதுவே பொருத்தமான முற்போக்கான முடிவாக இருக்கும் என்றார் அவர். தற்கொலை சம்பவங்களை பாதுகாப்பாகவும் பொறுப்பாகவும் செய்தியாக தயாரிப்பது குறித்த வட்டமே உச்சநிலை கலந்துரையாடலுக்கு பின் அமைச்சர் செய்தியாளர்களிடம் பேசினார். தேடி மீட்கும் நடவடிக்கையில் நாள்தோறும் தகவல்களை வழங்கிய ஊடகத்தாருக்கு 49 வயது மலையேறியான ஜாஸ்லிண்டா சலுடின் நன்றி தெரிவித்தார். பாத்துபூத்தே மலையேறும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போது காணாமல் போன அவர் கடந்த சனிக்கிழமை பாதுகாப்பாக அடையாளம் காணப்பட்டார். ஊடகங்கள் அவ்வப்போது வழங்கிய செய்தி உண்மை தகவல்களை பகிர்வதற்கும் எந்தவொரு ஆருடத்தை தவிர்ப்பதற்கும் உதவியதாக பேரா அரசாங்க சார்பற்ற அமைப்பு தொடர்பு பல்லூடக செயற்குழு தலைவர் மொஹமட் அஸ்லான் ஹல்மி கூறினார். காட்டில் வழி தவறிச் சென்ற வேளையில் அடிக்கடி விசில் ஊதுவது மட்டுமின்றி உலங்கூறுதியின் சத்தத்தை கேட்டதாகவும் ஜஸ்லிண்டா தெரிவித்தார். தாப்பா மருத்துவமனையில் ஜஸ்லிண்டாவை சந்தித்த பின்னர் மொஹமட் அஸ்லான் இவ்வாறு கூறினார். 2024 இறுதி முதல் சமூக பாதுகாப்பு அமைப்பு பொர்க்கிசோ மேற்கொண்ட தொடர்ச்சியான உள்கட்டுப்பாட்டின் விளைவாக டயாக்கர் ஜாயா திட்ட ஊக்கத்தொகை கோரிக்கை மோசடி வெற்றிகரமாக அம்பலப்படுத்தப்பட்டதுடன் தொடர் கைதுகளுக்கும் வித்திட்டதாக பொர்க்கிசோ குழுமத்தின் தலைமை செயல் அதிகாரி டாக்டர் டாக்டர் மொஹமட் அஸ்மான் அசீஸ் மொஹமட் கூறினார். பொர்க்கிசோவின் மோசடி தடுப்பு நெறிமுறை உயர்நெறி பிரிவு AFEE-யில் உள்ள செயற்கை நுண்ணறிவு AI தொழில்நுட்பம் இயங்கும் உள் கண்காணிப்பு முறையின் செயல்திறன் வழி இந்த மோசடி அம்பலமானது. மேல் விசாரணைக்காக ஏதேனும் குறைபாடுகளை அல்லது முறைகேடுகளை கண்டறிவதில் இந்த கண்காணிப்பு முறை உதவுவதாக டாத்துஸ்ரீ டாக்டர் மொஹமட் அஸ்மான் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: தேசிய பண் நகாராகு மாண்புமிக்க மலேசியாவின் தனித்துவம், நாட்டின் ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்குமான அடையாளம், நல்லாட்சி தரும் அரசரின் நல்வாழ்விற்காக இறைவனை வேண்டும் மக்கள். என் நாடு என் குருதி சிந்திய நாடு, தேசிய பண்ணை ஒய்த்துணர்ந்து பாடுவோம், மலேசியர் என்பதில் பெருமை கொள்வோம்.
0: உலக கத்தோலிக்க தலைவர் பாப்லியோ உலகின் அண்மைய நிலவரம் குறித்த தமது பதற்றத்தை பற்றி ஸ்பெயின் நாடாளுமன்றத்தில் விரிவாக பேசினார். வலுத்துள்ள மோதல்கள், அதிகரித்துள்ள பிளவுகள், மனித உரிமை மீதான அலட்சிய போக்கு ஆகியவை உலக நாடுகள் நெருக்கடிகளை எதிர்நோக்க வித்திட்டுள்ளதென அவர் வருத்தம் தெரிவித்தார். ராணுவ செலவுகள் அதிகரித்துள்ள ஐரோப்பாவுக்கு எதிராக கண்டனம் தெரிவித்த அவர், உலகை சீர்குலைத்துள்ள போர்களை முடிவுக்கு கொண்டுவரவும் புலம்பெயர்ந்தோருக்கு உதவவும் அரசியல்வாதிகள் முன்வர வேண்டும் என வலியுறுத்தினார். ஆயுதங்கள் தற்காலிக அமைதிக்கு மட்டுமே வித்திடும், நீடித்த அமைதிக்கு கிடையாது என்பதை அவர் எடுத்துரைத்தார். இத்தாலிய பிரதமர் ஜோர்ஜியா மெலோனியின் அரசியல் சிக்கலாக ரோபேர்டோ வனாச்சியின் புதிய தீவிர வலதுசாரி கட்சி ஃபிச்சூரோ நாசியோனாலே உருவெடுத்துள்ளது. அந்நாட்டின் முன்னாள் ராணுவப்படை தளபதி வனாச்சி 4 மாதங்களுக்கு முன் மெலோனியின் கூட்டணி கட்சியான லீக் கட்சியிலிருந்து விலகினார். இதுவரை தமது புதிய இயக்கத்தில் 100,000 உறுப்பினர்கள் இணைந்துள்ளதாக அவர் கூறினார். இது சாதாரண எண்ணிக்கையாக தோன்றினாலும் அடுத்த ஆண்டு நடைபெறும் கடுமையான பொது தேர்தலில் மெலோனி தமது வெற்றியை தக்கவைத்துக் கொள்வதை தீர்மானிக்க இது அவசியமாவதாக பார்க்கப்படுகிறது. கஜாக்ஸ்தான் அதிபர் நிர்வாக மருத்துவமனை உலகளாவிய எலும்பியல் துறையில் மிகவும் மேம்பட்ட தொழில்நுட்பங்களில் ஒன்றான மாக்கோ எந்திரன் முறையை பயன்படுத்தி எலும்பியல் அறுவை சிகிச்சை செய்ய தொடங்கியுள்ளது. எந்திரனின் உதவியுடனான அறுவை சிகிச்சையில் ஒரு முன்னோடியாக அங்கீகரிக்கப்பட்ட இந்த முறை அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் உள்ள முன்னணி மருத்துவமனைகளில் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உலகளவில் ஏற்கனவே 1.5 மில்லியனுக்கும் அதிக அறுவை சிகிச்சைகள் செய்யப்பட்டுள்ளன. விளையாட்டு குவீன் கிளப் டென்னிஸ் போட்டி. லண்டனில் நடைபெறும் இப்போட்டியில் கனடாவின் இக்டேரியா மாம்போ உடன் இணைந்து செரீனா வில்லியம்ஸ் விளையாடவுள்ளார். 2022 நடைபெற்ற US பொது டென்னிஸ் போட்டியில் தனது கடைசி ஆட்டத்திற்கு பிறகு இதுவரை எந்த ஒரு போட்டியிலும் விளையாடாத செரீனா வில்லியம்ஸ் இப்போட்டியில் வைல்ட் கார்டு பிரிவில் பங்கேற்க உள்ளார். தனது விளையாட்டு வாழ்க்கையில் அவர் 23 கிராண்ட்ஸ்லாம் ஒற்றையர் பட்டங்களையும் தனது சகோதரி வீனஸ் வில்லியம்ஸுடன் இணைந்து 14 கிராண்ட்ஸ்லாம் இரட்டையர் பட்டங்களையும் வென்றுள்ளார். இதற்கிடையில் செரீனாவுடன் இணைந்து விளையாடும் வாய்ப்பு கிடைத்ததை பெருமையாக கருதுவதாக விக்டோரியா கூறியுள்ளார். அமெரிக்க டென்னிஸ் சகாப்தமான செரீனாவை சிறுவயதிலிருந்தே தனது முன்மாதிரியாக கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஜப்பானுடன் புதிய துறைகளில் ஒத்துழைக்க மலேசியா விருப்பம். எதிர்கால வேலை தேவையின் முதன்மை தேர்வாக டிவெட். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோபி. வணக்கம்.
2: வரலாற்றில் இன்று
3: 1971 இன்றைய நாளில் ஸ்லாங்கோர் போர்ட்ஸ் வத்தன்ஹமில் MV பூங்கா ஆர்கிட் கப்பல் பிரதமர் துன் அப்துல் ரசா ஹுசைனிடம் அதிகாரப்படியாக ஒப்படைக்கப்பட்டது. இது நாட்டுக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தருணமாக அமைந்தது. MV பூங்கா ஆர்கிட் மலேசிய அரசுக்கு சொந்தமான முதல் கப்பலாகும். இக்கப்பல் மலேசிய ஜப்பான் அரசுகளுக்கிடையில் 1967 கையெழுத்திடப்பட்ட உடன்பாட்டின் கீழ் நல்லெண்ண அடிப்படையில் இரு நாடுகளின் ஒத்துழைப்பில் கட்டப்பட்டது. இந்த கப்பல் மிட்சுபிஷி ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் நிறுவன 18 கட்டி முடிக்கப்பட்டது. இந்த ஒப்படைப்பு நிகழ்ச்சி உலக கப்பல் போக்குவரத்து துறையில் மலேசிய அரசாங்கம் தனது பங்களிப்பை தொடங்கியதற்கான ஒரு குறியீடாகவும் விளங்கியது. MV பூங்கா ஆர்கிட் கப்பலின் ஒப்படைப்பு மலேசியாவின் கடல்சார் மற்றும் கப்பல் போக்குவரத்து வரலாற்றில் முக்கிய மைல்கல்லாக கருதப்படுகிறது.
2: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.arkip.gov.my

0: அடுத்து இடம்பெறுவது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடம்பெறுவது திருக்குர்ஆன் விளக்க உரை. வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிலத்தார்களை படைத்து பரிபாலிக்க கூடிய எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்லாஹுடைய மாபெரும் கிருபையை கொண்டு சென்ற வாரம் திருக்குர்ஆனுடைய விளக்க உரையில் 94வது அத்தியாயத்தை நாம் பார்த்தோம். இந்த வாரம் 95வது அத்தீன் என்ற அத்தியாயத்தை நாம் பார்க்கிறோம். இந்த அத்தியாயத்தில் 8 வசனங்கள் இருக்கின்றன. 34 சொற்கள் இருக்கின்றன. எழுத்துகள் 165 இருக்கின்றன. இந்த அத்தியாயம் மதினாவில் இறக்கப்பட்ட அத்தியாயமாக இருக்கிறது. இந்த அத்தியாயம் மிகவும் சிறியது. ஆனால் மனிதனின் படைப்பு மற்றும் அவனது கடமைகள் குறித்து மிக ஆழமான செய்திகளை கொண்டுள்ளது. இந்த அத்தியாயத்தில் மனிதன் எந்த அமைப்பில் படைக்கப்பட்டிருக்கிறான், அவனுடைய செயல்கள் எப்படி இருந்தால் அவனுக்கு நன்மையாக அமையும், அவனுடைய செயல்கள் மோசமாக இருந்தால் அவனுடைய நிலை எப்படி மாறும் என்ற செய்திகளை மிக அழுத்தமாக அல்லாஹு தஆலா சொல்லி காண்பிக்கிறான். வத்தீனி வஸ்ஸைதூன், அத்தி மற்றும் ஒலிவத்தின் மீது சத்தியமாக. வதூரி சீனின், சினாய் மலை மீது சத்தியமாக. வஹாதல் பலதில் அமீன், அபயமளிக்கும் இந்த மக்கமா நகரத்தின் மீது சத்தியமாக. அல்லாஹ் முதல் 3 வசனங்களில் 4 பொருளை குறிப்பிட்டு சத்தியம் செய்கிறான். 1வது அத்தி, 2வது ஒலிவம், 3வது சினாய் மலை, 4வது அபயமளிக்கும் மக்கமா நகரம். இந்த 4 மீது அல்லாஹ் சத்தியம் செய்வதால் இவை முக்கியம் வாய்ந்தது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். 1வது அத்தி, மனிதன் உண்ணக்கூடிய பழங்களில் அத்திப்பழம் மிகவும் சிறந்தது. அது உடலில் இயற்கை உபாதைகளை சரி செய்கிறது. அதனால் மலச்சிக்கல் வராமல் இருக்கிறது. மனிதனுடைய சிறுநீர் பையை சுத்தப்படுத்துகிறது. மேலும் பல வியாதிகளையும் குணப்படுத்தி உடம்பிற்கு பலத்தையும் தருகிறது. சாப்பிடுவதற்கு இன்பமாக இருக்கிறது. மருத்துவ அறிவியலின்படி அத்திப்பழம் எவ்விதமான கேடும் உண்டாக்குவதில்லை என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அத்திப்பழத்தின் முக்கிய பயன்கள் இப்பொழுது நாம் பார்க்கிறோம். 1வது, செரிமான மண்டலம் சீராகும். அத்திப்பழத்தில் நார்ச்சத்து அதிக அளவில் உள்ளது. இது மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்த்து குடல் இயக்கத்தை சீராக்குகிறது. தினமும் 2 உலர்ந்த அத்திப்பழங்களை சாப்பிடுவது செரிமானத்தை மேம்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. 2வது, இதய ஆரோக்கியத்திற்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கிறது. இதில் உள்ள பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்க உதவுகிறது. மேலும் இரத்தத்தில் உள்ள தேவையற்ற கொழுப்புகளை குறைத்து இதயத்தை பாதுகாக்கிறது. 3வது, எலும்பு உறுதி பெறுகிறது. அத்திப்பழத்தில் கால்சியம், மெக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ் நிறைந்துள்ளன. எலும்புகளின் அடர்த்தியை அதிகரிக்கிறது. எலும்பு தேய்மான பாதிப்புகள் வராமல் தடுக்கின்றன. அல்லாஹு தஆலா 2வதாக ஜெய்தூன் ஒலிவத்தின் மீது சத்தியம் செய்து அதனுடைய மகத்துவத்தை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். ஒலிவ மரம் மனிதனுக்கு மிகவும் உபயோகமாக இருக்கிறது. ஜெய்தூன் எண்ணெயை ஒருவர் சாப்பிட்டாலும் அல்லது தலையில் தேய்த்துக் கொண்டாலும் உடலில் தேய்த்து வந்தாலும் அநேக நற்பலன்கள் இருக்கின்றன. மேலும் ஜெய்தூன் பழத்தை சாப்பிட்டாலும் அதிலும் பல வகையான நன்மைகள் இருக்கின்றன. அல்லாஹு நூறு சமாவாதி வல் அர்லி மசல் நூரிஹி கமிஷ்காத்தின் ஃபீஹா மிஸ்பாஹ் அல் மிஸ்பாஹு ஃபீ ஸுஜாஜா அஸ்ஸுஜாஜது கன்னஹா கௌகபுன் ஸுர்ரியின் யூகது மின் ஷஜரத்தின் முபாரகத்தின் ஸைதூனா. அல்லாஹ் வானங்கள் பூமிக்கு ஒளி ஏற்படுத்துபவன். அவன் ஏற்படுத்தும் ஒளிக்கு உதாரணம் விளக்கு வைக்கப்பட்டுள்ள மாடம் போன்றதாகும். அவ்விளக்கு ஒரு கண்ணாடி குவியல் இருக்கிறது. அக்கண்ணாடி ஒளி வீசும் நட்சத்திரத்தை போன்றதாகும். அது பாக்கியம் பெற்ற ஜெய்தூன் மரத்தின் எண்ணெயினால் எரிக்கப்படுகிறது என்று அல்லாஹ் அத்தியாயம் 24:35 வசனத்திலே சொல்கிறான். இந்த வசனத்தில் பாக்கியம் பெற்ற ஜெய்தூன் மரம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அது பாக்கியம் பெற்றதினால் அதனுடைய எண்ணெயினால் எரிக்கப்படுகிறது என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய காரணத்தினால் நிச்சயமாக ஜெய்தூன் பாக்கியம் நிறைந்ததாக இருக்கின்றது என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஜெய்தூன் எந்த அடிப்படையில் பாக்கியம் நிறைந்ததாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஜெய்தூன் எண்ணெய் இதயத்திற்கு மிகவும் நல்லது. எந்த நாடுகளில் சமையல் செய்வதற்காக ஜெய்தூன் எண்ணெயை பயன்படுத்துகிறார்களோ அந்த நாடுகளில் உள்ளவர்களுக்கு இருதய நோயின் தாக்கம் மிக குறைவாக இருப்பதாக ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்பெயின் நாட்டில் நடந்த ஆராய்ச்சியில் ஜெய்தூன் எண்ணெயை பயன்படுத்தினால் இதய நோய், இரத்த அழுத்த பாதிப்பு இவை தவிர்க்கப்படுகின்றன. தினமும் ஒரு சிறிய கரண்டியில் ஜெய்தூன் எண்ணெயை உட்கொண்டு வந்தால் இதய நோய் வராமல் தடுக்கலாம். மேலும் உணவை சாப்பிடுவதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பாக தினசரி சிறிய அரை கரண்டி ஜெய்தூன் எண்ணெயை பருகி வந்தால் இரத்த குழாயில் கொழுப்பு படியாமல் தடுக்கலாம் என்று அந்த ஆய்வு சுட்டிக்காட்டு

0: மூன்றாவது, சினாய் மலையின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான், சினாய் மலை உலக மலைகளில் மிகச் சிறந்ததே ஆகும். ஏனென்றால் நபி மூசா அலைஹி சலாத்து வசலாம் அவர்கள் அல்லாஹுவிடத்தில் இந்த மலையில் வைத்துத்தான் உரையாடினார்கள். அதனால் உலகத்தில் உள்ள மற்ற மலைகளை விட மதிப்பில் சிறந்த மலையாக இருக்கிறது, அது உயர்ந்ததாகிவிட்டது. மேலும் நபி மூசா அலைஹி சலாத்து வசலாம் அவர்களுக்கு இந்த மலையில் வைத்துத்தான் தௌராத் வேதத்தின் பலகையை அல்லாஹு தாலா வழங்கினான். நான்காவதாக, அபயம் அளிக்கும் நகரம் மீது சத்தியம் செய்கிறான். அபயம் அளிக்கும் நகரம் என்பது மக்காவாகும். உலகில் உள்ள நகரங்களில் மக்கா நகரம் மிகச் சிறந்ததாகும். மக்கா நகரின் எல்லைக்குள் தவறான செயல்களை செய்தால் அது மிகப்பெரிய குற்றமாகும். ஆகவே மனிதர்களுக்கும் மற்ற ஜீவராசிகளுக்கும் பரிபூர்ணமான பாதுகாப்பு அளித்துக் கொண்டிருக்கும். அதனால்தான் இதற்கு அபயம் அளிக்கும் நகரம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதன் மீது சத்தியம் செய்து இந்த நகரத்துடைய முக்கியத்துவத்தை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். அல்லாஹு தாலா எந்த பொருள்களின் மீது சத்தியம் செய்கிறானோ அது முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா எந்த பொருள்களின் மீது சத்தியம் செய்து அடுத்து ஒரு செய்தியை அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால் அந்த செய்தி மிகவும் வலிமையானது, மிகவும் மனிதர்களுக்கு பயன்தரக்கூடியது என்பதை அல்லாஹ் ஆழமாக சுட்டி காண்பிக்கிறான். சூரத்து தீனுடைய நான்காவது வசனத்தில், லக்கத் ஹலக்னல் இன்ஸான ஃபி அஹ்சனி தக்வீம், நிச்சயமாக நாம் மனிதனை மிக அழகான அமைப்பில் படைத்தோம். மனித படைப்பு என்பது இறைவனின் படைப்பிலே மிகவும் உன்னதமான ஒன்றாக கருதப்படுகிறது. அல்லாஹ் மனிதனை அஹ்சனி தக்வீம், மிக அழகான அமைப்பு என்று கூறுகிறான். இதில் இரண்டு முக்கியமான அம்சங்கள் உள்ளன. வெளிப்புற அழகு, நேராக நிமிர்ந்து நடப்பது, அழகான முகம் மற்றும் உடல் அமைப்பு. உள் அழகு, சிந்திக்கும் ஆற்றல், அறிவு, நல்லது கெட்டதை பிரித்தறியும் திறன் மற்றும் ஆன்மீக உயர்வை அடைய செய்ய மிகப்பெரிய ஒரு நன்மையாக இருக்கிறது. அதே போன்று மற்ற உயிரினங்களை விட மனிதனை பிரித்து காட்டும் சிறப்பம்சங்களை அல்லாஹு தாலா மனித படைப்பிலே வைத்து அந்த படைப்பை மிக முக்கியமாக ஆக்கி வைத்திருக்கிறான். மனித படைப்பின் முக்கிய சிறப்புகளை காண்போம். ஒன்றாவது, பகுத்தறிவு. மற்ற விலங்குகளுக்கு ஐந்து அறிவு, பார்க்கும் அறிவு, கேட்கும் அறிவு, தொடும் அறிவு, நுகரும் அறிவு, ருசிக்கும் அறிவு மட்டுமே இருப்பதாக கருதப்படும் நிலையில் மனிதனுக்கு மட்டுமே பகுத்தறிவு எனும் ஆறாவது அறிவு உண்டு. சிந்திக்கும் திறன் எப்படிப்பட்டது? அது மிகப்பெரிய நன்மையை மனிதனுக்கு தருகிறது. எது நன்மை எது தீமை என்று ஆராய்ந்து முடிவெடுக்கும் ஆற்றல், திட்டமிடல், கடந்த கால அனுபவங்களை கொண்டு எதிர்காலத்தை திட்டமிடும் தனித்திறன் மனிதனுக்கு மட்டுமே உண்டு. இப்படிப்பட்ட திறனை தரக்கூடியதுதான் அந்த சிந்திக்கும் ஆற்றல். அடுத்து இரண்டாவது, நிமிர்ந்த நடை மற்றும் உடல் அமைப்பு. மனிதனின் உடல் அமைப்பு மற்ற உயிரினங்களை விட பல மடங்கு மேம்படுத்தப்பட்டது. நிமிர்ந்த முதுகெலும்பு, நேராக நிமிர்ந்து நடப்பதால் கைகள் இரண்டையும் மற்ற வேலைகளுக்கு பயன்படுத்த முடிகிறது. அதாவது மற்ற உயிரினங்களை காட்டிலும் மனிதனை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் அழகான அடிப்படையிலே அவன் உணவை சாப்பிடும் பொழுது கையால் எடுத்து உணவை சாப்பிடுகிறான். சில உயிரினங்கள் நேரடியாக வாயை வைத்து சாப்பிடுகிறது. அதைவிட மனிதன் கையால் எடுத்து சாப்பிடக்கூடிய உன்னதமான ஒரு ஆற்றலை அல்லாஹு கொடுத்து மனித படைப்பை மேம்படுத்தி இருக்கிறான். மூன்றாவதாக, மொழி மற்றும் தகவல் தொடர்பை இந்த மனித படைப்புக்கு வழங்கியிருக்கிறான். விலங்குகள் சைகைகள் அல்லது சப்தமிட்டு தொடர்பு கொண்டாலும் மனிதன் மட்டுமே சிக்கலான மொழித்திறனை பெற்றுள்ளான். தன்னுடைய உணர்வுகளையும் நுட்பமான கருத்துகளையும் சொற்கள் வழியாக பகிரும் ஆற்றல் மனித நாகரீகத்தின் வளர்ச்சிக்கு அடிப்படையாக அமைந்தது. எழுத்து வடிவம் மூலமும் அறிவை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவது மனிதனின் தனிச்சிறப்பாக இருக்கிறது. நான்காவது, உணர்ச்சிகளும் மனசாட்சிகளும். மனிதன் வெறும் இயந்திரம் அல்ல, அவன் உணர்ச்சிகளின் சங்கமம். இரக்கம் மற்றும் பசி, தூக்கம் போன்ற அடிப்படை தேவைகளையும் தாண்டி சக உயிர்கள் மீது அன்பு காட்டுதல், அறநெறிகளை பின்பற்றுதல் போன்றவை மனித படைப்பின் உச்சமாக இருக்கிறது. மேலும் தவறு செய்யும் போது மனசாட்சி உறுத்தும் அந்த உள் உணர்வு மனிதனை ஒரு சிறந்த மனிதனாக மாற்றுகிறது. மனிதனின் கண்ணியம் அல்லாஹ் மனிதனை உருவத்தாலும் அறிவாலும் மிகச்சிறந்த முறையில் அல்லாஹ் படைத்துள்ளான் என்பதை இந்த சூரா உறுதிப்படுத்துகிறது. இந்த சூராவில் 4 அத்தியாயங்களை நாம் பார்த்தோம். இந்த 4 அத்தியாயங்களில் முதல் 3 அத்தியாயங்களில் 4 பொருளின் மீது சத்தியம் செய்து அந்த பொருளுடைய மகத்துவத்தை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறார். 4வது அத்தியாயத்தில் மனிதனுடைய அழகான படைப்பை பற்றி பேசி மனிதர்களுக்கு அல்லாஹ் உணர்த்துகிறான், உங்களை நான் அழகிய முறையிலே படைத்திருக்கிறேன், எனவே நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தி நல்ல முறையில் வாழ்வதற்கு முயற்சி செய்யுங்கள். அல்லாஹு தாலா நம் அனைவர்களுக்கும் எல்லா விதமான நற்பாக்கியங்களையும் எல்லா விதமான தன்மைகளையும் அல்லாஹு தந்தருள வேண்டும். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
1: நேயர்களே, இதுவரை திருக்குர்ஆன் விளக்க உரை கேட்டீர்கள். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி.
2: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெஞ்ஞாரான் ஜாக்கிம்.
3: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல ஃபேப்.

இசைஞானி இளையராஜா அவரோடு எஸ்பிபி கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். நேரம் இப்பொழுது 9:39 ஆகிவிட்டது. சரிங்க, பயணத்துல இருக்கீங்களா? பாடல்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டே வரீங்களா? சரி, அடுத்து நம்ம ஒரு உள்ளூர் பாடலை, மலேசிய பாடலை கேட்கவிருக்கின்றோம். ஆர் லாரன்ஸ் உடைய இசையில் ஷர்மிளா சிவகுரு ஆர் சிவா பாடலை கொண்டு வருகின்றார்கள். சரி, 10 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு ஒரு சுவாரஸ்யமான தலைப்பை காத்துக்கிட்டே இருக்குங்க. என்ன தலைப்பு அப்படிங்கறத நீங்க கேட்க போறீங்க. இந்த பாடலுக்கு பிறகு நான் சொல்ல போறேன், நீங்களும் அழைத்து உங்களுடைய அனுபவத்தை சொல்ல போறீங்க. நிச்சயமா இந்த தலைப்பை பத்தி சொல்லும் போது உங்க எல்லாருக்குமே அனுபவம் இருக்கும், நீங்களும் ஆர்வமா அழைச்சு சொல்வீங்க. பாருங்களேன், இந்த பாடலுக்கு பிறகு கேட்கலாம் என்ன தலைப்பு அப்படிங்கறத. அப்படி என்ன சுவாரஸ்யமான தலைப்புன்னு தானே கேக்குறீங்க. பாடலுக்கு பிறகு பாருங்க, சொல்றேன்.

ஒரு நேரம் அழிச்சு கேட்டிருந்தாங்க, இது என்ன திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் அப்படின்னு சொல்லி. இது மலேசிய பாடலுங்க. அதோ நம்முடைய உள்ளூர் பாடல், மண்ணின் மைந்தர்களுடைய பாடல்களும் அருமையான பாடல்கள் இல்லையா? ஆக நம்ம கேட்கும் போது தான் ரொம்ப அருமையா இருக்கு. என்ன பாடல்னு புதுசாக நம்மளால கேட்க முடியுது இல்லைங்களா? சரிங்க, சுவாரஸ்யமான தலைப்பு அப்படின்னு சொல்லியிருந்தேன். 10 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நீங்க அழிச்சு பேச போறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னு சொன்னா, பெரும்பாலும் என்ன, கடந்த வாரத்தில் நீண்ட விடுமுறைக்கு வெளிநாடுகளுக்கு போயிருந்தீங்க. நான் சென்னையில் பார்க்கும்போது பாதி மலேசியா அங்கே தாங்க இருந்தது பெரும்பாலும். ஆனால் என்ன ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னா, பார்க்கும் போதெல்லாம் வந்து அழகாக ஒரு புன்னகை கொடுத்து, அது மலேசியர்களுக்கே உரிய ஒரு அம்சம் அப்படின்னு சொல்லலாம். பார்த்து ஒரு புன்னகை செய்து அப்புறம் வந்து ஒரு வணக்கம் சொல்லி பேசிடுவாங்க. அந்த மாதிரி பலரை வந்து சென்னையில் நான் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. சரி, ஆனாலும் கூட இந்த வெளிநாடுகளுக்கு பயணம் செய்துட்ட பிறகு நீங்கள் மலேசியாவுக்கு வரும்போது முதலாக நீங்கள் தேடுவது எந்த உணவை அப்படிங்கிறது தான். ஒரு சிலர் வந்து சீன உணவை தேடி போவாங்க, ஒரு சிலர் நாசிலமா சாப்பிட்டா தாங்க, அடடா சாப்பிடாம இவ்வளோ நாள் தவிச்சிட்டனே அப்படின்னு நினைப்பாங்க. இன்னும் சிலர் நம்முடைய வாழை இலை சாப்பாடு இருக்கு இல்லைங்களா, அதனை விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படியாக நீங்கள் உடனடியாக மலேசியா வந்தோடனே நான் இதை தாங்க சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தேடி வந்து முதல் முதலாக சாப்பிடுவது என்ன உணவு அப்படிங்கிறது தாங்க கேள்வி. ஆக வெளிநாடுகளுக்கு ரொம்ப நாள் கழிச்சு சென்று விட்டு மீண்டும் தாயகம் திரும்பும் போது, மலேசியாவுக்கு வரும்போது எந்த உணவை தேடி நீங்கள் உண்வீர்கள், சாப்பிடுவீர்கள் அப்படின்றத சொல்லுங்க. 3 2 2 8 2 5 7 3 3 நாங்க சொல்லி முடிக்கல, அதுக்குள்ள 4 7 6 8

இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

டிரெயிலருக்கு மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முனிருதா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலா ஃபேம் கேக்குறீங்க. யார்கிட்டயாவது எதையாவது சொல்லணுமா? நேரம் இல்லைங்க, உடனே சொல்லிருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னலா ஃபேம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் 10 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். மடானி அரசாங்கம் 6 படிவத்தை மேம்படுத்துவதற்காக அதனை மறுபெயரிடுவது உட்பட பல்வேறு முனைப்புகளை செயல்படுத்தியுள்ளது. 6 படிவ திட்டத்தை மேம்படுத்துவதில் மடானி அரசாங்கத்தின் உறுதியான கடப்பாடு இதன் மூலம் வெளிப்படுகிறது என கல்வி அமைச்சர் ஃபலினா சீடிக் தெரிவித்துள்ளார். இதர மேல்நிலை கல்விக்கு ஈடாக 6 படிவத்தின் தரத்தை மேம்படுத்துவதற்காக அந்த முயற்சி எடுக்கப்பட்டுள்ளது. ஜூன் 10 நாள் முதல் மலாக்கா பத்துபுரண்டாம் அனைத்துலக விமான நிலையத்திலிருந்து பெக்கான்பாரு மலாக்கா பெக்கான்பாரு தடம் செயல்பட தொடங்கும். மலாக்காவில் மருத்துவ சிகிச்சை நாடி வரும் இந்தோனேசிய பயணிகளின் வருகையின் மூலம் மாநிலத்தின் சுகாதார சுற்றுலாத்துறைக்கு புத்துயிர் அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வாரத்திற்கு 3 நாள்களுக்கு இப்பயணம் மேற்கொள்ளப்படும் என மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டாக்டர் ஹமீத் மைதீன் குஞ்சுபசார் தெரிவித்தார். ஒமான் கடற்கரைக்கு அருகே தீப்பிடித்த எண்ணெய் கப்பலில் இருந்த 24 இந்திய மாலுமிகளை இந்திய கடற்படை உலங்கூர்தி மூலம் மீட்டதாக புதுடெல்லி அதிகாரிகள் தெரிவித்தனர். தீ ஏற்பட்டதற்கான காரணம் தெரிவிக்கப்படவில்லை. மீட்கப்பட்ட அனைவரும் பாதுகாப்பாக உள்ளதாக இந்திய துறைமுக அமைச்சின் இயக்குநர் ஒபரேஷ் குமார் சர்மா தெரிவித்தார். இஸ்ரேலுக்கு எதிரான தனது ராணுவ நடவடிக்கையை நிறுத்துவதாக ஈரான் அறிவித்ததை தொடர்ந்து ஈராக் தனது வான்வெளியை திங்கட்கிழமை மீண்டும் திறந்ததாக அந்நாட்டின் பொது வான் போக்குவரத்து அமைப்பு தெரிவித்துள்ளது. ஏப்ரல் 8 நாள் மேற்கு ஆசியாவில் போர் நிறுத்தம் தொடங்கிய பின்னர் இஸ்ரேல் மீது ஈரான் முதல் ஏவுகணை தாக்குதலை நடத்தியது. இதனைத் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை தனது வான்வெளியை 72 மணி நேரத்திற்கு மூடுவதாக ஈராக் அறிவித்திருந்தது. விளையாட்டு. நாளை தென்கொரியாவில் தொடங்கும் டுவர் டி காங்னாம் பந்தயத்தில் தெலங்கானு சைக்கிள் ஓட்ட அணி TSG முதல் 3 நிலைகளில் வெற்றி பெற இலக்கிட்டுள்ளது. பல கண்டங்களையும் நாடுகளையும் சேர்ந்த சிறந்த விளையாட்டாளர்கள் இம்முறை பங்கேற்பதால் கூடுதல் சவாலாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக TSG தலைமை செயல்பாட்டு அதிகாரி நசிருடின் வான் இட்ரூஸ் தெரிவித்துள்ளார். 3 உள்நாட்டினரையும் 3 இறக்குமதி விளையாட்டாளர்களையும் கொண்ட இந்த அணி 5 கட்டங்களை கொண்ட 510.4 கிலோமீட்டர் தூர பந்தயத்தில் பங்கேற்கின்றது. டுவர் டி காய்னோங் நாம் பந்தயம் நாளை தொடங்கி 13 தேதி வரை நடைபெறுகிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

காற்றின் மொழியில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரிங்க, ஏற்கனவே சொன்னது போலதான் உங்களுக்காக ஒரு தலைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ரொம்ப சுவாரஸ்யமான தலைப்பு, அதனை ஒட்டி நீங்க அழைத்து பேசலாம். வெளிநாடுகளுக்கு நீங்கள் சென்ற பிறகு மீண்டும் மலேசியாவுக்கு காலடி எடுத்த உடனே, இல்ல அதுக்கு முன்பாகவே விமானத்திலே நீங்க யோசிச்சிருப்பீங்க, காலடி எடுத்து வச்சுன்னு இந்த சாப்பாடு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி, அது என்ன மலேசிய உணவு அப்படிங்கறது நீங்க அழைச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். சுழிய 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: வணக்கம் மின்னல் FM.
1: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
0: தியாகராஜன் கிம்சிங் ஹைலைன்ல இருந்து பேசுறேன். இது அப்பதான் லீவ்ல இருந்து தாய்லாண்ட்ல இருந்து இன்னைக்கு வந்தோட கேர் சென்டர்ல இறங்கிட்டு ஒரு தமிழ் சாப்பாடு இலை சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்ப தேவை குடிச்சிட்டு அப்ப வடை சாப்பிட்டுட்டு கறிப்பாப்பு சாப்பிட்டு இன்னைக்கு ராத்திரிக்கு வந்து கறி மீன் சாப்பிட போனோம்.
1: என்னங்க நீங்க வரிசையா பட்டியல் வச்சிருக்கீங்க போல இருக்க?
0: நாளைக்கு ஒண்ணு சாப்பிடணும், நாசிரியம் எல்லாம் இருக்கு, ஒண்ணு சாப்பிடுமே. ஏன்னா நம்ம என்ன எங்க போயிட்டு வந்தாலும் நம்ம மலேசியா சாப்பாடு மாதிரி கிடைக்கவே கிடைக்காது.
1: உண்மை உண்மை உண்மை, உடனடியா நம்ம வந்து தேடிடுவோம் இல்லையா?
0: அது ஏன்னா அங்க உள்ள சாப்பாடுக்கு இங்க சாப்பாடு என்னதான் ருசியோ இருக்கோ, நம்ம இங்க பழகி போயிடுச்சு. எப்படி இருந்தாலும் அந்த இலை சாப்பாடு, தமிழ் சாப்பாடு, இந்த நாசிலம்மா, இந்த ரொட்டி சேனா, இதெல்லாம் அவங்களோட சாப்பாடு அது கொஞ்ச நேரம் தான் அந்த அந்த ருசி அந்த இது
1: அதிகமான ருசினா இந்த பக்கம் தான், மலேசியா தான்.
0: எங்க போயிட்டு மலேசியா தானே, இந்தோனேஷியாக்கு போயிருக்கேன், நேபாள், இந்தியாக்கு எல்லாம் போயிட்டு வந்தா கூட
1: சொல்லும்போதே பசிக்குது போங்க. சரிங்க, ரொம்ப ரொம்ப நன்றி அழைச்சு சொன்னதுக்கு. வணக்கம்.
0: வணக்கம், ரொம்ப நன்றி.

0: வணக்கம் பொன் கோகிலம், நான் அஷ்டலட்சுமி பேசுறேன். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு பொன் கோகிலம்.
1: ரொம்ப ரொம்ப நன்றி அஷ்டலட்சுமி. சரி சொல்லுங்க, என்ன உணவு ரொம்ப தேடி தேடி வர்றது?
0: நாங்க பிளைட்ல எங்க போயிட்டு வந்தோம், மொதல் பிளைட்ல டிசைட் வந்து போய் இறங்கினே எனி சைனீஸ் ஷாப்ல போயிட்டு மீ சூப்போ மீ கறியோ அந்த மாதிரி சாப்பிடணும் அப்படின்னு டிசைட் பண்ணி வந்து இறங்கினே மொதல் தர்றது அந்த இந்த சாப்பாடு தான்.
1: இப்ப சீன உணவு வந்து இறங்கணும்னு சாப்பிடணும் அப்படிங்கறது ஆசைப்பட்டு நீங்க வந்து மலேசியால காலடி எடுத்தோன்னு சாப்பிடுறீங்க?
0: ஆமா, அது அது இல்லன்னா நான் சொல்லமா, இந்த ரெண்டு உணவு தர வேற எதுவுமே எங்க கண்ணுக்கு தெரியாது.
1: ஆமா, மலேசிய உணவு அப்படி நம்மள கட்டி போட்டு வச்சிருக்கு இல்லையா?
0: ஆமா ஆமா, அது உண்மை, அது உண்மை. அது எங்க போனாலும் அந்த
1: நல்லது தான் பயணம் அப்படிங்கறதே ஒரு நல்ல தியானம் அப்படின்னு சொல்லுவாங்க.
0: அது உண்மை, அது கொஞ்சம் ஒரு ரிலீஸ் டென்ஷன், நம்ம ஒரு டென்ஷன் ரிலீஸ் பண்றதுக்கு தான் வெக்கேஷனே போறோம்.
1: நிச்சயமா. சரி, அழைச்சு சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சி அஷ்டலட்சுமி.
0: ரொம்ப நன்றி பொன்கோ.
1: ரொம்ப நல்ல பேர் உங்களுக்கு, அழகான பேர் அஷ்டலட்சுமி.
0: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.
1: வணக்கம்.

அனிருத் ரவிச்சந்தர் பிரகதி கொண்டு வந்த பாடல கேட்டு நிரம்பி பொழுது 10:30. சரிங்க, பெரும்பாலும் வெளிநாடுகளுக்கு நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா மீண்டும் திரும்பி வரும்போது என்ன உணவு வந்து அசப்போட்டுட்டே வருவீங்க, அதாவது இன்னைக்கு நீ சாப்பிட்டுறணும், ஒரு புடி பிடிச்சிடணும் அப்படின்னு. மலேசிய உணவுகள்ல உங்களுக்கு எந்த உணவு ரொம்ப பிடிக்கும், ஆர்வமாக காத்திருந்து உடனே சாப்பிடணும் அப்படின்னு என்னென்ன உணவுகள்லாம் நினைப்பீங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். அந்த வகையில நமக்கு வந்து ஒரு அழைப்பு, சேஷாஸ்திரி அவங்க வந்து லண்டன்ல படிக்கிறாரா, அவர் மலேசியா வந்த உடனே வருவதற்கு முன்பாகவே மைலோ ஐஸும் அதே வேளையில ரொட்டி தல்லோரும் சாப்பிட்டுறணும் அப்படிங்கறத எப்போதுமே கேட்பாராம். பெரும்பாலும் இந்த வெளிநாட்டுல படிக்கிற மாணவர்கள் அவங்களுக்கு உண்மையிலே சொல்லணும் அப்படின்னு சொன்னா மலேசிய உணவு எப்படா மலேசியாவுக்கு வந்து சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஏக்கமாவே இருக்கும் இல்லைங்களா. நாமாவது எங்கேயாவது வெளிநாட்டு பயணம் முடிச்சிட்ட பிறகு 10 நாளோ 8 நாளோ முடிஞ்ச கையோடு ஓடி வந்து சாப்பிட்டுருவோம். ஆனா இந்த குழந்தைங்க எல்லாம் ஒரு 6 மாத விடுமுறை கழித்தான் வருவாங்க இல்லைங்களா. ஆக ஆசைப்பட்டு வீட்லயும் சமைப்பாங்க, அதே வேளையில இந்த மாதிரியான மலேசிய உணவுகளையும் பட்டியலிட்டும் சாப்பிடுவாங்க. இந்த வகையில இந்த மைலோ ஐஸ் அப்படின்னாலே எல்லாருக்கும் பிடிச்சமான உணவாக தான் இருக்கு. அதே வேளையில இந்த பரோட்டா ரொட்டி சனாய் அப்படிங்கிறதும் ஆசைப்பட்டு உடனடியாக சாப்பிடுவாரு அப்படின்னு சொல்லி சேஷாஸ்திரி சொல்லியிருக்காங்க. சரி, வெளிநாட்டில் படிச்சுட்டு இருக்கிறவங்க நீங்க இப்பொழுது வந்து கேட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னா எப்போ வரீங்க இந்த பக்கம், வாங்க வந்த உடனே மலேசிய உணவுகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு பிடித்த உணவுகளை தாராளமாக நீங்க சாப்பிடலாம். அதுக்காகவே நீங்க காத்து கொண்டிருப்பீங்க அப்படின்றது எங்களுக்கும் தெரியும். சரி, இன்றைக்கு அழைத்தவங்க அத்தனை பேருக்கும் நன்றியை அவசியம் சொல்லணும்.

0: முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல், இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
1: சரி, வானொலியில உங்களுடைய குரல் இடம்பெறணும், நானும் ஒரு அறிவிப்பாளர் போல பேசணும், ரொம்ப நாள் கனவு இது அப்படின்னா உங்களுடைய கனவை நினைவாக்க நாங்கள் கத்தாயராக காத்துட்டே இருக்கோம். அதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு அறிவிப்பாளரை போல எப்படி பேசுவீங்களோ அதை நீங்க வந்து எங்களுக்கு குரல் பதிவாக மின்னஞ்சல் அனுப்பணும். அதே வழியில ஒரு சின்ன எழுத்து படிவம், எப்படி எல்லாம் நீங்க ஒரு அறிவிப்பு இருக்குமோ அதை நீங்க வந்து எழுத்து படிவமாக எங்களுக்கு நீங்க storybox.minnal@gmail.com அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பி வைங்க. மறக்காம உங்களுடைய பெயரையும் கைபேசி எண்ணையும் குறிப்பிட்டு அனுப்புங்க, அப்பதான் நாங்க உங்களை அழைப்பதற்கு வசதியா இருக்கும். சரி, இப்படியாக உங்களுக்கு தெரிந்தவர்களும் இருப்பாங்க, அவங்களும் நிச்சயமா நல்ல பேசுவாங்க, நல்ல குரல் இருக்கு, வானொலிக்கு அப்படியே பேசினா கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கும் அப்படின்னாலும் நீங்க அவங்களை மறக்காம அனுப்பி வைக்க சொல்லுங்க. மின்னஞ்சல தானே திருப்பி சொல்ல சொல்றீங்க, இதுதான் storybox.minnal@gmail.com.

காற்றின் மொழி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். 10:44 நேரம் இப்பொழுது. சரி, 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு இனிமையான பழைய பாடல்களின் தொகுப்பு இன்றைக்கு இருக்கு. அதுவும் இன்றைக்குள்ள தொகுப்பு கொஞ்சம் வித்தியாசமான தொகுப்பாகவும் அமைந்திருக்கு. அப்படியான அற்புதமான காதல் பாடல்கள் எல்லாமே உங்களுக்காக நான் தொகுத்து எடுத்து வச்சிருக்கேன். அதே வேளையில் டிக்டாக் பக்கமும் நீங்கள் வரலாம். டிக்டாக் பக்கம் நீங்கள் வந்து நம்ம கிட்ட பேசலாம். அங்கேயும் உங்களுடைய விருப்ப பாடல்களை நீங்கள் பதிவு செய்யலாம்.

0: கதை தயக்கத்தோட செக் டைப் பண்ணுங்க சனிக்கிழமை 7:15
1: என்ன
2: சாப்பாடுவீங்க
1: பெரும்பாலும்
2: ஏர்போர்ட்லயே சாப்பிட்டுருக்கோம்.
1: ஆஹா, சரிங்க சரிங்க, நன்றி ஐயா அழைப்புக்கு. வணக்கம்.

0: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள்.
3: எனது
2: இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: இருமன

0: பரவாயில்ல
1: விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
0: எது நாளைக்கா?
1: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா
0: சொன்னாங்க.
1: அதேதான்,
2: ரொம்ப யோசிக்காதீங்க, இந்த தருணத்தை மட்டும் ரசிச்சு வாழ்வோம். இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் மனோன் மணிவீர் 11 மணி செய்திகளுடன் மனோன் மணி வீரமோகன். மலேசியா இவ்வாண்டு முதல் காலாண்டில் 92.8 பில்லியன் ரிங்கிட் அங்கீகரிக்கப்பட்ட முதலீட்டை பெற்றது. ஜப்பான் மிகப்பெரிய அந்நிய முதலீட்டாளராக உருவெடுத்துள்ள வேளையில் அதே காலாண்டில் உள்நாட்டு முதலீடு ஆண்டுக்காண்டு அடிப்படையில் மிக வலுவான வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக மலேசிய முதலீட்டு மேம்பாட்டு வாரியம் மைடா தெரிவித்துள்ளது. பிலிப்பீன்ஸ் மின்டானோ வட்டாரத்தில் இன்று மாலை மிதமான அளவில் இரு நிலநடுக்கங்கள் ஏற்பட்டன. 7:22-5.3 முன்னதாக மாலை 5:17-5.6 அவை பதிவாகியிருந்தன. இதனால் மலேசியாவுக்கு சுனாமி எச்சரிக்கை இல்லை என மலேசியா தெரிவித்துள்ளது. பிலிப்பீன்ஸ் நிலநடுக்கத்தில் இதுவரையில் 15 பேர் உயிரிழந்தனர், 134 பேர் காயமடைந்தனர். ஏர்போனியோ விமான நிறுவனத்தின் பயணிகள் பயண தாமதம், ரத்து, அட்டவணை மாற்றம் போன்ற சிக்கல்களை மேலும் சில நாள்களுக்கு எதிர்நோக்கக்கூடும். ஜூன் 5 முதல் அதன் நடவடிக்கைகளில் இடையூறு ஏற்பட்டதை தொடர்ந்து சபா சரவா முழுவதும் ஏர்போனியோ விமான பயணங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. நுட்ப சீராக்க பணிகள் இதற்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்லாந்தில் பேரி பழங்களை பறிப்பதற்காக தாய்லாந்து தொழிலாளர்களை ஆட்கடத்தலுக்கு உட்படுத்திய உள்ளூர் வணிகருக்கு பின்லாந்து நீதிமன்றம் 2.5 சிறை தண்டனை விதித்தது. நாட்டின் பேரி தொழில்துறையில் புலம்பெயர்ந்த தொழிலாளர் தொடர்பான வழக்கில் இது அம்பலமாகியுள்ளது. மேலும் இத்துறையில் உள்ள முன்னணி நிறுவனங்கள் ஊதியத்தை குறைப்பதற்காக ஒரு கூட்டமைப்பை உருவாக்கியுள்ளதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஈரான் யுரேனிய கையிருப்பு குறித்த துல்லியமான தகவலை வழங்க வேண்டுமென அமெரிக்கா கோரிக்கை முன்வைத்துள்ளது. அத்துடன் ஐநா அணுசக்தி நிறுவனம் அதனை மதிப்பிட உடனடி அனுமதி அளிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளது. ஈராயிரத்து 26 ஃபீஃபா உலகக்கிண்ண கார்பந்து ஜூன் 11 தொடங்குகிறது. உலக கார்பந்து வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய போட்டியாக இது திகழவிருக்கிறது. முதன்முறையாக 48 அணிகள் பங்கேற்கும் இப்போட்டியை அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ ஆகியவை கூட்டாக ஏற்று நடத்துகின்றன. உலகின் பிரபல கார்பந்து நட்சத்திரங்களான லியோனல் மெஸ்ஸியும் கிறிஸ்டினோ ரொனால்டோவும் களம் இறங்கும் கடைசி உலகக்கிண்ண போட்டியாக இது அமையவிருக்கிறது. மேலும் அவர்கள் இருவரும் 6வது முறையாக களமிறங்கி வரலாறு படைக்க உள்ளனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். வணக்கம்.

நினைவுகளை மீண்டும் மலரச் செய்கிறது நம்முடைய மின்னலின் மலரும் நினைவுகள். சரி, நேரத்தை கடத்தாது தொடக்க பாடல் தத்துவ பாடலோடு இன்றைய நிகழ்ச்சி நாம தொடக்க வருகின்றோம். அந்த வகையில் தத்துவ பாடல் என்றால் TMS தான் இல்லையா? அந்த வகையில் அவரை நாம் அழைப்போம்.

சுமேதா அங்கேத்ரேக்காக பி பி ஸ்ரீனிவாஸ் அவரோடு அந்த பெண் குரல் உங்களுக்கு யார் என்று கணிக்க முடிந்ததா? ஆமாங்க, எஸ் ஜானகி கொண்டு வந்த பாடல் அந்த பாடல். சரி, அடுத்ததாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமான பாடல், உண்மைதான், உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான பாடல்.

எல்லாரும் ஈஸ்வரி கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். சரி, டிக்டாக் பக்கம் நிறைய பேர் நம்ம கிட்ட பேசிட்டே இருக்காங்க, மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றது. அதே வழியில் அடுத்ததாக நூறுல பினாங்கில் இருந்து ஒரு பாடலை கேட்டிருக்காங்க, அந்த பாடலை தான் நம்ம அடுத்து கேட்க போறோம்.

டிக்டாக் பக்கம் சரோஜா சொல்லியிருக்காங்க, எனக்கு மிகவும் பிடித்த பாடல் அந்த பாடல் அப்படின்னு சொல்லிட்டு அதே வழியில் நூருல் அந்த பாடலை கேட்டிருந்தாங்க. அடுத்து ருத்ரா சித்தியாவனிலிருந்து கேட்டிருக்கக்கூடிய பாடல் அடுத்து வருகின்றது. TMSP சுசிலா வருகின்றார்கள்.

ஆஹா, ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா? பிபி ஸ்ரீனிவாஸ் டிஎம்எஸ் இருவரும் இரு குரலிசையாக அந்த பாடலை நாம கேட்டோம். இரண்டு குரல்களும் தனித்தன்மை நிறைந்த குரல்கள் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அது மிகையாகாது. 11:43 மலரும் நினைவுகளில் இனிமையான பாடல்கள் உங்களை தாளாட்டி கொண்டிருந்தால் அதுதான் எங்களுக்கும் மகிழ்ச்சி. தொடர்ந்து டிஎம்எஸ் அவரோடு ஜிக்கி.

0: இசையை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின் நல்ல ஃபேம்.
1: தொடர்வது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
2: ஞானச்சுடர் வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் டாக்டர் சையீத் இப்ராஹிம் அல் புகாரி.
3: அன்பான நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு உண்மையான சம்பவத்துடன் நாம் இப்ப தொடங்குவோம். ஒரு நாள் ஒரு மனிதர் இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு ஒரு சுருக்கமான அறிவுரை சொல்லுங்களேன் என்று சொன்னார். அதற்கு மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னார்கள். அது என்ன வார்த்தை தெரியுமா? கோபப்படாதே. அவருக்கு ஒன்றும் புரியவில்லை. மீண்டும் கேட்டார். மீண்டும் அதே பதிலை சொன்னார்கள், கோபப்படாதே என்று பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பல முறை கேட்டாலும் அதே பதில்தான். அன்பான நேயர்களே, ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் மீண்டும் மீண்டும் சொன்னார்கள்? ஏனென்றால் மனிதன் செய்யும் பல தவறுகளுக்கு வேறாக இருப்பது, அடிப்படையாக இருப்பது கட்டுப்பாடில்லாத கோபம். குர்ஆன் இறை வேதம் நம்மை இவ்வாறு புகழ்கிறது, அதாவது நல்லடியார்களை குறித்து சொல்கிறது. வல் காதிமீனல் கைத வல் ஆஃபீன அனின்நாஸ், அவர்கள் கோபத்தை அடக்கிக் கொள்பவர்கள், அவர்கள் மக்களை மன்னிப்பவர்கள் என்று. மூன்றாவது அத்தியாயத்தின் 134வது வசனம் திருக்குறானில் இருந்து. கோபம் வராத மனிதன் யாரும் உண்டா? யாரும் இல்லை. கோபம் எல்லோருக்கும் வரும். ஆனால் அந்த கோபத்தை அடக்கக்கூடிய விதத்தில்தான் மனிதனுடைய சாமர்த்தியம் இருக்கிறது. அந்த கோபத்தை அடக்கும் மனிதன்தான் உயர்ந்தவன். கோபம் வருகிற பொழுது சில பேர் தன்னிலை மறந்தவர்களாக அவர்கள் நடந்து கொள்வதை பார்க்க முடிகிறது. எதையாவது எடுத்து தூக்கி போட்டு உடைப்பது, யாரையாவது கண்ணா பின்னா என்று திட்டுவது, இப்படி தங்களுடைய கோபத்தினுடைய வெளிப்பாட்டை காண்பிக்கக்கூடியவர்களை நாம் பார்க்க முடியும். ஒரு தந்தை தாய் பெற்ற பிள்ளைகள் மீது கோபப்படுவார்கள். கணவன் தன் மனைவி மீது கோபப்படுவான், மனைவி கணவன் மீது கோபப்படுவார். அதுபோன்று ஆசிரியர் மாணவர்கள் மீது கோபப்படலாம், முதலாளி தொழிலாளிகளின் மீது கோபப்படுவது என்று கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில் ஒவ்வொருவரும் மாறுபடுகிறார்கள். ஒரு மனிதன் தன்னுடைய ஆளுமைக்கு கீழ் இருக்கக்கூடியவர்களுக்கு தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துகிறான் ஆக்ரோஷமாக. ஆனால் இங்கு குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? கோபத்தை நீங்கள் அடக்க வேண்டும் என்று. திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி அழகாக கூறுகிறார்கள் பாருங்கள். மற்றவர்களை வீழ்த்துபவன் பலசாலி அல்ல, கோபப்படுகிற நேரத்தில் தன்னை கட்டுப்படுத்துபவன்தான் பலசாலி என்று சொல்கிறார். ஆதாரபூர்வமான ஹதீஸ். நான் வலிமையுடையவன், எனவே நலிவடைந்தவர்கள் மீது நான் கோபப்படுவேன், என்னுடைய ஆளுமைக்கு உட்பட்டவர்கள் மீது நான் என்னுடைய கோபத்தையும் எரிச்சலையும் வெளிப்படுத்தி நான் அவர்களை அடக்குவேன் என்ற எண்ணம் இருக்கிறதே, அது ஒரு விதமான ஆதிக்க உணர்வு. அவன் வீரன் என்று நினைத்துக் கொள்கிறான், ஆனால் அது வீரம் அல்ல. இஸ்லாம் வித்தியாசமான முறையில் நமக்கு சரியான போதனையை தருகிறது பாருங்கள். மற்றவர்களை வீழ்த்துபவன் பலசாலி அல்ல, கோபத்தின் நேரத்தில் தன்னை கட்டுப்படுத்தக்கூடியவன்தான் பலசாலி. அசதமத்தில் ஊலா என்று வருகிறது, அதாவது கோபப்படுகின்ற பொழுது உடனடியாக அதை வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில் நீ கட்டுப்படுத்தினால்தான் நீ பலசாலி. கோபப்பட்டு விட்டு வார்த்தைகளை உதிர்த்து விட்டு எல்லாம் முடிந்ததற்கு பிறகு காயப்பட்ட மக்களிடத்தில் போய் மன்னித்து விடுங்கள் என்று சரணடைவது என்பது அது உண்மையான கோபத்தை அடக்குவதல்ல. கோபப்படுகிற அந்த நேரத்தில், உச்சபட்ச நேரத்தில் நீங்கள் உங்களுடைய கோபத்தை அடக்குவதுதான் உண்மையான பலசாலிக்கு உரிய அறிகுறி. நாம் கோபத்தில் பேசப்பட்ட ஒரு வார்த்தை உறவுகளை உடைக்கலாம், கோபத்தில் எடுத்த ஒரு முடிவு வாழ்க்கையை சிதைக்கலாம். ஆனால் இஸ்லாம் நமக்கு பயிற்சி அளிக்கிறது, கோபம் வந்தால் அமைதியாக இரு, நின்று கொண்டிருந்தால் உட்காரு, உட்கார்ந்திருந்தால் கோபப்படும் பொழுது நீ படுத்துவிடு அல்லது அந்த இடத்தை விட்டு விலகிவிடு. இவையெல்லாம் மனிதகுலத்திற்கு, மனநலத்திற்கு என்றும் பரிந்துரைக்கப்படக்கூடிய வழிமுறைகள், உளவியல் ரீதியான வழிமுறைகள். நாம் நம்மை கேட்டுக்கொள்ள வேண்டும், நாம் கோபத்தின் அடிமைகளா, கோபத்தை கட்டுப்படுத்தும் மனிதர்களா? கோபத்தை அடக்குவதுதான் உண்மையான பலம். இறுதியாக ஒரு அழகான துவாவோடு முடிக்கிறேன். யா அல்லாஹ், எங்களை கோபத்தை கட்டுப்படுத்தும் அறிவையும் அமைதியையும் நீ வழங்குவாயா, மன்னிக்கும் மனதையும் மென்மையான நாவையும் தருவாயாக, அமைதியுடன் வாழக்கூடிய மனிதர்களாக எங்களை மாற்றுவாயா. அன்பான நேயர்களே, கோபத்தை அடக்குவோம், மனிதத்தை உயர்த்துவோம். இன்றைய நாளை இனிமையாக்கிய எங்கள் இறைவா, நாளைய பொழுதை நன்மையாக்குவாயா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
2: நேர்களே, இதுவரை ஞானச்சுடர் கேட்டீர்கள். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் டாக்டர் சையீத் இப்ராஹிம் அல் புகாரி.
4: தயாரிப்பு அப்

0: சொல்லுது.
1: புதன்கிழமையில் சுற்றியுள்ள உறவுகளை கெட்டிய அணைக்க சொல்லுது.
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது.
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீராயிசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்ங்க. இது நம்ம நேரம், ஒரு மணி நேரம் முழுக்க முழுக்க நம்ம ஒரு பாட்டு தான். திங்கள் தொடங்கி வெள்ளி வரைக்கும் நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு.

மதன் பேசுறேன். மண்டே டு ஃப்ரைடே 12 மணி ஒரு மணி வரைக்கும் ஒரு மணி நேரம் முழுக்க முழுக்க நம்ம பாடல் தாங்க மின்னல் எஃப்எம்ல. இது நம்ம நேரம்.

ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இர்ஃபான் சைனி பேசுறேன். திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும் இது நம்ம நேரத்துல நம்மளுடைய அருமையான மலேசியா லோக்கல் சாங்ஸ் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நானும் வந்துட்டு ரொம்ப விரும்பி கேட்கறதே இந்த செக்மெண்ட் தான். நீங்களும் மறக்காம கேளுங்க, நம்ம மலேசியா பாடல்களை என்ஜாய் பண்ணுங்க. சொன்னதை மறந்துடாதீங்க. திங்கள்ல இருந்து வெள்ளி நள்ளிரவு 12 ல் இருந்து 1 மணி வரைக்கும் இது நம்ம நேரம்.

0: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே,
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்பத்தேன் வந்து பாயட்டும்.

நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் எஃப்எம் வானொலி நாடகம்.

0: இந்த வருஷம் 1st தேதி ஜூன் எல்லாம் ஐசி அடையாள அட்டையெல்லாம் மாத்திரணும்னு சொல்லிருக்காங்க. மாத்திரு தெரியுமா?
1: அதுக்கேன் பா குரல் மாத்தி பேசுறீங்க?
0: அப்பதாமா கேக்குறவங்க நம்புவாங்க. நீ விஷயத்துக்கு வா.
1: 1st தேதி எல்லாம் மாத்தணுமா? யார் உங்ககிட்ட இதெல்லாம் சொல்றது?
0: அதான் வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் டு many நிறைய பேருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. உடுக்கு வரலையா?
1: ஐயோ அப்பா, அது 1st தேதி ஜூன்ல இருந்து அமல்படுத்துறாங்களே தவிர அடையாள அட்டையை உடனே மாத்தணும்ன்ற அவசரம் எல்லாம் கிடையாது. அடையாள அட்டை காணாமல் போனவங்க இல்ல அந்த சிப் இருக்கு இல்லையா அது வேலை செய்யாதவங்க மட்டும் இப்போதைக்கு மாத்தனா போதும்னு சொல்லிருக்காங்க.
0: என்னமா நீ வாட்ஸ்அப்ல சொல்றதெல்லாம் நம்ப வேணாம்னு சொல்லிட்டு இருக்க?
1: முக்கியமா வாட்ஸ்அப்ல வரத நம்பாதீங்கப்பா. எதுவா இருந்தாலும் அரசாங்கத்துடைய அதிகாரப்பூர்வ ஊடகங்களை பாருங்க. உண்மை தகவல்களுக்கு அதான் நம்ம ஆர்டிஎம்முடைய சமூக வலைதளங்களே இருக்க.
0: அப்பனா இந்த கோவிந்த கிட்ட இனிமேல் இதெல்லாம் அனுப்பி வைக்காதன்னு சொல்லணும். எவ்வளவு பொய் தகவல் அனுப்பியிருக்காங்க பாரு. இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

இந்தியாவில் 12 முதல் 17 வயதுக்குள் இருக்கும் சிறார்களில் 94 விழுக்காட்டினர் தினமும் இணையத்தை பயன்படுத்துறாங்க. இணையத்தின் மூலம் அவங்க நிறைய கத்துக்கிறாங்க. ஆனா நமக்கு தெரியாம இணைய துன்புறுத்தல் அல்லது இணைய மோசடிகளுக்கு அவங்க ஆளாகலாம். பக்கத்துல இருக்கிற நாமதான் அவங்களுக்கு அடிக்கடி இதை நினைவூட்டிக்கிட்டே இருக்கணும். இணையம் ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க, அது அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காத வரைக்கும் தான். இல்ல, தொடர்பு அமைச்சும் MCMC தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமும் இந்த தகவலை உங்களுக்கு வழங்குறாங்க.

0: என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா உங்களுக்கே நல்லா இருக்கா? ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு. நட்புல பொறாமை இல்லன்றீங்க.
1: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
0: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

0: கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினல் எஃப்எம்.
1: இல்லை இல்லை சொல், ஒரு கணம் போதும்.

கதை எழுதுறது ஒரு பெரிய கலைங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய ஆறு பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.ninnal@gmail.com தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதைப்பா? அதுக்குதான் தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க.

0: முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
1: உழைப்புக்கு இங்கு உரிய வழி இருக்கு.

மின்னல் FM இளமை புதுமை இனிமை மங்கள இசை.

0: அறிவியலும் ஆன்மீகமும் டாக்டர் ஜெயபாலன்.
1: உலக உயிரினங்களின் பரிணாம வளர்ச்சி பற்றி நாம் சிந்திக்கும் பொழுது பெரும்பாலும் நம்முடைய நினைவுக்கு வருபவர் சார்லஸ் டார்வின் என்ற விஞ்ஞானி. உயிரினங்கள் காலப்போக்கில் மாற்றமடைந்து வளர்ச்சி பெற்றன என்ற பரிணாம கோட்பாட்டை அவர் உலகுக்கு விளக்கினார். ஆனால் ஒரு சுவாரஸ்யமான கேள்வி எழுகின்றது. டார்வின் கூறிய பரிணாம வளர்ச்சி போன்ற சிந்தனைகள் நமது பாரம்பரிய சமய சிந்தனைகளில் ஏற்கனவே இருந்ததா? தசாவதாரத்தின் முதல் அவதாரம் மச்சாவதாரம், நீர். உயிர்கள் முதலில் நீரில் தோன்றின என்று டார்வின் கூறுகின்றார். தசாவதாரமும் மீனில் தான் தொடங்குகின்றது. அடுத்தது கூர்மாவதாரம், ஆமை. நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய ஒரு உயிரினம். உயிர்கள் நீரில் இருந்து நிலத்திற்கு நகர்ந்த வளர்ச்சி கட்டத்தை இது நினைவூட்டுகின்றது. மூன்றாவதாக வராக அவதாரம், பன்றி வடிவம். நிலத்தில் உறுதியாக வாழும் பாலூட்டும் உயிரினங்களின் வளர்ச்சியை இது குறிக்கின்றது. நான்காவது நரசிம்ம அவதாரம், பாதி மனிதன் பாதி மிருகம். மிருக நிலையிலிருந்து மனித நிலைக்கு நகரும் ஒரு இடைநிலை கட்டத்தின் குறியீடாக இதை பார்க்கின்றனர். ஐந்தாவது வாமன அவதாரம், குள்ளமான மனித உருவம். முழுமையாக வளர்ச்சி பெறாத ஆரம்பகால மனிதனை நினைவுபடுத்துகின்றது. ஆறாவது பரசுராமர், மனிதன் உருவத்தில் வளர்ந்தாலும் இன்னும் போர்க்குணம் மிக்கவன் என்பதை காட்டுவது பரசுராமர் அவதாரம். இயற்கையோடு ஆற்றலோடும் ஓதிக்கொண்ட மனிதன்தான் பரசுராமன். ஏழாவதாக ராமாவதாரம், குடும்பம் சமூகம் ஒழுக்கம் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றான். எட்டாவது பலராமர் அவதாரம், பலராமர் விவசாயி. வேட்டையாடிய மனிதன் நிலத்தை உழும் மனிதனாக மாறிய கட்டத்தை இது சுட்டிக்காட்டுகின்றது. ஒன்பதாவது நமக்கெல்லாம் மிகவும் தெரிந்த கிருஷ்ணாவதாரம், அன்பு ஞானம் ஆன்மீகம் ஆகியவற்றின் உச்சம்தான் கிருஷ்ணாவதாரம். பத்தாவது கல்கி அவதாரம். டார்வின் சொல்லக்கூடிய பரிணாம கொள்கை கிருஷ்ணாவதாரத்தையும் கல்கி அவதாரத்தையும் சொல்லவில்லை. இங்கே இன்னொரு விஷயத்தையும் நினைவில் கொள்ள வேண்டும். டார்வினின் கோட்பாடு அறிவியல், தசாவதாரம் என்பது ஆன்மீகமும் பிராணமும். இந்த வேளையில் மாணிக்க வாசக பெருமானின் திருவாசக வரிகளும் நினைவுக்கு வருகின்றன. புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் என்று உயிர்களின் பல்வேறு நிலைகளை அவர் பாடுகின்றார். அது பரிணாம வளர்ச்சியை நேரடியாக சொல்கின்றதா என்பது வேறு விஷயம். ஆனால் உயிரின் தொடர்ச்சியான பயணத்தை பற்றிய சிந்தனையை விதைக்கின்றது. அறிவியல் ஒரு மொழியில் பேசுகின்றது, ஆன்மீகம் மற்றொரு மொழியில் பேசுகின்றது. ஆனால் இரண்டுமே மனிதனை சிந்திக்க தூண்டுகின்றன. அதுவே அவற்றின் சிறப்பு. நன்றி நண்பர்கள்.
0: அறிவியலும் ஆன்மீகமும்

வணக்கம். சல மலேசிய மடானே மலேசிய வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். நேற்று பிரதமர் டத்துசி அன்வர் இப்ராஹிம் ஜப்பானுக்கு அலுவல் பயணம் மேற்கொண்ட வேளை 31வது பன்னாட்டு நிக்கே ஆய்வரங்கத்தில் பங்கேற்கிறார். பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிப்பதன் மூலம் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது அந்த பயணத்தின் நோக்கமாகும். டோக்கியோ சென்றடைந்த பிரதமர் நாளை தமது சகா சனே தகாச்சியுடன் சந்திப்பு நடத்தவுள்ளார். புத்ராஜயா சதுக்கத்தில் ஜூன் 5ஆம் நாள் தொடங்கி 7 வரை நடைபெற்ற 2026 நுட்ப தொழிற்கல்வி டிவெட் கொண்டாட்டம் 510,151 பார்வையாளர்களை ஈர்த்து வரலாறு படைத்துள்ளது. டிவெட் திட்டங்கள் திறன் மேம்பாட்டிற்கும் எதிர்கால தொழில்துறைக்கும் முதன்மை பாதையாக தேர்ந்தெடுக்கப்படுவதை இக்கொண்டாட்டம் புலப்படுத்தியதாக துணை பிரதமர் டத்துசி டாக்டர் ஆமர் சைட் அமிடி கூறினார். மடானி அரசாங்கம் 6ஆம் படிவத்தை மேம்படுத்துவதற்காக அதனை மறுபெயரிடுவது உட்பட பல்வேறு முனைப்புகளை செயல்படுத்தியுள்ளது. இது 6ஆம் படிவத்தை மேம்படுத்துவதற்கான மடானி அரசாங்கத்தின் தொடர்ச்சியான கடப்பாட்டை குறிப்பதாக கல்வி அமைச்சர் ஃபர்லினா சிடேக் தெரிவித்துள்ளார். இந்த முனைப்பு இதர உயர்கல்விக் கழகங்களுக்கு இணையான கல்வியின் மாண்பு அமைப்பு தரத்தை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை உள்ளடக்கியுள்ளதாக அவர் முகநூலில் இடுகையிட்டுள்ளார். தென் லெபனானில் இஸ்ரேல் படைகள் மேற்கொண்ட தாக்குதலில் 14 பேர் கொல்லப்பட்டனர். இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் ஆதரவு பெற்ற ஹெஸ்புல்லா தரப்பு எச்சரிக்கை விடுத்ததை தொடர்ந்து அந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக AFP கூறியது. டேரே நகர் மீதான இஸ்ரேல் படைகளின் வான் தாக்குதலில் செஞ்சிலுவை சங்கத்தைச் சேர்ந்த 4 காயமடைந்ததாக லெபனான் சுகாதார அமைச்சு கூறியது. எதிர்க்கட்சியுடன் பேச்சு நடத்தப்படவில்லை என வெனிசுவேலா உள்துறை அமைச்சர் டியாஸ் டாடோ கேபேலோ கூறியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் மரியா கொரினா மச்சாடோ இடைக்கால அதிபர் டால்சி ரோட்ரிகோசுடன் பேச்சு நடத்த அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டார். அதற்கான தேவை இன்னும் ஏற்படவில்லை என்பதால் அதிபர் அதனை மறுத்துவிட்டதாக கேபேலோ தெரிவித்தாா்.

0: நிறம் காலைமணி ஆறாகி நான்கு நிமிடங்கள். இடம்பெறுவது தீன் சுவை கானங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நேர்களே, இன்றைய தீன்சுவை கானங்கள் எனும் நிகழ்ச்சியினை காரி அல் ஹாஃபிஸ் உஸ்தாஸ் டாக்டர் சயீத் இப்ராஹிம் அல் புகாரி அவர்கள் வழங்கும் சூரா அல் மாயிதா வசனம் மூன்றுடன் தொடங்குவோம்.

எடுத்தெறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்

இன்றைய தினம் உங்களுக்காக உங்கள் மார்க்கத்தை பரிபூரணமாக்கிவிட்டேன். மேலும் நான் உங்கள் மீது என் அருட்கொடையை பூர்த்தியாக்கிவிட்டேன். இன்னும் உங்களுக்காக நான் இஸ்லாம் மார்க்கத்தையே தேர்ந்தெடுத்துள்ளேன். சாதம்

0: நேர்களே, இன்று நமது தீன்ஸ்வை கானங்கள் என்னும் நிகழ்ச்சியில் உஸ்தாஸ் முகமது சாலிம் அன்பேயி அவர்கள் வழங்கும் சிந்தனை துளிகள் சிலவற்றை செவிமடுப்போம்.
1: அன்பானவர்களே, அருமையான வேளையில் நாம் ஒருவர் ஒருவரோடு நட்பு அன்பு பரிமாற்றம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து வைத்திருக்கிறோம். இருந்தாலும் இந்த அதிகாலை நேரத்தில் ஒருவருக்கொருவர் நினை ஓட்டுவதில் அதில் ஒரு பயன் கிடைக்கும். ஒருவர் தான் தோழமை கொண்டுள்ள நண்பர்கள் இடமிருந்துதான் அதிகமான தாக்கத்தை பெறுகிறார். அந்த தோழர்கள் நண்பர்கள் நல்லொழுக்கம் உடைய நல்லவர்களாக இருந்தால் நல்ல தாக்கங்கள், நல்ல பிரதிபலிப்புகள் நமக்கும் ஏற்படும். அதற்கு மாறாக அவர்கள் தீய பழக்க வழக்கங்கள் இருப்பவர்களாக இருந்து அவர்களிடம் நம் நட்பு போய் சேருமானால் அதனால் எந்த பயனையும் பெற முடியாது. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல நம்முடைய செயல்பாடுகளிலும் சில மாற்றங்கள் வரக்கூடும். அந்த மாற்றங்கள் எப்படி இருக்கும்? அவர்களிடத்தில் இருக்கின்ற தீய பழக்கங்கள் தான் நம்மிடையே வந்துவிடும். நல்ல நட்பு வேண்டும். நல்லவர்களோடு சேர்வதற்குண்டான வழியை நாம் தேடிக்கொள்ள வேண்டும். அவர்களிடத்திலே நல்லொழுக்கம் இருக்கிறதா இல்லையா என்பதை முதலிலே அறிவதோ மிக சிரமமானதுதான். ஆனால் சில நாட்களிலேயே நாம் அறிந்து கொள்ள முடியும்.

அன்பானவர்களே, நட்பு என்பது மிக தூய்மையானது. நட்பின் மூலமாக, அன்பின் மூலமாக கிடைப்பது மிக புனிதமானது. ஆனால் அந்த நட்பையும் அன்பையும் வீணானவைகளில் பயன்படுத்துவதற்கிறதே, அது மகாபெரிய கொடுமையான செயலாக மாறிவிடும். ஒருவர் மற்றவரோடு அன்போடும் நட்போடும் பழகி அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை சிறந்த நிலைக்கு கொண்டு செல்வதற்குண்டான ஆலோசனையின்படி ஒருவருக்கொருவர் பழகுகிறார், அன்பு காட்டுகிறார், இருவரும் வாழ்க்கையில் உயர்கிறார். அது மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கும். அதே போன்று இருவர் பழகுகிறார்கள், தன்னுடைய அன்பை பரிமாறுகிறார்கள். ஆனால் அந்த இருவரும் தவறான வழிக்கு செல்கிறார்கள் அல்லது குற்றமான செயலை செய்வதற்கு இருவரும் சேர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த அன்பின் மூலமாகவோ அல்லது அந்த நட்பின் மூலமாகவோ அந்த இருவருக்கும் பயனில்லை, அந்த இருவரின் மூலமாக மற்றவருக்கும் பயனில்லை. மற்றவர்களும் அவர்களை பார்த்தால் மிக அச்சத்தோடு பார்ப்பார்கள். இந்த இரண்டு பேர்களும் மிக தவறான வழியில் செல்பவர்களாயிற்று, இவர்கள் இந்த வழியில் சென்றால் நாம் வேறு வழியில் செல்லலாமே என்று முயற்சிப்பார்கள் மற்றவர்கள். அப்படிப்பட்ட இருவர்கள் நட்பை பரிமாறிக்கொள்வதிலேயோ அன்போடு பழகுவதிலேயோ எந்த பயனையும் பெற முடியாது. அதனால் நட்பு என்பது, அன்பு என்பது மிக புனிதமானது. அதை சரியாக செயல்படுத்த வேண்டும்.

அன்பானவர்களே, சிலர் நினைக்கலாம் தீயவர்களை அப்படியே விட்டுவிடுவதா, அவர்களை திருத்துவது நம் கடமை அல்லவா என்றெல்லாம் பேச தூண்டும். ஆம், உண்மைதான். அதற்கு என்ன வழி? அப்படிப்பட்டவர்களுக்கு அவ்வப்பொழுது அன்போடும் பரிவோடும் அறிவுரைகளையும் தீய பழக்கங்களால் ஏற்படும் பின் விளைவுகளையும் தெளிவாக சொல்ல வேண்டும். சொல்லும் நேரம் நண்பனிடம் பேசும் தொனியில் முறையில் சொல்லி திருத்த வேண்டும். முற்றிலும் சிறந்தது என்ன என்பதை அவர்களுக்கு விளக்க வேண்டும். நல்லதை பேசுவது, நல்லவர்களோடு இருப்பதுதான் சிறந்தது. இதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னார்கள், தீயவர்களுடன் இருப்பதை விட தனிமையில் இருப்பது நல்லது, தனிமையில் இருப்பதை விட நல்லவர்களோடு இருப்பது சிறந்தது, மௌனமாக வாய் மூடி இருப்பதை விட நல்லவற்றை கற்றுக் கொடுப்பது சிறந்தது, தீயவற்றை கற்றுக் கொடுப்பதை விட மௌனமாக இருப்பது நல்லது என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால் நாம் யாரோடு இருக்க வேண்டும், எதை கற்க வேண்டும், எப்போது பேச வேண்டும், எப்போது வாய்மூடி இருப்பது சிறந்தது என்பதை நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் அல்லவா? அந்த அடிப்படையில் நல்ல நட்பை தேடுவோம், நல்ல முறையில் வாழ்வோம், நல்ல வீட்டையும் நல்ல நாட்டையும் இந்த உலகத்திற்கு முன்மாதிரியாக கொண்டு வருவோம். அப்படிப்பட்ட சிறந்த வழியை பெறுவதற்கும் வாழ்வதற்கும் வல்ல இறைவன் நல்லுதவி புரிவானாக.

0: நேர்களே, இறைவன் கொடுப்பதை தடுப்பவர் எவரும் இல்லை. இறைவன் தடுத்ததை கொடுப்பவர் எவரும் இல்லை. ஆகையால் இருப்பதைக் கொண்டு மனநிறைவு கொள்வோம். நல்லது நேர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெருஞ்ஞாரன் ஜாக்கிம்.
2: நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.
3: நிறம் காலைமணி 6:30.

0: எல்லோருக்கும் இனிய வணக்கம். வணக்கம். இன்னும் உங்களை தேடி வந்தாச்சு. 6:30 காலை 10 மணி வரைக்கும் தெய்வீகன் புவனா கூட இன்றைக்கு பேசுறதுக்கு தயாரா காத்திருங்கள்.
1: காலை வணக்கம் நேர்களே, காலை வணக்கம் தெய்வீகன்.
0: வணக்கம்.
1: இது எந்த நாளா இருந்தாலும் சரி, ஒரு நல்ல மனநிலை, அதுக்கப்புறம் ஒரு நல்ல புன்னகையோடு அழகா தொடங்கலாம்.
0: மனசு நிறையுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அத மனநிறைவு அப்படின்னு சொல்லுவோம். அது எங்கேயும் போய் நம்ம தேவையா, நமக்குள்ளதான் இருக்கு. நம்ம எப்போதும் மத்தவங்களை பார்க்கும் போது என்னங்க இவங்க இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்காங்க, இவ்வளவு நிறைவா இருக்காங்க அப்படின்னு நினைப்போம். ஆனா அவங்க இன்னொருத்தவங்களை பார்த்து அப்படி நினைப்பாங்க இல்லையா. இதெல்லாம் நம்ம கிட்ட தேட வேண்டியது, உள்ளிருந்து தான் தேடணும். நம்ம வெளியில போய் எங்கயோ தேடிக்கிட்டு இருக்கோம், அதனால உள்ளிருந்து தேடுங்க. எல்லாம் அப்படியே பொங்கி வர்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு.
1: இன்னொரு நாள் என்ற ஒரு புதிய வாய்ப்பை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி.
0: வாங்க இன்றைய நாளை ரொம்ப சிறப்பா தொடங்குவோம். திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ ஆண்டு வைகாசி திங்கள் 26 நாள், 2026 June 9 செவ்வாய்க்கிழமை. இன்று முருகன் போற்றி பாடலோடு இன்றைய வணக்கம் இன்னதே ஆரம்பமாகின்றது.

0: வணக்கம். இன்னலில் உங்கள் நாளை இன்னும் விறுவிறுப்பாக்க, சுறுசுறுப்பாக்க உடற்பயிற்சி பயிற்றுனர் ஜெய் பிரபாகர்.
1: இன்னைக்கு நான் எந்த ஃபிட்னஸ் டிப்ஸோட வந்திருக்கேன்னா, ஸோ நிறைய பேர் வந்து உடம்பு அலைக்கணும், டயட்ல போய் ஸோ டயட்னா என்ன நினைப்பாங்க, சாப்பிடாம இருக்கிறது தான் டயட்டு அப்படின்னு நினைப்பாங்க. சாப்பிடாம இருக்கிறதுக்கு பேர் டயட் கிடையாது. ஒரு நாளைக்கு 8 வாட்டி கூட சாப்பிடலாம், பட் நம்ம என்ன சாப்பிட்றோம் தான் முக்கியம். ஸோ ஹெல்த்தியான சாப்பாடுகளை வந்து நீங்கள் சாப்பிடுங்க. ஹெல்த்தியான சாப்பாடு வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி வேணும் சாப்பிடலாம், பிரச்சனை இல்லை.

0: வாழ்க்கை ஒரு மைதானம், விளையாடு விளையாடு அப்படின்னு பாடல் வந்தது. மணி 6:41 பத்திரிகைகளில் வந்திருக்கக்கூடிய செய்திகள். முதல்ல நம்ம மலேசிய நண்பன்ல வந்திருக்கக்கூடிய செய்தி போனா, இது இந்த அடையாள அட்டை குறித்த செய்தி. நிறைய பேருக்கு ஒரு கேள்வி, அடையாள அட்டையை போய் மாற்றணுமா இல்லையா அப்படின்னு. புதிய மைகார்டுகள் வழங்கப்படும் வரை கையிருப்பில் உள்ள பழைய கார்டுகளை பயன்படுத்தப்படும், பயப்பட வேண்டாம் அப்படின்னு உள்துறை அமைச்சர் ஸ்ரீ சைஃபுடீன் நசுத்தியான் இஸ்மாயில் சொல்லியிருக்கிறாரு.
1: சரி, அதனை அடுத்து நிறைய செய்திகள் மக்கள் ஓசிலையும் வந்திருக்கு. அதுல முக்கியமா என்ன அப்படின்னா, நம்மளுடைய பிரதமர் வந்து ஜப்பான் பயணம் மேற்கொண்டு இருக்கிறார் இல்லையா. இதுல முக்கியமா என்ன அப்படின்ற என்ன விஷயத்தை சந்தித்து பேச போறாங்க அப்படின்னா, ஜப்பான் மலேசியாவுடைய இருதரப்பு உறவு வளர்ச்சி, அதுக்கப்புறம் பொருளாதாரம், முதலீடு, இப்ப எரிசக்தி பிரச்சனை ஒன்னு எழுந்திருக்குது இல்லையா, இது சம்பந்தப்பட்ட ஒத்துழைப்பு, முன்னோடியா இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து அவங்க எடுத்துரைக்க போறதா சொல்லப்பட்டிருக்குது. இந்த ஜப்பான் பயணம் வந்து இரு நாடுகளுக்கும் ஒரு பயனா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.
0: கவனத்தை ஈர்த்திருக்கக்கூடிய மற்றும் ஒரு செய்தி, உலகமே இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறது. பிலிப்பீன்ஸில் சக்தி வாய்ந்த நில நடுக்கம், கட்டடங்கள் இடிந்து விழுந்ததால் பரபரப்பு. 7.8 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நில நடுக்கம் பிலிப்பீன்ஸை தாக்கி இருக்கின்றது, உயிர் சேதமும் ஏற்பட்டிருக்கின்றது அப்படின்ற விவரம். அதே வேளையில் நீங்க பாத்தீங்கன்னா, 150 ஆண்டுகளுக்கு பிறகு கியூபா, மெக்சிகோ, அதுக்கப்புறம் இந்த பகுதிகளில் நேற்று 6.1 ரிக்டர் அளவு கருவியில் நிலநடுக்கம் ஒன்று பதிவாகி இருக்கிறது. 1800களில் வந்த நிலநடுக்கத்துக்கு பிறகு இப்பதான் இது ஏற்பட்டிருக்கு அப்படின்ற செய்தியும் பதிவாகி இருக்கின்றது.
1: அதே நேரத்தில் மற்றும் சில விஷயங்கள் என்னன்னா, அனைவருக்கும் ஒரு முன்னுதாரணமா இருக்கக்கூடிய வகையில ஒரு மாதத்துக்குள் தங்களுடைய சொத்து விவரங்களை அறிவிக்குமாறு மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் அனைத்து அதிகாரிகளுக்கும் அதனுடைய புதிய ஆணையர் வந்து ஆணை பிறப்பித்திருக்கிறார். ஒரே ஆணை ஆணையா.
0: இவை இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு சில செய்திகள் மட்டுமே அப்பப்ப நாங்க பகிர்ந்துக்கிறோம். நீங்களும் பத்திரிகைகளை வாங்கி படிக்க மறக்காதீங்க. அப்புறம் இன்னைக்கு என்ன கேள்வியோட வந்திருக்கிறோம் காலையில.
1: இப்ப வேலைக்கு போறோம் இல்லையா, வேலை இடத்துல கண்டிப்பா இந்த மீட்டிங் அப்படின்னு இருக்கும், அந்த கலந்துரையாடல் எல்லாம் இருக்கும் இல்லையா. திடீர் திடீர்னு மீட்டிங், இப்ப எனக்கு வேலை செய்யறத விட மீட்டிங் தாங்க அதிகமா இருக்கு அப்படின்னு சிலர் சொல்லலாம். இந்த மீட்டிங் இருக்கு சொன்னாலே நீங்க முதல்ல என்ன யோசிப்பீங்க,
0: அவங்க அலுவலகத்துல அடிக்கடி இந்த சந்திப்பை நடத்திக்கிட்டு இருக்காங்களா, சரி வீட்டுல இருந்துதான் வேலை செய்யறோம், அப்பயும் பாத்தீங்கன்னா கூகுள் மீட்டுக்குள்ள வாங்க அப்படின்னு ஒரு நாளைக்கு 2-3 தடவை உங்களை கூப்பிடுறாங்களா.
1: அந்த மீட்டிங் எத்தனை மணிக்கு முடிப்பாங்கன்னு தெரியலையே, என்ன பேச போறாங்கன்னு தெரியல, நம்ம கிட்ட என்ன கேள்வி கேட்க போறாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி இந்த மீட்டிங் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு என்ன முதல்ல தோணும்
0: கூப்பிடுங்க எங்களுக்கு. 0-3-2-2-8-2-5-7-3-3-4-7-6-8 முத்துக்குமாருடைய வரிகளில் தோனி அப்படின்ற ஒரு படத்துக்காக இசைஞானி இளையராஜா இசையமைப்பில் அவரை பாடியிருந்தாரு. தாவி தாவி போகும் அப்படின்னு ஒரு வாழ்க்கையை பத்தி சொல்ற பாட்டு
1: கேட்கலாம்.

வணக்கம். காலையிலே கதை பேசலாம். ஒரு பேராசை பிடித்த குரங்கு ஒன்று இருந்தது. அது ஒரு மரத்தில் அமர்ந்து ஒரு பழத்தை சாப்பிட்டு கொண்டிருந்தது. ஆனால் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போதே பக்கத்தில் இருந்த மரத்தில் இன்னும் பெரிய பழங்களை பார்த்தால் தன் கையில் இருந்த பழத்தை பாதியில் விட்டுவிட்டு அங்கே தாவி சென்று அதை பிடிக்க முயற்சி செய்யும். இப்படி அங்கே பாதி இங்கே பாதி என்று எந்த பழத்தையும் முழுமையாக அனுபவிக்காமல் அலைந்தது. கடைசியில் வயிறும் நிறையாது, மனமும் திருப்தி அடையாது. ஒரு நாள் அந்த குரங்கு ஒரு பெரிய மாம்பழத்தை கையில் பிடித்துக் கொண்டு ஆற்றின் குறுக்கான பாலத்தில் நடந்து சென்றது. பாலத்தின் நடுவில் நின்று கீழே இருந்த தண்ணீரை பார்த்தது. தண்ணீரில் அதன் நிழல் தெளிவாக தெரிந்தது. ஆனால் அந்த பேராசை பிடித்த குரங்கு அது தன் நிழல் என்று புரிந்து கொள்ளாமல் மற்றொரு குரங்கு கையில் அதை விட பெரிய மாம்பழம் இருக்கிறது என்று நினைத்தது. உடனே அந்த மாம்பழத்தையும் பிடிக்க வேண்டும் என்று ஆசை வந்தது. அதை பிடிக்க கையை நீட்டிய போது தன் கையில் இருந்த மாம்பழம் நழுவி ஆற்றில் விழுந்து போய்விட்டது. அந்த நிமிடத்தில் தன் கையில் இருந்த பழத்தையும் இழந்துவிட்டு ஏமாந்து நின்றது அந்த குரங்கு. இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் என்ன? யாராக இருந்தாலும் இருப்பதை வைத்து நிறைவடைய கற்றுக்கொள்ள வேண்டும். போதும் என்ற மனப்பான்மைதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம். பேராசை பல நேரங்களில் நம்மிடம் இருக்கும் நல்ல வாய்ப்புகளையும் இழக்க வைக்கும். நன்றியுணர்வுடன் வாழும் மனிதன் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பான். நிறைவான மனம் இருந்தால்தான் உண்மையான நிம்மதி கிடைக்கும். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நான் குணஸ்ரீ.

0: டிஎம்எஸ் அவர்கள் பாடிய பாடல் அது. இன்றைக்கு நீங்க ஒருவேளை அலுவலகத்துல மீட்டிங் சந்திப்புகள் இருக்குன்னா அதை எப்படி தவிர்ப்பீங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. உங்க அலுவலகத்துல மீட்டிங் சொன்னோட உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்னு கேட்டிருந்தோம்.
1: சரி, இப்போ இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட் இருக்காங்களா, இவங்களுக்குமோ மீட்டிங்கும் நிறைய தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்ட்ரோவர்ட் வந்து அவ்வளவு ரசிக்க மாட்டாங்களா அந்த மீட்டிங்க. இலான் மாஸ்க், இந்த கூகுள், அமேசான் எல்லாம் இருக்காங்களா, அவங்களுக்கு எல்லாம் ஒவ்வொரு விதிமுறைகளோட தான் மீட்டிங் நடக்குமா. அதாவது ஒரு கலந்துரையாடல் நடக்கும் போது நீங்க எந்த ஒரு கலந்துரையாடல கலந்துக்கலன்னா வெளியே போக சொல்லிடுவாரா.
0: ஓ, இப்போ உலக அளவுல ஒரு ட்ரெண்ட் ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கா, வெள்ளிக்கிழமைகள்ல நோ மீட்டிங் டே அப்படின்னு ஒண்ணு உருவாக்கி இருக்கிறாங்களா. எங்களுக்கு தயவு செய்து அன்னைக்கு மட்டும் இந்த சந்திப்புகள்லாம் வைக்காதீங்க அப்படின்றாங்க. உங்களுக்கு எப்படிங்க இந்த அலுவலகத்துல வாங்க உட்காருவோம் பேசுவோம்னு என்ன தோணும்? 3328283 4 7 6 8

0: வணக்கம். இன்னல் கேட்டு இருக்கோம் அலுவலகத்துல மீட்டிங்னு சொன்னோனே என்ன தோணும்னு கேட்டிருந்தோம். ஹரி வந்திருக்கிறாரு. ஹரி, உங்க அலுவலகத்துல எவ்வளவு நேரம் இந்த சந்திப்புகள் எல்லாம் நடக்கும் ஹரி?
1: ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி 8 hours ஓடும்.
0: 8 மணி நேரமா? இல்ல வேலை செய்யற நேரம் இல்ல ஹரி, உங்களுடைய சந்திப்புகள் மீட்டிங்ஸ் எவ்வளவு நேரம்?
1: மீட்டிங்ஸ் தான் ஆக்சுவலி வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். சோ அஜெண்டா வந்து லைக் இப்ப நம்ம வந்து SMB-னால நிறைய கஸ்டமர் கம்ப்ளைன்ட், KPI.
2: சரி, இப்போ இந்த 8 மணி நேரத்துக்கும் நேரத்தை பிரிச்சுக்குவீங்களா? இந்த இத்தனை மணி நேரத்துக்கு இதை பேச போறோம், இத்தனை மணி நேரத்துக்கு இதை பேச போறோம், அந்த மாதிரி எதுவும் பிரிச்சுக்குவீங்களா?
1: ஆமா ஆமா பிரிச்சுக்குவோம்.
2: அதே ஆள் தான் இருப்பீங்க மீட்டிங்ல?
1: அதே ஆள் தான் இருப்போம் மீட்டிங்ல. இப்ப
0: அன்னைக்கு யாரும் வேலைக்கு வர மாட்டீங்க, மீட்டிங்க்கு தான் வருவீங்க.
1: அது வந்து ஆமா மீட்டிங்ல தான் இருப்போம்.
2: சரி, ரசிச்சு விருப்பப்பட்டு வருவாங்களா என்ன எப்படி?
1: விருப்பப்பட்டு வரமாட்டாங்க, அவங்க முகத்திலே தெரியும். அப்படியே ஒரு ஸ்ட்ரெஸ் டென்ஷனோட தான் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க அவங்களோட KPI எல்லாம் அந்த மாசத்துல சேல்ஸ் எப்படி அது பத்தி எல்லாம் பேசுவோம்ல. சம் அவுட்லெட் வந்து
0: நீங்க கொஞ்ச நாள் அறிவிப்பாளர் ஆயிரலாம் ஹரி. ரொம்ப நன்றி நண்பரே.
2: எல்லா தகுதியும் இருக்கு உங்களுக்கு.
0: என்ன போனா 2 மணி நேரம் பேசுவாரு. 7 மணிக்கு பிறகு பேசுவோம். தொடர்ந்து இணைந்திருக்கோம்.

மலேசியா 92.8 பில்லியன் கிரிக்கெட் முதலீடுகளை ஈர்த்துள்ளது. ஆறாம் படிவத்தை மேம்படுத்தும் முனைப்பை அரசாங்கம் தொடர்கிறது. வணக்கம், சலாம் மலேசியா மடானே. மலேசியா வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். நேற்று பிரதமர் டத்துசே அன்வார் இப்ராஹிம் ஜப்பானுக்கு அலுவல் பயணம் மேற்கொண்ட வேளை 31வது பன்னாட்டு நிக்கே ஆய்வரங்கத்தில் பங்கேற்கிறார். பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிப்பதன் மூலம் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது அந்த பயணத்தின் நோக்கமாகும். டோக்கியோ சென்றடைந்த பிரதமர் நாளை தமது சகா சனே தகாய்ச்சியுடன் சந்திப்பு நடத்தவுள்ளார். மேலும் இப்பயணத்தில் பிரதமருடன் முதலீட்டு வாணிக தொழில் அமைச்சர் டத்துஸ்ரீ ஜோஹரி அப்துல் கானி, தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு அமைச்சர் ஸ்டீவன் சிம் சிங் கியங் உட்பட அரசாங்க மூத்த அதிகாரிகள் ஆகியோரும் இணைந்து கொண்டனர். புத்ராஜயா சதுக்கத்தில் ஜூன் 5 தொடங்கி 7 வரை நடைபெற்ற 2026 நுட்ப தொழிற்கல்வி டிவிட் கொண்டாட்டம் 510,151 பார்வையாளர்களை ஈர்த்து வரலாறு படைத்துள்ளது. டிவிட் திட்டங்கள் திறன் மேம்பாட்டிற்கும் எதிர்கால தொழில்துறைக்கும் முதன்மை பாதையாக தேர்ந்தெடுக்கப்படுவதை இக்கொண்டாட்டம் புலப்படுத்தியதாக துணை பிரதமர் டத்துஸ்ரீ டாக்டர் அமர் சைத் அமிடி கூறினார். இவ்வேளை டிவிட் 2.0 செயலாக்கத்தை வலுப்படுத்த அரசாங்கம் திறன் மேம்பாட்டு நிதி கழகம் PTPK-வின் கீழ் உயர் தாக்கம் திட்டத்தின் மூலம் 50 மில்லியன் ரிங்கெட்டை ஒதுக்கியுள்ளதை அவர் வரவேற்றுள்ளார். இந்த முனைப்பு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு முதுகெலும்பாக திகழக்கூடிய அதிக திறன் வாய்ந்த தொழிலாளர்களை உருவாக்க வழிவகுக்கும் என்று டிவிட் மன்ற தலைவருமான டாக்டர் அமர் சைத் அமிடி தெரிவித்தார். இவ்வாண்டின் முதல் காலாண்டில் மலேசியா அங்கீகரிக்கப்பட்ட முதலீடுகளை 92.8 பில்லியன் ரிங்கெட்டை ஈர்த்துள்ளது. இதில் ஜப்பான் மிகப்பெரிய வெளிநாட்டு முதலீட்டாளராக உருவெடுத்துள்ள நிலையில் அதே காலாண்டில் உள்நாட்டு முதலீடுகள் ஆண்டுக்காண்டு அடிப்படையில் மிக வலுவான வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக மலேசிய முதலீட்டு மேம்பாட்டு வாரியம் மைடாக் தெரிவித்துள்ளது. இந்த முதலீடு சேவைகள், உற்பத்தி, முதன்மை துறைகள் சார்ந்த 1249 திட்டங்களை உள்ளடக்கியிருந்ததாக அது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இவ்வேளை மலேசியாவின் பொருளாதார அடிப்படைகள் வலுவாக இருப்பதையும் உலகளாவிய உள்நாட்டு முதலீட்டாளர்கள் நாட்டின் மீது தொடர்ந்து நம்பிக்கை கொண்டிருப்பதையும் இது புலப்படுத்துவதாக மைடா தலைவர் தங்கு டத்துஸ்ரீ சஃப்ருல் அப்துல் அசீஸ் கூறினார். மேலும் மலேசியா தொடர்ந்து தரமான முதலீடுகளை ஈர்த்து வருவதாகவும்

0: முதன்மை தேர்வாக ஆறாம் படிவம் தொடர்ந்து நீடித்து இருப்பதை உறுதி செய்ய அரசாங்கம் பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்துள்ளதாக ஃபட்டினா கூறினார். பிலிப்பீன்ஸ் மிண்டானோ தீவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை தொடர்ந்து ஜெனரல் சந்தோஸ் நகரில் வசிக்கும் 59 மலேசியர்கள் பாதுகாப்பாக உள்ளதை மலேசிய தூதரகம் உறுதிப்படுத்தியுள்ளது. மேலும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மலேசியர்களின் பாதுகாப்பையும் நலனையும் உறுதி செய்ய அந்த தூதரகம் சம்பந்தப்பட்ட உள்ளூர் அதிகாரிகளுடன் தீவிரமாக ஒன்றிணைந்து செயல்பட்டு வருகிறது. இவ்வேளை அந்நாட்டில் உள்ள மலேசியர்கள் தொடர்ந்து விழிப்பாக இருக்குமாறும் உள்ளூர் செயலாக்க அதிகாரிகள் வழங்கும் வழிகாட்டிகளை முறையாக பின்பற்றி செயல்படுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அங்குள்ள மலேசியர்கள் தங்கள் தனிப்பட்ட விவரங்களை இச்சைப்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். குறு சிறு நடுத்தர நிறுவனங்களை கிழக்காசிய சந்தையில் குறிப்பாக ஜப்பானில் பன்னாட்டு மயமாக்குவதை விரைவுபடுத்துவதற்கான முனைப்புகளை தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு அமைச்சு குஸ்கோப் தொடர்ந்து தீவிரப்படுத்தி வருகிறது. டோக்கியோவுக்கு பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுடன் அமைச்சர் ஸ்டீவன் சிம்சிங்கியோங் பயணம் மேற்கொண்டதன் மூலம் இந்த முனைப்பு செயல்படுத்தப்படுவதாக குஸ்கோப் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. பாஸ் கட்சி பர்சத்துவுடனான அரசியல் ஒத்துழைப்பை நிறுத்திக்கொள்ள முடிவு செய்துள்ளதாக அதன் தலைவர் தான்சி அப்துல் அடி அவாங் அறிவித்துள்ளார். இரு கட்சிக்கும் இடையிலான உறவு குறித்த அறிக்கைகள், ஆய்வுகள், தற்போதைய மதிப்பீடுகளை கருத்தில் கொண்ட பின்னர் நேற்று நடைபெற்ற மத்திய செயற்குழுவின் சிறப்பு கூட்டத்தில் இந்த முடிவு எட்டப்பட்டதாக அவர் தெரிவித்தார். முன்னதாக தேசிய கூட்டணி பரிகத்தா நேஷனலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக கூறப்படும் பர்சத்து கட்சிக்குள் நிலவும் நெருக்கடியை தீவிரமாக கருதுவதாக தான்ஸ்ரீ அப்துல் ஹடி கூறியிருந்தார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
2: பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல்,
3: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
4: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்,
4: தேசிய கோட்பாடு ருக்கன் நகாரா உறுதிமொழி மட்டுமன்று
3: ஒவ்வொரு மலேசியரும் உய்த்துணர்ந்து உன்னத பண்புகளுடன் இணைந்தே மேம்படுவதற்கான வழிகாட்டி.
0: தென் லெபனானில் இஸ்ரேல் படைகள் மேற்கொண்ட தாக்குதலில் 14 பேர் கொல்லப்பட்டனர். இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் ஆதரவு ஹெஸ்புல்லா தரப்பு எச்சரிக்கை விடுத்ததை தொடர்ந்து அந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக AFP கூறியது. டீரே நகர் மீதான இஸ்ரேல் படைகளின் வான் தாக்குதலில் செஞ்சிலுவை சங்கத்தைச் சேர்ந்த 4 காயமடைந்ததாக லெபனான் சுகாதார அமைச்சு கூறியது. இவ்வேளை லெபனானில் உள்ள இஸ்ரேல் துருப்புகளை குறிவைத்து பதிலடி கொடுக்கப்படும் என ஹெஸ்புல்லா சூளுரைத்துள்ளது. எதிர்க்கட்சியுடன் பேச்சு நடத்தப்படவில்லை என வெனிசுவேலா உள்துறை அமைச்சர் டியாடோலோ கெபேலா கூறியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் மரியா கொரினா மச்சாடோ இடைக்கால அதிபர் டெல்சே ரோட்ரிகோசுடன் பேச்சு நடத்த அரசாங்கத்தை கேட்டுக் கொண்டார். அதற்கான தேவை இன்னும் ஏற்படவில்லை என்பதால் அதிபர் அதனை மறுத்துவிட்டதாக கெபிலோ தெரிவித்தார். மரியா வெனிசுவேலா அரசியலில் குழப்பத்தை ஏற்படுத்தும் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாகவும் அரசாங்கம் அதனை ஒடுக்க தகுந்தவற்றை மேற்கொள்ளும் என்றும் அவர் குறிப்பிட்டார். 2024 ஜூலை அதிபர் தேர்தலில் மச்சோடோ போட்டியிட தடை விதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. எத்தியோப்பியாவில் பொதுத் தேர்தல் மற்றும் ஊராட்சி தேர்தல் முடிவுகள் இம்மாதம் 11 நாள் அறிவிக்கப்படும். பிரதமர் அபே அஹ்மாட்டின் ப்ராஸ்பரிட்டி கட்சி அவற்றில் வெற்றி பெறும் என பரவலாக கூறப்படுகிறது. இம்மாதம் 1 நாள் நடைபெற்ற வாக்களிப்பின் போது நாட்டின் சில பகுதிகளில் கலவரம் ஏற்பட்டது. தேர்தல் முறையாக நடத்தப்படவில்லை என எதிர்க்கட்சிகள் சாடிய வேளை சில இடங்களில் வாக்களிப்பு நடைபெறவில்லை. இவ்வேளை 2018 ஆண்டு ஆட்சிக்கு வந்த அபே எத்தியோப்பியாவின் பலமிக்க அரசியல் தலைவராக விளங்குகிறார். மெக்சிகோவில் இவ்வாரம் உலகக்கிண காட்பந்து போட்டியின் துவக்க விழா எந்த இடையூறுமின்றி சிறப்பாக நடைபெறும். அந்நாட்டு அதிபர் கிளாடியா ஷென்பம் இந்த உத்தரவாதத்தை வழங்கியுள்ளார். நாட்டின் சில பகுதிகளில் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்படும் நிலையில் அவர் இவ்வாறு கூறினார். அந்த துவக்க விழாவிற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் சுமூகமாக உள்ளன. அதிகமான காவல்துறையினர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அரசாங்கம் சம்பள உயர்வுக்கு இணங்க

0: இல்லையெனில் தலைநகரில் நடைபெறவுள்ள மெக்சிகோ தென்னாப்பிரிக்க தொடக்க ஆட்டத்திற்கு முன் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என ஆசிரியர் சங்கம் கூறியுள்ளது. நிறைவாக 2026 உலகக்கிண்ண கட்பந்து. பிரேசிலின் முதன்மை ஆட்டக்காரர் நெய்மார் காயத்திலிருந்து மீண்டு வருவதால் தொடக்க ஆட்டத்தில் களமிறங்குவாரா என்பது இன்னும் உறுதியாகவில்லை. பிரேசிலின் அதிக கோல்கள் அடித்தவர் பட்டியலில் முதலிடத்தில் உள்ள அவர் நல்ல முன்னேற்றத்தை காட்டி வருவதால் 2 ஆட்டத்தில் களமிறங்கும் வாய்ப்பு அதிகம் உள்ளதாக அந்நாட்டு காட்பந்து கூட்டமைப்பு கூறியது. நியூஜெர்சியில் நடைபெறவுள்ள தொடக்க ஆட்டத்தில் 5 முறை வெற்றியாளரான பிரேசில் மொரோக்கோவுடன் மோதவுள்ளது. மலேசியா 92.8 பில்லியன் ரிங்கிட் முதலீடுகளை ஈர்த்துள்ளது. 6 படிவத்தை மேம்படுத்தும் முனைப்பை அரசாங்கம் தொடர்கிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.
1: ஜோர் மாநிலத்தின் 10th மாவட்டமாக லடாங் அறிவிக்கப்பட்டது. மூவார் லடாங் சதுக்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில ஆட்சியாளர் சுல்தான் இஸ்கண்டர் சுல்தான் இஸ்மாயில் லடாங்கை தனி மாவட்டமாக அதிகாரப்படியாக அறிவித்தார். லடாங் மாவட்டம் 239,751 ஏக்கர் அல்லது 97,024 ஹெக்டர் பரப்பளவை கொண்டது. இம்மாவட்டத்தில் 132,708 பேர் வசித்து வந்தனர். இந்த மாவட்டம் தங்கா குண்டாங் தலுரிம்பா கசாங் சரோங் கர்சே புகித் சராம்பாங் என 6 நிர்வாக பிரிவுகளை உள்ளடக்கியது. லடாங் ஜோஹோர் மாநில மத்திய பகுதியில் அமைந்துள்ள ஒரு முக்கிய வியூக பகுதியாகும். இது மலாக்கா பஹாங் நெகிரி சமிலா மாநிலங்களுடன் எல்லையை பகிர்ந்து கொள்கிறது.
2: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: எல்லா இடத்துலயும் வாழ்க்கை நமக்கு எதையோ சொல்லிக் கொடுக்குது அப்படின்ற மாதிரி இந்த பாடல் வந்தது. உன்னை மாற்றினால் எல்லோருக்கும் இனிய வணக்கம். தெய்வீகன் பூவனா கூட இன்றைக்கு வணக்கம் இன்னல் கேட்டுட்டு இருக்கீங்க.
1: சரி, இப்போ என்ன பேச போறோம் அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். இப்ப உள்ள காலகட்டத்துல தெய்வீகன், நிறைய இன்ஃபுளுன்ஸ், அதாவது யாரையாவது பாக்குறோம் நம்ம, அதே மாதிரி நம்ம வாழ்க்கை
0: கவர்கிறது
1: அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இந்த கே டிராமா எல்லாம் பாத்துட்டு பாத்தீங்க, ஒரு தரப்பினர் அதிகமா வந்து இந்த கொரியன் மாதிரி உடுத்துறது, அவங்க சாப்பிடுற சாப்பிடுறது, அவங்கள மாதிரியே சமைக்கிறது, இந்த மாதிரி நம்ம பாக்குறோம்.
0: சரி, இப்போ நம்முடைய பிரதமர் வந்து 3 நாட்கள் ஜப்பானுக்கு போயிருக்காரு இல்லையா. அப்போ இந்த ஜப்பானிய கலாச்சாரம், அதுக்கப்புறம் இந்த கொரிய கலாச்சாரம், இது வந்து ஒட்டுமொத்தமாகவே உலகம் முழுவதுமே பல நாடுகள்ல வந்து ஒரு ஆக்கிரமிப்பை ஏற்படுத்தி இருக்கு. இப்ப நம்ம நாட்டுல கூட பாத்தீங்கன்னா கூட, உணவு முறையா இருக்கட்டும், இல்ல நம்ம உடுத்துற உடைகளாக இருக்கட்டும், இப்ப ஒரு பேரங்காடிக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு காலகட்டத்துல மேற்கத்திய பாணியிலான உடைகளோ கடைகளோ அதிகமா இருந்தது. இப்ப எல்லாம் ஒரு பகுதியே வந்து இதுக்காகவே வச்சிருக்காங்க, கொரிய ஜப்பானிய ஸ்டைல வந்து காட்டுற மாதிரி. இந்த மாதிரி உங்க வீட்டுல நடக்குதா, இல்ல நீங்களுமே உங்களை அறியாது நீங்களுடைய ஒரு மாதிரி கேப்போம் மாதிரி ஒரு ஜப்பானிய கலாச்சாரம் இது எனக்குள்ள ஊடுருவிருச்சு அப்படின்றீங்களா? வாங்க அதை பத்தி இன்னைக்கு நம்ம பேசுவோம்.
1: நீங்க இல்லனா கூட மத்தவங்களை பத்தி கூட நீங்க சொல்லலாம்.
0: யாராவது
1: வர உணவா இருக்கட்டும், பிரான்சைஸ் கடைகள் கூட அந்த நாட்டுகளோட கடைகள் அதிகமா பார்க்க முடியுது. வெயிலே அடிச்சாலும் அவங்க உள்ள குளிர அடையாளம் அணிஞ்சுக்கிட்டு சுத்தறதெல்லாம் நம்ம பாக்குறோம். சொல்லுங்க அழைப்பு.
0: அதுல சில நல்ல விஷயங்களுமே இருக்கு, அதை பத்தி எல்லாம் கூட நம்ம கொஞ்சம் பேசுவோம். கூப்பிடுங்க 3-2-2-8-2-5-7-3-3
1: அல்லது 4-7-6-8.
0: உங்க வீட்டுலயோ இல்ல உங்களை சுத்தி இது நடந்துகிட்டு இருக்கா, உங்களை அறியாம நீங்களே பண்ணிட்டு இருக்கீங்களா, கிளிமாஞ்சாரோ வருது, வாங்க கேக்கலாம்.

0: வணக்கம் மின்னல். பயிற்சிகள் குறித்த விவரங்களுடன் தொழில்நுட்ப நிபுணரும் பயிற்றுநருமான புவனா சுப்பிரமணியம்.
1: வணக்கம். வேளாண்மையில வந்து ஆர்வம் இருக்கிற இளைஞர்களா இருந்தீங்கன்னா அரசாங்கம் பல வகையான பயிற்சி திட்டங்களையும் ஆதரவு முயற்சிகளையும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த அக்ரோ பிரனர் மூடாவோட ப்ரோக்ராம் இந்த திட்டம் மூலம் 18 வயதுல இருந்து 40 வயது இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து வேளாண்மையை ஒரு தொழிலாக தொடங்குவோம், இல்ல அது ஆல்ரெடி செஞ்சுட்டு இருந்தா அதை இன்னும் பெட்டரா வளர்க்கறதுக்கான வாய்ப்பு வந்து அவங்களுக்கு கிடைக்குது. இதுல அவங்க என்னென்னலாம் கத்துப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, பயிர் வளர்ப்பு, நவீன வேளாண்மை, தொழில்நுட்பம், மட்டும் வந்து இந்த பண்ணை வேளாண்மை அக்ரோ பேஸ் ரிலேட்டடான பிசினஸ் பத்தின எல்லா துறைகள்லயும் அவங்களுக்கு வந்து பயிற்சி கிடைக்குது. அது இல்லாம வந்து இப்ப நவீனமா இருக்கிற ஃபெர்டிகேஷன் சிஸ்டம், கிரீன் ஹவுஸ் ஃபார்மிங், ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர், மாடர்ன் டெக்னிக்ஸ்க்கும் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்குது. சோ மேலும் இந்த இளைஞர்களோட வேளாண்மை தொழில் முனைவர் திட்டங்கள் மூலம் அவங்களுக்கு வந்து தொழில் தொடங்கவும் நிதி உதவி, கருவிகள், தொழில்நுட்ப ஆதரவு, வழிகாட்டலும் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சில நேரத்துல வந்து கிராண்ட் சப்போர்ட் மூலம் ஆரம்ப முதலீட்டுமே வந்து உதவியா கிடைக்குது. சோ இதனால நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கிற வேளாண்மை துறை வந்து நவீனமயம் ஆக்கணும்ன்றது மட்டும் இல்லாம அதை வந்து ஒரு ஃபியூச்சர் ரெடி பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாவுமே வந்து நம்மளோட அரசாங்கம் அதை பாக்குறதுனாலதான் இந்த மாதிரி திட்டத்தை எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. சோ இந்த திட்டம் பத்தின மேலும் உங்களுக்கு நிறைய விவரங்கள் தெரியணும் அப்படின்னா இளைஞர்களே, நீங்க வந்து www.toa.gov.my என்ற இணையதளத்தை போயிட்டு கண்டிப்பா பாருங்க. அது இல்லாம அவங்களோட சமூக ஊடகத்தையும் நீங்க வந்து போயிட்டு பின்தொடர்ந்து வச்சுக்கோங்க.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? மைன் ஆப்ஸ் இ டியூஷன் அஃபிலியேட் புரோகிராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1109 7219 19.
1: வணக்கம். இன்னும் கேட்டுட்டு இருக்கோம், உங்க வீட்டுல மற்ற கலாச்சாரங்கள் எப்படியே தெரியல வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு கேட்டோம்.
2: இத பத்தி நாங்க கேட்ட உடனே எதிர்பார்க்கலங்க, உங்ககிட்ட இருந்து இப்படி எல்லாம் அழைப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு.
1: சாந்தி வந்திருக்காங்க, எப்படி சாந்தி நம்ம வீட்டுல?
3: எந்த வரைக்கும் போயிருக்குன்னா, சொந்தமாவே அந்த மொழிய கத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
2: கொரியன் மொழியா
1: பேசுவாங்க?
3: அதுவாங்க.
2: எனக்கே சில வார்த்தைகள் தெரியும் தேவிக. அப்பா, ஓமா, அனி,
1: பாத்தீங்களா சாந்தி, பாத்தீங்களா?
2: ஏன்னா தமிழுக்கும் கொரியன் மொழிக்கும் கொஞ்சம் தொடர்பு இருக்கு.
3: ஆமா,
1: எந்த வார்த்தை எல்லாம் நீங்க கத்துக்கிட்டீங்க அவங்கள்ட்ட இருந்து? அப்புறம்
3: எனக்கு வரமாட்டேங்க, பார்த்தாவே என்னமோ ஒண்ணு சொல்லுவாங்க. வணக்கம் சொல்றத வந்து அவங்க அவங்க மொழியில சொல்லுவாங்க, அந்த கொரியன் மொழியில சொல்லுவாங்க.
2: வீட்டுல போ, ஊருக்காக்கு பதில கிம்ச்சி தான் இருக்கான்.
3: ஆமா, சாப்பாடும் வந்து அந்த சாப்பாடு சாப்பிடுவாங்க.
1: உங்க வீட்டுக்கு வரணும்னு நாங்க கொரியன் மொழி கத்துட்டு தான் வரணும் போல.
2: பாருங்க, அம்மாவையும் கெடுத்துட்டாங்க.
1: இப்ப வீட்டுல எல்லாம் சாப்பிட போறதுல நம்ம எல்லாம் முன்பு எப்படி சரி நம்ம வந்து சீ ஃபுட் சாப்பிட போலாம், இப்ப அப்படி இல்ல. வாங்க ஏதாவது இந்த கடைகளை தேடுவோம் அப்படின்னு போற, ஹாட் பாட் தேடுவோம் அப்படின்ற மாதிரி மாறிட்டு இருக்கு. அந்த கலாச்சாரத்துல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஜப்பானியர்கள் அப்படின்னா அவங்க பின்பற்றக்கூடிய சில முறைகள்லாம் இருக்கு, அதை பற்றி எல்லாம் கொஞ்சம் பேசுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள், நீங்களும் எங்களுக்கு கூப்பிடலாம். உங்க வீட்டுல எந்த கலாச்சாரம் இப்ப ரொம்ப அதிகமா
2: மாறிட்டு இருக்கு? எனக்கே தெரியலங்க, நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்கா சொல்லுங்க.
1: வாங்க அடுத்த பாடல். கொஞ்ச நாளாவே இந்த பாட்டு ரொம்ப கேக்குற மாதிரி இருக்கு, இந்த பாட்டுக்குள்ள ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்கிற மாதிரி இருக்கு, கேக்கலாம் போனா.
2: சரி சொல்லுங்க, என்ன பாட்டுன்னு கேப்போம்.

0: இந்த பாடல் அதிகம் கேட்கறதுக்கு காரணம், கடந்த வாரம் எஸ்பிபி அவர்களுடைய 80th பிறந்த நாள் விழா வந்து கொண்டாடப்பட்டது இல்லையா. நிறைய பேர் இந்த பாடலை வந்து பகிர்ந்திருந்தாங்க, இவ்வளவு அழகா இந்த பாட்டை கொஞ்சி பாடி இருக்காரு அப்படின்னு நிறைய பாட்டை பகிர்ந்த பட்டியல்ல இது உண்மையிலே கவனத்தை ஈர்த்த பாடலாக இருந்தது.
1: பாருங்க, இரண்டு ஜாம்பவான்களும் ஒரே நேரத்துல பிறந்த நாள் கொண்டாடுறாங்க.
0: வெளிநாட்டு கலாச்சாரம், குறிப்பா இந்த கொரியா ஜப்பான் இதனுடைய அந்த ஆவல் மோகம் எல்லாம் ரொம்ப அதிகமா பார்க்க முடியாது.
1: பாருங்க, மக்களுடைய எதிர்பார்ப்புக்கு இணங்க இங்குள்ள கடைகள்லயும் அந்த பொருட்கள் தான் அதிகமா விற்பனையாகும்.
0: கவிதா வந்திருக்காங்க. கவிதா,
2: கேட்ட உடனே எனக்கு சிரிப்பு வந்துச்சு. எங்க பெரியவங்களுக்கு போறீங்க? நான் ப்ரீ ஸ்கூல் டீச்சர், எனக்கு 5 சைனீஸ் கேர்ள். அன்னைக்கு வந்துட்டு ஒரு மாதிரியா ஒரு குட்டி ஸ்கர்ட் போட்டுட்டு வயர்லாம் தெரியுற மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் போட்டு தலையில ரிப்பன்லாம் இருந்துச்சு. I said, why are you wearing like that? You know, Miss Kavita, I'm watching the K-pop drama. They are wearing like this. அப்புறம் என்னமோ ஒரு ஃபியூ கேரக்டர் பேர் சொன்னிச்சு. நான் அப்படியே டெவலப் போல, ஹூஆர் தி தி ஆர் கேரக்டர் ஃப்ரம் தென், யூ நோ ஷீஸ் லைக் தட், தென் கேன் ஷோ தமி தமி அண்ட் ஆல். இப்ப எவ்ரிடே அவங்க கேப்பப் ஸ்டைல்ல வராங்க என்னோட கிளாஸ்க்கு.
1: சரி, அவங்க கிட்ட சொன்னீங்களா இல்ல நம்ம இருக்கிற நாடு மலேசியாமா அப்படின்னு வேண்டிதானே
2: ஃபீல் பண்ணேன். இவன் நான் வந்துட்டு ஒரு ஸ்லைட்டே செஞ்சு காட்டினேன், நம்ம கண்ட்ரி இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கு. சோ இது உன்ன கவர்ந்துச்சு. இப்ப அவங்க சொல்றாங்க, அவங்க ஆடுறதும் அவங்க சிரிக்கிற ஸ்டைலும் அவங்க போட்டிருக்கிற காஸ்டியூம் வந்துட்டு இந்த குட்டி 5 பொண்ணு வந்துட்டு அந்த அளவுக்கு கவர்ந்துருக்கு.
1: முடி எப்படி முன்னுக்கு இருக்குமா?
2: ஆமா,
0: உச்சிலிருந்து பாதம் வரைக்கும் இப்படிதான் இருக்கணும், நீங்க இந்த காலுரை தான் அணியணும், அந்த அளவுக்கு ரொம்ப துல்லியமா காட்டும். அதுதான்
2: மம்மி கிட்ட சொல்லிட்டு என்கிட்ட மக்கிய நாள் வரா, you must tell Miss Kavita what that drama that I'm watching. Miss Kavita don't know about it.
0: Miss Kavita avan poi paathittu naalikku neengala apdiye ponga fridge la vechittu
2: avanga adha solla varanga, if you wear like this you will look cute. You know K-pop oda bogam vandu paravi kadakku
1: illa na kuda vende engiyadhu telicha maadhiri dhaan andha kalaacharam irukum nenacha illenga niraiya padarndiruchu
2: la padarndiruchu ya kutti pillila irundhu padarndiruchuna paathukengala.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னல் FM.
3: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைத்தொலைபேசிய கல்வி சாதனமாக மாற்றலாமே. மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தீர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 09 07 29 19.
4: மடானி உங்களுக்காக.
5: மலேசிய இந்திய சமூக உருமாற்ற பிரிவின் மக்கள் மடானி திட்டம் குறித்து மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஆர் ரமணன்.
6: இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம எல்லா MPs 38 டயரா 9 ஸ்டேட்ல வந்து இங்க வந்து நம்மளோட சமுதாயம் வந்து நிறைய பேர் இருக்காங்க. 1.7 மில்லியன் அவங்கள வந்து அங்க இருக்காங்க. நம்மள எல்லாருக்கும் வந்து 150,000 இங்கே நம்மள வந்து மித்ரா கூட ஜாயின் பண்ணிட்டு அவங்கள வந்து ப்ரோக்ராம் செய்யணும். தனியா வந்து நம்மள காசு கொடுக்கல அந்த MP எல்லா கிட்ட. நம்மள வந்து மித்ரா கூட ஜாயின் பண்ணிட்டு என்ன ப்ரோக்ராம் அவங்க வந்து அவங்களோட இடம்ல இந்தியர்கள் அங்க இருக்காங்க, அவங்களுக்கு என்ன தேவைப்படுது, என்ன ப்ரோக்ராம் தேவைப்படுது, அவங்களை போயிட்டு அங்க வந்து பார்த்துட்டு அவங்கள வந்து ரிப்போர்ட் கொடுத்து ப்ரோக்ராம் பேப்பர் ப்ரொபோசல் கொடுத்து மித்ரா வந்து 150,000 வரைக்கும் அவங்களை வந்து கொடுப்பாங்க. 150,000 ஒரு ப்ரோக்ராம்க்கு இல்ல, நிறைய ப்ரோக்ராம்க்கும் முடியும்.
5: மேல் விவரங்களுக்கு www.mitra.gov.my.
4: மடானி உங்களுக்காக போக்குவரத்து தகவல்.
3: NKVE இருந்து வந்திருக்கக்கூடிய தகவல், கார் ஒன்று பழுதடைந்திருக்கிறது. குறிப்பாக சுபாங்கிலிருந்து டமான்சரா செல்லக்கூடிய பாதை 15வது கிலோமீட்டரில். அதனால அந்த இடத்துல வாகனங்கள் சற்று மெதுவாகவே நகர்கின்றன.
7: 265.5வது கிலோமீட்டர் சிரம்பான்லேருந்து பண்டார இன்ஸ்டேல் பக்கமா வந்து ஒரு விபத்து ஏற்பட்டு இருந்துச்சு. அங்க நெரிசலா இருந்துச்சு அப்படின்னு வர சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து அதை அப்புறப்படுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு.
3: இலை நெடுஞ்சாலையை பொறுத்த வரைக்கும் காலையில மழையின் காரணமாக வாகனங்கள் சற்று மற்ற நாட்களை காட்டிலும் மெதுவாகவே நகர தொடங்கி இருக்கின்றன அப்படின்ற தகவல்
7: வந்திருக்கின்றது.
3: வெளியாகக்கூடிய அந்த பாதை நெரிசலாக இருந்தது. இப்போது போக்குவரத்து சீராக இருக்கின்றது.

0: சிலம்பரசன் ரக்ஷிதா பாடியிருந்த பாடல் அது. நம்முடைய பிரதமர் பாத்தீங்கன்னா 3 நாட்கள் அலுவல் பயணம் மேற்கொண்டு நேற்று இன்று நாளை ஜப்பானுக்கு வந்து போயிருக்கிறாரு. ரொம்ப முக்கியமா என்ன அப்படின்னா, இந்த பயணத்துல பொருளாதார பயணமாக இது பார்க்கப்படுது. மலேசியா மற்றும் ஜப்பான் இடையிலான முதலீட்டு உறவுகளை மேம்படுத்துறது, அப்புறம் இந்த செயற்கை நுண்ணறிவு AI துறைகளுக்கான ஒத்துழைப்பு, கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டு வாய்ப்புகள் குறித்த பேச்சுவார்த்தை எல்லாம் இதுல இடம்பெற போகுது.
1: இதற்கு முன்பு நம்ம வரலாற்றுகள் எல்லாம் படிச்சிருப்போம். சைனா அப்புறம் ஜப்பான் நாடுகளுடைய டசர் பண்டாங்கு திமுர் இந்த மாதிரியான ஒப்பந்தங்கள், அந்த நாட்டில இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய இந்த 5S அப்படின்ற ஒரு விஷயமே ஜப்பான்ல இருந்து எடுக்கப்பட்டது. ரிவர்ஸ் பார்க்கிங் போடுறமே, அதுவும் ஜப்பானுடைய கலாச்சாரம்.
0: எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, காலனி வந்து வீட்டை பார்த்திருக்காது, வெளியில பார்த்திருக்குன்னா அவசரம் ஏற்படும். அங்க இயற்கை பேரிடர்கள் அதிகம் இல்லையா, அவசரத்துக்கு எப்படி போகணும் அப்படின்னா, அந்த காலனிகள் வெளியிருந்தா பட்டுன்னு அதை அணிஞ்சிட்டு போகலாம் அப்படின்னு. இன்னொன்னு ரொம்ப அண்மையில கவனத்தை ஈர்த்துச்சு, ஒரு காணொலி பார்த்தோம்னா, இந்த மாதிரியான இயற்கை பேரிடர்கள் ஏற்படும் போது நமக்கு அந்த என்ன சொல்லுவாங்க, கழிப்பறைக்கு போறது இதெல்லாம் தேவை இல்லையா, இதெல்லாம் கஷ்டமாயிரும், என்ன பண்ணலாம்னா அவங்க போர்ட்டபிள் டாய்லெட் வந்து உருவாக்கி இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியம் அளிக்கக்கூடிய வகையில் இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னுக்கு நம்ம போயிட்டு இருந்தாலும் அதெல்லாம் கடந்து இன்னொரு 20-30 வருஷத்துக்கு முன்னுக்கு வந்து அவங்க போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம எடுத்து மலேசியால எப்படி அமல்படுத்தலாம் அப்படின்ற முயற்சியா தான் இந்த 3 நாள் பயணம் இருக்கு.
1: ஒவ்வொரு தலைவர்கள் ஒவ்வொரு நாடுகளுக்கு போறாங்க. இப்ப நம்ம பிரதமர் வந்து இந்தியாவுக்கு போன அங்க ஒரு ஒப்பந்த கையெழுத்தான, அப்போல நம்ம சாமிவேல் இருக்கும் போது பொது சேவை பொதுப்பணி அமைச்சர் இந்த சாலை நிர்மாணிப்பு பணிகளா இருக்கட்டும், ரயில்வேக்கள் தண்டவாளங்கள் இடுவதெல்லாம் இந்தியாவில இருந்து இங்க வந்தாங்க. இந்த மாதிரி ஒப்பந்தங்கள் இரு நாடுகளுக்கு இடையான ஒரு உறவு வந்து மேம்பாட்டு திட்டங்களை அதிகரிக்குது இல்லையா. சரி, இப்போ நம்ம என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா, இவங்க தலைவர்கள் எல்லாம் மேம்பாடுகளை கண்டுகிட்டாலும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, உடவு உணவு ஆடைகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து கையில எடுத்துக்கிட்டு அந்த நாடுகளோட சில கலாச்சாரங்கள் நமக்கு பிடிக்கும்.
0: அது அவங்க என்ன சொல்லிருக்காங்களோ அதை நம்ம செஞ்சுட்டுதான் இருக்கோம். ஒரு பாடலை கேட்கலாம், அதுக்கப்புறம் ஒரு நேரிட்டு பேசுவோம். வாங்க, கடலோரம் ஆவறது இது வணக்கம் இன்னல்.

0: என்னங்க தமிழ் வானொலியில் வேற எல்லாம் வருது.
1: ஹலோ ஹலோ, குட் மார்னிங், காலை வணக்கம் சொன்னேன்.
0: ஓ என்னது மொஷி மொஷி
1: மொஷி மொஷினா? ஹலோ, குட் மார்னிங், ஓஹாயோ கொசாய்மாசு.
0: ஓஹாயோ கொசாய்மாசு.
2: சரி, எப்படி கத்துக்கிட்டீங்க அத?
1: ஓ, என் தாய் தாக பண்ணோம் ஜப்பங்காரங்களுக்கு, ஜப்பனீஸ் ஸ்கூல்.
0: சரி,
1: அப்ப எங்க வளர வளர வளர எங்க வீட்டுல 12 பேரு, அதுல நான் உங்களுக்கு அந்த லாங்குவேஜ்ல வந்து ரொம்ப ஆர்வம். அப்ப எங்க அம்மா அப்பாவும் சண்டை போட்டா எங்களுக்கு தெரியாம ஜப்பான் பாஷையில சண்டை போடுவாங்க.
0: ஓ, இங்க கொஞ்சம் சண்டை போடுங்க கிட்ட.
1: உங்ககிட்ட சண்டை, நான் நல்ல பாஷை தான் கட்டிருக்கேன்.
2: தெரிஞ்ச இந்த மொழிய வேற எங்கேயாவது பயன்படுத்தணும் இல்ல ஏதாவது பண்ணணும் அப்படின்னு யோசிக்கலையா நீங்க?
1: வெளியே போறப்பெல்லாம் எல்லாத்தையும் அந்த ஜப்பனீஸ் டூரிஸ்ட் வந்து அலமோத போது நானே போய் அவங்க கிட்ட உதவி செய்வேன். எங்க போனோம், எப்படி இருக்கீங்க
2: எல்லா மொழியும் எல்லா கலாச்சாரமும் அன்பையும் அரவணைப்பையும் தான் சொல்லுது, அதை எடுத்துக்குவோமே.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் ஜப்பானுக்கான பயணம், பொருளாதாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் வியூக ஒத்துழைப்பை அதிகரிக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தும். ஜப்பானுக்கான மலேசிய தூதர் டாக்டர் ஷாரெல் எஃப்என்டி அப்துல் கனி இவ்வாறு தெரிவித்துள்ளார். பன்னாட்டு நிலையில் மலேசியா போட்டித்தன்மையுடன் நிலைத்திருக்க இது வழிவகுக்கும் என்றார் அவர். 2026 ஃபிஃபா உலகக்கிண்ண காட்பந்து போட்டியை முன்னிட்டு இணைய சூதாட்ட நடவடிக்கைகளை விளம்பரப்படுத்துவோர் அல்லது அவற்றில் ஈடுபடுவோருக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். தொடர்பு அமைச்சர் டத்துஃபாமி ஃபடேல் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாட்டில் இணைய சூதாட்ட நடவடிக்கைகளை தடுக்க மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC கண்காணிப்பை தொடர்ந்து தீவிரப்படுத்தும் என்றார் அவர். சமூக தொடர்புத்துறை ஜேகோமின் புதிய தலைமை இயக்குநராக முகமட் இஷாமுடின் கசாலி நியமிக்கப்பட்டுள்ளார். நேற்று முதல் அந்நியமனம் நடப்புக்கு வருவதாக அரசாங்க தலைமைச் செயலாளர் தான் ஸ்ரீ சம்சுல் அஸ்ரி அபுபாக்கார் கூறினார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அவரின் முன்னாள் தனிப்பட்ட வழக்கறிஞர் தாட் பேலன்ஸை சட்டத்துறை தலைவர் பதவிக்கு முன்மொழிந்துள்ளார். அதற்கான ஒப்புதல் நாடாளுமன்றத்தில் உறுதி செய்யப்படும். 51 வயதான பேலன்ஸ் தற்போது இடைக்கால சட்டத்துறை தலைவராக பொறுப்பு வகிக்கிறார். வெனிசுவேலா இடைக்கால அதிபர் டெல்சே ரொட்ரிகோஸ் துருக்கி அதிபர் ரஜப் டைப் எடகருடன் இஸ்தான்புலில் சந்திப்பு நடத்தினார். அந்த சந்திப்பு வர்த்தகம், எரிசக்தி, சுரங்கத்துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்தியதாக அதிபர் அலுவலகம் தெரிவித்தது. இந்தியாவுக்கான 5 நாள் பயணத்தை நிறைவு செய்து எடகனின் அழைப்பை ஏற்று ரொட்ரிகோஸ் துருக்கி சென்றுள்ளார். விளையாட்டு. 23rd ஃபிஃபா உலகக்கிண்ண காட்பந்து போட்டி வரும் 11ஆம் நாள் தொடங்கும் வேளை இப்போட்டி புதிய அத்தியாயத்தை ஏற்படுத்தவுள்ளது. இப்போட்டியில் முதன்முறையாக 48 நாடுகள் பங்கேற்கின்றன. இதற்கு முன் அவ்வெண்ணிக்கை 32 இருந்தது. இதனை அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ ஆகியவை ஏற்று நடத்துகின்றன. 3 நாடுகள் இணைந்து நடத்தும் முதல் உலகக்கிண்ண போட்டியாகவும் இது உள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் எஸ் கோகுலன். வணக்கம்.